நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ புதுவை. சக வருடம் 1948, ஜெய்ஷ்ட மாதம் 17 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 7 தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை. 102.8 MHz அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போவின் இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. தொடர்வது மங்கள இசை.

0: தொடர்வது நாளொரு குரல். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம். இனியவை குரல் எனும் அதிகாரத்தில் அமைந்துள்ள இந்த குரலுக்கான விளக்கம், முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்த இன்சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும்.
1: Hey man, உன்னால எங்க வீட்ல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு?
2: என்னடா சொல்ற?
1: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
2: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
3: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க மக்களே.

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: நம்ம புதுவையில இருக்க அரிக்கைமேடு பத்தி தெரியுமா?
4: தெரியாது சார்.
3: கோரிமேடு
4: தெரியவே தெரியாது சார்.
3: கீழூர், அரியூர், பங்கூர்
4: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
0: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு.
1: ஏடா 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
4: தாத்தா
1: சொல்றாங்கன்னு
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒன்றா வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
5: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
6: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
5: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
7: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
6: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
8: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவில்.

0: மூன்று மணிக்கு.
1: மை நேம் இஸ் ஸ்ரீவாகவசினி.
2: ஹாய், நான் தான் செட்டி போலே. நான் உங்ககிட்ட விட்டிக்கதை சொல்ல போறேன்.
1: மை நேம் இஸ் கோசி.
3: ஹாய், நான் கிருஷிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
0: ரெயின்போ கிட்ஸ். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்.
4: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் உங்க வாய்ஸ் தான். ஆமா
5: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
6: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் becomes வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா,
7: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
8: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்லண்டா, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
9: என்ன சொல்ற அந்த அஞ்சு கொலையும்
10: என்ன தப்பு
9: பண்ணதே? நான்
10: தான் வெளியில போக
9: விடுற, வெளியே போக விடுற.
11: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
12: Let's go. Let's go. Let's go.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, நமது FM ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள்: காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதி தாசன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் அங்கக வேளாண்மையில் தழைச்சத்தை நிலைப்படுத்தும் நுண்ணுயிர் உரங்களான நீலப்பச்சை பாசி மற்றும் அசோலா குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். உயிரியல் பல்வகைமை சட்டம் மற்றும் சமூக பங்கேற்பு, வாசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ. எட்வின் அவர்கள். காலை 7:02 புதுவை புதுமையில் செய்தி மலர். 7:25 நலமாய் வாழ. கர்ப்ப காலத்தில் ஏற்படும் சர்க்கரை நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர். எல். ஜெயவாணி அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. காலை 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை. நேரலையில் இணைகிறார் ஆர். ஜி. ஆனந்தகுமார். காலை 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி அஞ்சல். நண்பகல் 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, இதில் மகளிர் உங்கள் சாய்ஸ். பிற்பகல் 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ரெயின்போ கிட்ஸ். மாலை 4:00 கட் கேமரா ரோலிங். 5:00 முதல் 6:10 வரை அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர். ஜி. பாரதி தேவி. 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், மீண்டும் 7:25 முதல் 8:00 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இரவு 8:05 முதல் 9:00 வரை மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ 102.8 ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கு ஒருமுறையும், இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் இடம்பெறும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். சேவை செய்தி. தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம் திருத்தஞ்சை 92வது ஆண்டு 27வது கருட மகோத்சவ நிகழ்ச்சியில் இன்று காலை 6:00 வெண்ணாற்றங்கரையிலிருந்து நவந்த சேவையில் புறப்பாடு நடைபெறும்.

நேயர்களே, 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். காலை 7:30 இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. காலை 8:02-8:15 வரை, 8:30 8:45 வரை தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி வான்வெளியில் இசை தூரிகை. அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு மதுரை வானொலி.

ஒலி நிலையம் 9 மணிக்கு அரங்கிசை, திருக்கோவிலூர் டி பாலாஜி குழுவினரின் நாதஸ்வர இசை, திருக்கோவிலூர் ஜி கோபி அவர்கள் தவில். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி அஞ்சல். நண்பகல் 12 மணிக்கு இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை, சாமி தண்டபாணி அவர்கள் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம். 2:15 என்றும் இனியவை. 2:40 தாளத்தரங்கம், பரதூர் எம் சண்முகம் அவர்களின் தவில் ஆதித்தாளம். 2:55 வானிலை அறிக்கை. 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல், டி ருக்மணி அவர்களின் வயலினிசை. மாலை 4:00 விடியலை தேடி நாடகம் எழுதியவர் என் தங்கராஜ் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாலை 5:00 கனிந்த வாழ்வு, மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் வடலூர் மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் விரிவுரையாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் கே சம்பத் அவர்களுடன் சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 5:30 சிறுவர் பூங்கா, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா ஜெயங்கொண்டான் கிராமம் ஸ்ரீ சாய்ராம் பப்ளிக் ஸ்கூல் மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. மாலை 6:00 திரையிசை, 6:20 மனோரஞ்சிதம், இரவு 7:00 முதல் 7:15 வரை மற்றும் 8:35 முதல் 8:57 வரை திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். இதில் தொடக்கமாக ஆடு வளர்ப்பு குறித்த விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வி நல்லாளம் எஸ் சங்கர் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன், தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், அதனைத் தொடர்ந்து பண்ணைச் செய்தி ஆகியன இடம்பெறும். மத்திய அரசின் 12 ஆண்டுகள் நிறைவு குறித்த பல்வேறு கருப்பொருள்களில் ஆகாஷ்வாணி புதுதில்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி என்று, 9:30 சங்கீத வானிலை, இரவு 10:00 ரவி வாசி அகில பாரதிய சங்கீத சபாவில் வித்தூஷி டாக்டர் மண்ட சுதாராணி அவர்களின் பாட்டு, படைப்பு ஆகாஷ்வாணி விசாகப்பட்டினம் நிகழ்ச்சி டெல்லி என்று. 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் இடம்பெறும். சென்னை அஞ்சல்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
2: ஓதலிச் சிறந்தது ஒழுக்கமுடைமை என்பது முதுமொழி காஞ்சி.

0: சில் வருகின்ற வரிகள். முதுமொழி என்பது பழமொழி என்ற பொருளோடு தொடர்புடையது. இந்நூலை இயற்றியவர் மதுரை கூடலூர் கிழார் என்பவராவார். காஞ்சி என்பது காஞ்சிபுரம் அன்று. காஞ்சி என்பது மகளிர் இடையில் அணியும் ஒருவகை அணிகலக் கோவையாகும். பல மணிகள் சேர்த்து கோர்த்த காஞ்சி அணி போல முதுமொழிகள் பல கோத்த நூல் முதுமொழி காஞ்சி என்ற பெயர் ஏற்பட்டது. இது திருக்குறள் போன்ற அமைப்பை உடையது. நூறதாம் சிறுபஞ்ச மூலம் நூறு சேர் முதுமொழி காஞ்சி என்று பிரபந்த தீபிகையார் இந்த நூலை பற்றி குறிப்பு செய்யப்பட்டுள்ளது. எல்லா பாடல்களும் ஆர்கலி உலகத்து என்று தொடங்குகின்றது. ஆர்கலி உலகத்து மக்கட்கு எல்லாம் ஓதறிச் சிறந்தென்று ஒழுக்கம் உடைமை என்கிறது. கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் வாழும் மக்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை இந்நூல் தெரிவிக்கின்றது. ஒரு மனிதன் எவ்வளவு கல்வி நூல்களை கற்றிருந்தாலும் அவனிடம் ஒழுக்கமில்லை என்றால் அவனுடைய வாழ்க்கை செம்மையாகாது. ஓதாதார்க்கு உணர்வோடு ஒழுக்கம் இல்லை என்கிறார் ஔவையார். நல்ல நூல்களை கற்பது மட்டும் பெருமையன்று, அதில் கற்றபடி வாழ்க்கையில் நடந்து காட்ட வேண்டும் என்பதே ஒழுக்கமுடையதாகும். அதனால்தான் திருவள்ளுவரும் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்றார். கற்றபின் நிற்க என்பது இங்கே ஒழுக்கத்தையே குறிப்பிடுகின்றது. கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பார்கள். எதனால் சிறப்பு என்று உற்று நோக்கும் இடத்து கற்றதோடு மட்டுமல்லாமல் ஒழுக்கத்தோடு இருந்ததால்தான் சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்ற பெயர் வருவதற்கு காரணமாக ஒழுக்கமே அமைகிறது. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் என்பது நல்ல வித்து ஆகும், நல்ல விதை என்கிறார். கல்வி கற்றால் மட்டும் போதாது, நல்லொழுக்கமாக இருக்க வேண்டும் என்கிறார். கல்வியாளராக இருந்தாலும் தீயொழுக்கத்தில் இருப்பவரை சமுதாயம் மதிக்காது. நல்லொழுக்கம் என்பது தனி மனிதனை உயர்த்தும் பண்புகள் ஆகும். ஒழுக்கத்தை தான் நன்னடத்தை என்கிறார்கள். காந்தியை இன்றளவும் நாம் மகாத்மா என்று போற்ற காரணம், அவர் ஒழுக்க சீலராக வாழ்ந்து காட்டினார். அவர் மூன்று குரங்கு பொம்மைகள் வைத்திருப்பார். மூன்றும் மூன்று விதமான ஒழுக்கத்தை போதித்தது. தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயவை பேசாதே என்று அந்த மூன்று குரங்குகளும் அழகாக ஒழுக்கத்தை போதித்தது. பெரிய புராணத்தில் மெய்ப்பொருள் நாயனாரை அவரின் பகையரசன் மாறுவேடம் தரித்து முத்தநாதன் கொலை செய்தான். அவர் உயிர் போகின்ற தருவாயிலும் இவர் நம்மவர், இவரை பத்திரமாக கொண்டு செல்லுங்கள் என்ற வார்த்தை அவரின் ஒழுக்க பண்பிற்கு இலக்கணமாக திகழ்கிறது. இம்மைக்கும் மறுமைக்கும் ஒழுக்கம் நன்மையளிக்கும், அதை தருவது கல்விதான் என்பதைத்தான் ஓதலிற் சிறந்தது ஒழுக்கமுடை என்கிறது முதுமொழி காஞ்சி.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கவிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடலை பாடியவர் எல்லாரேஸ்வரி.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 24 நாள் ஞாயிற்றுக்கிழமை. நேரம் 6:35. நேயர்கள் கேட்கவிருப்பது உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையில் தழைச்சத்தை நிலைப்படுத்தும் நுண்ணுயிர் உரங்களான நீலப்பச்சை பாசி மற்றும் அசோலா குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச
1: முருகன். விரால் மீன் கேட்டு சரி, நீங்க 5 கிலோ வாங்கிட்டோம், நம்ம வீட்டுல ஒரு 3 கிலோ வச்சுனேன், மீதி 2 கிலோ காத்தமுத்து வீட்டுல போய் கொடுத்துட்டேன், அப்படியே வீட்டுக்கு போவோம்.
2: காலையில வெயில சுட்டு எரிக்குது,
1: இந்த வெயிலையும் காத்தமுத்து வீடு வந்து சேர்ந்துட்டோம். காத்தமுத்த
2: வீட்டுல இருக்கிறாரா தெரியல,
3: யார் வந்திருக்கா? குரலை பார்த்தா நம்ம கருத்த முத்து மாதிரிதான் இருக்கு. கதவை திறந்து பாப்போம்.

0: வாப்பா கருத்த முத்தே.
1: வா கருத்த முத்தே, வா வா வா வா.
0: அப்பா உட்காருப்பா உட்காருப்பா. பையில என்ன இருக்கு?
1: துள்ளுது விரல் மீன், துள்ளுது பிடிக்க முடியல பா. இதா விரல் மீன் வாங்கினு வந்த கருத்த, நீ தான் ஆசையை காட்டியா?
0: ஆமாப்பா கேட்டேன், காலையிலயே உனக்கு உயிர் மீன் கிடைச்சிருக்கு.
1: ஆமா ஆமா ஆமா காத்துமுத்தா, மதுகுல இருந்து வருதுல நீர், அதுல விரல் மீன் வந்தது கிடைச்சதே, அதான் உனக்கு சேர்த்து வாங்கி வந்துட்டுமா.
0: சரிப்பா சரிப்பா, கொண்டாப்பா. எவ்வளவு எனக்கு கொடுக்க போற?
1: 2 கிலோ.
0: சரிப்பா சரிப்பா, கொடுப்பா எனக்கு. உட்காருப்பா உட்காருப்பா.
1: இந்த இந்த பைய பையனை பிடிச்சி நல்லா துள்ளு மாதிரி உசுரோடக்குது.
0: அருமையா இருக்குப்பா, பாக்கிறதுக்கு ஒரு மீனே 2 கிலோ இருக்கும்ல இருக்க.
1: ஆமா ஆமா ஆமா.
0: சரிப்பா சரிப்பா.
1: காத்துமுத்தா, இந்த தழைச்சத்தை நிலைப்படுத்தும் நுண்ணுயிர் உரங்களை பத்தி நிறைய சொன்ன, இன்னும் வேற ஏதாவது தழைச்சத்தை நிலைப்படுத்தும் நுண்ணுயிர் உரங்கள் ஏதாவது இருக்கா?
0: கருத்துமுத்து, நான் வந்து உனக்கு என்னென்ன சொன்னேன், ரைசோபியன் சொன்னேன், அசோஸ்பைரில் சொன்னேன், அசிட்டோபாக்டர் சொன்னேன், அப்புறம் குளுக்கான் அசிட்டோபாக்டர் சொன்னேன், இன்னும் நீலப்பச்சை பாசி அசோலா, இது ரெண்டும் உனக்கு சொல்ல வேண்டியிருக்குப்பா.
1: ஓஹோ, நீலப்பச்சை பாசி அசோலா இருக்கா?
0: ஆமாம்ப்பா.
1: சொல்லு சொல்லு சொல்லுப்பா.
0: அதாவது இந்த உலகத்துல முத முதல்ல உயிரினம் தோன்றினது இல்லையா?
1: ஆமா.
0: அந்த நேரத்துல சூரிய வெளிச்சத்தை பயன்படுத்தி நம்ம உணவு தயாரிக்க கூடிய பாக்டீரியாக்கள் தான் தோன்றுனுச்சு.
1: ஓஹோ.
0: அந்த பாக்டீரியாக்களுக்கு பேரு சைனோ பாக்டீரியா. அந்த பாக்டீரியாக்கள் இந்த நீலப்பச்சை பாசி அப்புறம் அசோலா இதுலலாம் இன்னைக்கும் உயிர் வாழுதுப்பா. கிட்டத்தட்ட 350 கோடி வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து இந்த உலகத்துல உயிர் வாழக்கூடிய பாக்டீரியாக்கள் பா அவை.
1: பாதமுதா, இந்த நீலப்பச்சை பாசி நீ சொல்றதுல கேக்க ரொம்ப ஆர்வமா இருக்குப்பா, இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா.
0: கருத்தமுத்து, நெல்லு வயல்ல நீர் தேக்கங்கள்ல வளரக்கூடியதுப்பா இந்த நீலப்பச்சை பாசி. நெல்லு பயிருக்கு தழைச்சத்தை கிடைக்க செய்யும் முக்கியமான நுண்ணுயிர் உரம்ப்பா இந்த நீலப்பச்சை பாசி.
1: அப்படியா?
0: ஆமாப்பா, நெல்லு வயல்கள்ல பல்வேறு வகையான நீலப்பச்சை பாசி இயற்கையிலே இருக்கும். அட அடையா 7 போல தண்ணீர்ல மிதக்கும்பா.
1: சரி சரி.
0: சில வகை வந்து வழவழப்பா ஜெல்லி மாதிரி உருண்ட வடிவத்திலையும் மிதக்கும். நீலப்பச்சை பாசியில பல வகைகள் இருக்கதா சொல்றாங்க. தனி ஒரு ரகத்தை விட நீலப்பச்சை பாசி கூட்டு கலவையா அதை பயன்படுத்துறதுதான் ரொம்ப நல்லதுன்றாங்கப்பா. ஆமா, இத நம்ம உரமா பயன்படுத்தணும் அப்படின்னா மண்ணு கலந்த நீலப்பச்சை பாசி துகள்கள் 1 ஹெக்டருக்கு 10 கிலோ அப்படிங்கிற முறையில போடணும். இதான் பரிந்துரை செய்யறாங்க. நீலப்பச்சை பாசிய நடவு செஞ்ச 10வது நாள்ல நெல் வயல்ல நாம இடணும். இதன் மூலம் 10 கிலோ முதல் 30 கிலோ வரை தழைச்சத்து சேர்க்கப்படுது அப்படிங்கறத முக்கியமான செய்திப்பா. நீலப்பச்சை பாசிய தொடர்ந்து 3 அல்லது 4 பருவங்களுக்கு நெல் வயல்ல நம்ம இட்டுக்கிட்டே வந்தோம்னா, அந்த பருவம் மட்டுமல்ல அதற்கு அடுத்து வரக்கூடிய நெல் பருவங்கள்லயும் அதிக மகசூல் கிடைக்க இந்த நீலப்பச்சை பாசி வழிவகை செய்துப்பா. அந்த அளவுக்கு நமக்கு நல்லது செய்யக்கூடியது இந்த நீலப்பச்சை பாசி.
1: சரி சரி சரி,
0: அதை நாம பயன்படுத்தணும். இன்னொன்னு அசோலா. சொல்லக்கூடிய நீலப்பச்சை பாசி இணைந்து செயல்படுது, அதனால தழைச்சத்தை கிரகிச்சு நெல்லு வயலுக்கு கொடுக்குது. அசோலாவை நம்ம 2 முறையில நாம நெல்லுக்கு பயன்படுத்தலாம்.
1: சரி சரி.
0: எப்படின்னா அசோலாவை தனியா வளர்த்து வளர்த்ததை வந்து நம்ம ஆடு மாடுக்கு உணவாகவும் கொடுக்கலாம். இது போக நெல்லு நடவு வயலுக்கு முன்னாடி அடியுரமா போட்டு சேத்தோட மக்க வச்சு நம்ம தழைச்சத்தை நம்ம நெல் பயிருக்கு கொடுக்க முடியும். இந்த முறையில அசோலாவை நம்ம பயன்படுத்தும் போது அதிக அளவு தான் நமக்கு தேவைப்படும். அதாவது 1 ஹெக்டருக்கு 10 லிருந்து 12 டன் தேவைப்படும்பா. இது இல்லாம நம்ம சுலபமா செய்யணும் அப்படின்னா அசோலாவை பயிராவே நம்ம நெல்லு வயல்ல வளர்த்து அது மூலயமா தழைச்சத்து கிடைக்கிற மாதிரி பாத்துக்கலாம்பா.
1: சரி சரி.
0: சரியா, நெல்லு பயிரை நட்ட 1 வாரத்துக்கு அப்புறம் அசோலா பயிரை நம்ம வளர விடணும் நெல்லு வயல்ல. வயல் முழுவதும் கொஞ்ச நாள்ல நல்லா பரவிடும். அப்புறம் நம்ம வந்து களை எடுக்கிறோம் இல்லையா, அப்ப நம்ம ஆட்களை விட்டு நல்லா காலால நல்லா அந்த அசோலாவை

0: மிதிச்சு விட்டோம்னா சேத்துல அமுங்கி 10 நாளுக்குள்ளார மக்கி நல்ல தழைச்சத்தா நெல் பயிருக்கு கிடைக்கும்பா.
1: பரவாயில்லையா?
0: ஆமாப்பா,
1: நல்ல உரம் பாதா.
0: மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அசோலாவை அப்புறம் ஒரு 10-15 நாள் கழிச்சு அது நல்லா வளர்ந்து வந்திருக்கும். அப்புறம் அதையும் நம்ம களை எடுக்கும் போது நல்லா காலில் மிதிச்சு விட்டோம்னா தழைச்சத்து உரம் ஆயிடும். இப்படி நெல் பயிரோட அசோலாவை நம்ம சேர்த்து வளர்த்து தழை உரமா நம்ம பயன்படுத்தலாம். இதனால 1 ஹெக்டேருக்கு 30-40 கிலோ தழைச்சத்து நமக்கு கிடைக்குது. நாம போடக்கூடிய தழைச்சத்தை நம்ம குறைச்சிக்கலாம். மண்ணுடைய வளமும் அதிகரிக்குது, மகசூலும் அதிகரிக்குது. அந்த விதத்துல தழைச்சத்தை நிலைநிறுத்தும் நுண்ணுயிர் உரங்கள் நம்ம பயிர்களுக்கு நல்லது செய்கின்றன.
1: கதமுத, இந்த தழைச்சத்தை நிலைப்படுத்தும் நுண்ணுயிர் உரங்களான ரைசோபியம், அசோஸ் பயிரெல்லாம், அஸ்ட்ரோபாக்டர், குளுக்கான் அஸ்ட்ரோபாக்டர், நீல பச்சை பாசி, அசோலா, இதை பத்தி நிறைய சொன்னப்பா. நல்லா புரிஞ்சுத. இந்த உயிர் உரங்கள்லாம் நான் நிலத்துக்கு போட்டு நல்ல மகசூல் எடுக்கிறேன்பா.
0: கருத்தமுத்து, தழைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய உயிர் உரங்களை தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இது போக மணிச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய நுண்ணுயிர் உரங்கள் இருக்குது. அப்புறம் சாம்பல் சத்துக்குன்னு சில நுண்ணுயிர் உரங்கள் இருக்குது. அதை பத்திலாம் கூட நம்ம தெரிஞ்சுக்கணும்பா.
1: சரி சரி சரி. கத்துமது கத்துமது, விரல் விரல் துள்ளுத துள்ளுத, பையில இருந்து விரல் துள்ளுத. கதமுத, விரல் மீன் வச்சிருக்கிறேன், மணி ஆயிட்டு இருக்க, நான் விளையாட கிளம்புறேன்பா. விளையாட போனா பொஞ்சாது சமைப்பா.
0: சரிப்பா சரிப்பா. கருத்தமுத்த, எங்க வீட்லயும் விரால் மீன் குழம்பு தான் இன்னைக்கு. நீ குடுத்த மீனை தான் சமைக்க போறோம்.
1: சரி
0: சரி, இப்படி வாயா. இந்தாப்பா.
1: ஓ, பப்பாளி பழமா? குடு குடு கருத்தமுத்த.
0: கருத்தமுத்த, பப்பாளி பழத்தை நாம டெய்லி கூட சாப்பிடலாமாப்பா. உடம்புல தேகம் பளபளப்பா இருக்குமா, அழகு கூடுமா. இதுல வைட்டமின் ஏ சத்து அதிகமா இருக்கிறதுனால செரிமான திறனும் அதிகமாகுமா. உடம்புல ரத்தத்தை சுத்திகரிப்பு செஞ்சு வயிற்று புழுக்களை அழிக்கக்கூடிய தன்மை கூட பப்பாளிக்கு இருக்குதான்ப்பா. தினமும் 1 துண்டு பப்பாளி பழமாவது நம்ம சாப்பிட்டு வரணுமா. அப்போதான் கண் பார்வை நல்லா இருக்குமா, மலச்சிக்கல் பிரச்சனைலாம் இருக்காதான், உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்குதாம்பா.
1: அதுமுதா, நீ கொடுத்த பப்பாளி நல்லா செவந்து போய் அப்படியே சாப்பிடணும் போல இருக்குப்பா. இப்பயா?
0: சரிப்பா சரிப்பா, எடுத்துட்டு போப்பா.
1: நீ வேற டெய்லி 1 துண்டு சாப்பிடணும்னு சொன்ன, டெய்லியும் வீட்டுக்கு வந்து ஒரு பறிச்சுட்டு போயிடமா வீட்டு மரத்துல இருந்த.
0: சரிப்பா சரிப்பா, உனக்கு கிடைக்கிறப்பெல்லாம் பறிச்சுட்டு போப்பா.
1: சரி சரி சரி சரி. அப்ப கிளம்பிடுமா?
0: போயிட்டு வாப்பா கருத்தமுத்த.
1: சரிப்பா சரி.

நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையில் தழைச்சத்தை நிலைப்படுத்தும் நுண்ணுயிர் உரங்களான நீலப்பச்சை பாசி மற்றும் அசோலா குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடலை கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் நடைபெறும் கட்டுமான பணிகள், சொத்துகள் விற்பனை மற்றும் நிதிசார் பரிவர்த்தனைகள் குறித்த கண்காணிப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். திரிபுராவில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர்

0: வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டிய எல்லைப் பகுதிகளில் கடந்த 5 ஆண்டு காலத்திற்கான நில ஆவணங்களை ஆய்வு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். போதைப் பொருள் மற்றும் ஆயுத கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும், சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். எல்லைப் பகுதிகளில் கள்ளநோட்டு புழக்கம் குறித்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப் பொருள் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளை எதிர்கொள்ளும் வகையில் அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு உரிய பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கூறினார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 99% மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக கூறினார். மருத்துவமனைகளில் உள்ள செவிலியர் காலி பணியிடங்களை விரைவில் நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்களை நிரப்பிக் கொள்ள மாநில அரசுகளுக்கு அனுமதி வழங்குவது குறித்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை தற்போதைய 7.5% அதிகரிப்பது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை நிலாம்பூரில் தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் பலர் தாவேக்கவில் இணைந்து வருவது வரவேற்கத்தக்கது என்று திரு செங்கோட்டையன் கூறினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்தார். தென்காசியில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் சங்கம் சார்பில் 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் பள்ளி மாணவர்களுக்கான போட்டிகளை அமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை, கோவை போன்ற பெருநகரங்களில் நடத்தப்பட்டு வரும் இத்தகைய கண்காட்சிகள் தென் மாவட்டங்களில் நடத்தப்படுவதன் மூலம் சிறு தொழில்துறையினருக்கு நம்பிக்கை அளிக்கும் என்று திரு மதன்ராஜ் கூறினார். முன்னதாக இந்த கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள 108 அரங்குகளையும் அமைச்சர் பார்வையிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேர்தல் சமயத்தில் வாக்குறுதிகளை அளித்துவிட்டு தற்போது வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம் என்று கூறி மக்களின் கவனத்தை திசை திருப்ப தாவேக அரசு முயற்சி செய்வதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டுள்ள மேட்டூர் அணை உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற மாநில அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் 436 திட்டங்களை நிறைவேற்றுவது குறித்தும் அதற்கான நிதி ஒதுக்கீடு குறித்தும் விவாதிக்கப்பட்ட அம்சங்கள் தொடர்பாக மாநில அரசு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் குற்றச்செயல்களை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மாசு ஏற்படுவதை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கழிவுநீர் ஆற்றில் கலப்பதை தடுப்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சியர் திரு ஆனந்த் மோகன் தெரிவிக்கிறார்.
2: பாபநாசம் ஏரியால துணிகள் நம்மளோட ஆற்றில் கொட்டுற மாதிரி பொல்யூஷன் ஒண்ணு இருக்கு. சாக்கடை ஆற்றில் கலக்கிற மாதிரி ரெண்டுமே நம்ம தவிர்க்கணும். நெக்ஸ்ட் வீக் ஒரு ஜாயிண்ட் கோஆர்டினேஷன் மீட்டிங், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் பிளஸ் வந்து தன்னார்வலர்கள் என்ஜிஓஸ் எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணிட்டு ஒரு கிளியர் ஆக்ஷன் பிளான் கொண்டு வரோம். அடுத்த ஒரு 6 மந்த்ஸ்ல என்ன பண்ணணும், நம்ம மந்த் வைஸா நம்ம ஃபாலோ பண்ணி என்னோட டார்கெட் அடுத்த ஒரு 6 மந்த்ஸ் to 1 இயர்ல நம்ம தாமிரபரணியை பொறுத்த வரைக்கும் விசிபிள் சேஞ்சஸ் கொண்டு வரணும்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் பல

0: பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனானில் அண்மையில் தொடங்கப்பட்ட 2வது சர்வதேச விமான நிலையம் விரைவில் பயணிகளின் பயன்பாட்டிற்கு வரும் என்று அந்நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. பலோச்சிஸ்தானில் சரக்கு வாகனங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று வர்த்தகர்கள், போக்குவரத்து துறையினர், தொழில் நிறுவன தலைவர்களின் கூட்டுக்குழு அந்நாட்டு அரசை வலியுறுத்தியுள்ளது. திரிபுராவில் அம்மாநில காவல்துறை மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினர் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஜந்தர் மந்தரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று தில்லி காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் கிராமத்தில் இம்மாதம் 10ஆம் தேதி மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான கோவை குற்றாலம் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி துறைமுகத்தில் சரக்கு பெட்டகங்களை கையாளும் திறன் நடப்பு நிதியாண்டில் 8.93% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளது. இணையவழி கட்டட திட்ட அனுமதியை விரைவில் வழங்குவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழும உறுப்பினர் செயலர் திரு ராகுல்நாத் தலைமையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மங்கோலியாவின் உலான்பாத்தர் நகரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் 74 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாகர் ஜக்லன் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் காஜல் தோச்சக் தங்கப்பதக்கம் வென்றார். இதே எடைப்பிரிவில் பிரியா மாலிக்கும், 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பாவும், 62 கிலோ எடைப்பிரிவில் மான்சி அஜ்லாவத்தும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். உலக தடகள போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தைப்பேயில் நடைபெற்ற மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இப்பதக்கத்தை கைப்பற்றி இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்திய அணி 3-1 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷ் அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் டேடே தங்கப்பதக்கம் வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்ற ஆடவர் சப் ஜூனியர் தனிநபர் போட்டியில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம் உட்பட மொத்தம் 7 பதக்கங்களை வென்றுள்ளது. உலான்பாத்தரில் நடைபெற்ற ஆசிய தனிநபர் மகளிர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சென்னையைச் சேர்ந்த வீராங்கனை சவிதா ஸ்ரீ பாஸ்கருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். உயிரியல், பல் வகைமை சட்டம் மற்றும் சமூக பங்கேற்பு. வாசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ. எட்வின் அவர்கள்.
2: பயாலஜிக்கல் டைவர்சிட்டினா என்ன? இந்த பூமியில இருக்க எல்லா உயிரினம், அதுதான் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. சோ ஆக்ட்னா சட்டம் அண்ட் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன். சோ பப்ளிக் வந்து எப்படி வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், எப்படி வந்து பயாலஜிக்கல் டைவர்சிட்டியை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் இந்தியால? எதுக்கு இந்த ஒரு ஆக்ட்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த ஆக்ட வந்து 2002 வந்து பாஸ் பண்ணாங்க. இந்த ஆக்ட் வந்து எதுக்காகனா பயோடைவர்சிட்டியை பாதுகாப்பு பண்றது. அடுத்து சஸ்டெயினபிள் யூஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ரிசோர்சஸ். நம்ம ரிசோர்சஸ் எல்லாம் நம்மளே

0: தீர்த்துட்டோம்னா ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு அதை நம்ம லிவ் பண்ண முடியாது இல்லையா. சோ நம்ம ஜெனரேஷனுக்கு விடுறதுக்காக தான் சஸ்டெயினபிள் யூஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ரிசோர்சஸ் சொல்றோம். அப்புறம் ஃபேர் அண்ட் ஈக்விட்டபிள் ஷேரிங் ஆஃப் பெனிஃபிட்ஸ். நம்மளுக்கு வந்து பாரம்பரிய ஞானம்னு சொல்றது நிறைய உண்டு நம்ம லோக்கல் ட்ரெடிஷன்ல. சோ சப்போஸ் ஒரு கிராமத்துல வந்து நிறைய பாரம்பரிய அறிவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அவங்களோட அறிவை வந்து ஷேர் பண்றாங்க வேர்ல்ட்ல வந்து இன்னொரு பார்ட்ல வந்து ஷேர் பண்றாங்கன்னா அவங்க வந்து அதனால ஒரு லாபம் சம்பாதிக்கிறாங்க. சப்போஸ் ஒரு மெடிசினல் பிளான்ட் யூஸ் பண்ணி ஒரு லாபம் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் ஃபேர் அண்ட் ஈக்விட்டபிளா ஷேர் பண்ணணும் அந்த கிராமத்துல உள்ள மக்களுக்கு. அதுதான் ஃபேர் அண்ட் ஈக்விட்டபிள் ஷேரிங் ஆஃப் பெனிஃபிட்ஸ். இந்த ஆக்ட்னால என்ன நடந்ததுன்னா மூணு அத்தாரிட்டி ஃபார்ம் ஆச்சு. ஒன்னு நேஷனல் லெவல்ல நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி, ஸ்டேட் லெவல்ல ஸ்டேட் பயோடைவர்சிட்டி போர்ட்ஸ், அண்ட் லோக்கல் லெவல்ல பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டி. சோ இந்த பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு சொல்றவங்க ஒரு 11 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க தான் இந்த பிபிஆர், பிபிஆர்னா பீப்புள்ஸ் பயோடைவர்சிட்டி ரெஜிஸ்டர் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த பீப்புள்ஸ் பயோடைவர்சிட்டி ரெஜிஸ்டர் எதுக்கு, எல்லா உயிரினத்தை பத்தியும் டாக்குமெண்ட் பண்றது. அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட். இந்தியால நிறைய ஸ்டேட்ஸ்ல அதை செஞ்சிட்டு இருக்காங்க. பாண்டிச்சேரியில இப்பதான் அதை ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்த்தோம்னா கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன், ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் வந்து நிறைய விதத்துல வந்து இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். சிப்கோ மூவ்மெண்ட்னு ஒரு மூவ்மெண்ட் வந்து இந்தியால வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அது வந்து உத்தரகண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. 1973 வந்து சுந்தர்லால் பகுகுணா அண்ட் கௌரவ் தேவி அவங்க தான் இதை ஆரம்பிச்சாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நிறைய மரம் வெட்டுறதுக்காக அங்க வந்திருந்தாங்க. அப்ப வந்து மகளிர் தான் அங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒரு மரத்திலையும் போய் கெட்டி பிடிச்சு அவங்க அந்த ட்ரீஸ வந்து கட் பண்ணாத அளவுக்கு அவங்கள வந்து அந்த இடத்த விட்டே விரட்டி விட்டாங்க. ரொம்ப நாள் வந்து அவங்க ட்ரை பண்ணாங்க, பட் அங்க இருக்கிற வந்து ட்ரைபல் கம்யூனிட்டி அதை விடாம அந்த ட்ரீஸ வந்து ஹக் பண்ணனாலதான் அந்த இடத்துல இருந்து அவங்களால அந்த இதை செயல் பண்ண முடியல. சோ ஒரு கம்யூனிட்டி லெவல்ல வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களால இதை மெயின்டைன் பண்ண முடியும், இதுதான் ஒரு ஃபைனான எக்ஸாம்பிள். ஒரு கம்யூனிட்டி வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்களால செயல்படுத்தி இந்த ஒரு பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ண ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் இந்தியால இருந்து நம்ம இதை சொல்ல முடியும். அப்படி வந்து நம்ம பார்க்கும்போது பீப்புளால என்ன பண்ண முடியும் இதை சிறப்பா செய்யறதுக்கு, அவங்க வந்து செடி நட முடியும், நம்மளோட வாட்டர் பாடிஸ் நீர்நிலைகளை வந்து காப்பாற்ற முடியும், அது மாதிரி லோக்கல் பிளான்ட் ஸ்பீஷிஸ் எவ்வளவு பிளான்ட்ஸ் இருக்கு அதுக்கு ஒரு ஒரு மருத்துவ குணம் இருக்கு எல்லாத்தையுமே பாதுகாப்பு பண்ண முடியும். பயோடைவர்சிட்டி ரிலேட்டட் ப்ரோக்ராம் எதுக்காகனா இந்த பயோடைவர்சிட்டியை வந்து எல்லாருமே அடாப்ட் பண்ணணும், இதை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறைய ப்ரோக்ராம்ஸ் இது பண்றாங்க. நம்ம தனி நபரா ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஒரு இண்டிவிஜுவலா இருந்தாலும் சரி, ஒரு மகளிரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இந்த நேஷனுக்கு இந்தியாவுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அதுதான் நம்மளோட கேள்வியா இருக்கணும். ஒரு தனி நபரா நம்மளுக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான பங்கு வந்து இதுல இருக்குது. நம்ம இது பண்ணும்போது தான் நம்மளால ஒரு ஹெல்த்தியான ஒரு சஸ்டெயினபிளான ஃபியூச்சர் இனிமேல் வர ஜெனரேஷனுக்கு நம்ம எப்படி கொடுக்க முடியும்னு நம்மளால பார்க்க முடியும். நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். உயிரியல் பல் வகைமை சட்டம் மற்றும் சமூக பங்கேற்பு. வாசித்தவர் முனைவர் கோல்டா ஏ. எட்வின் அவர்கள்.
2: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் நளினி. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நேற்று புதுடெல்லியில் பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழு உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை மேலும் அதிகரிப்பதற்கான பல்வேறு யோசனைகள் மற்றும் நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. ஆஸ்லோவில் நடைபெற்ற நார்வே செஸ் 2026 நடப்பு சாம்பியன் மேக்னஸ் கால்சனை வென்று தமிழக வீரர் பிரஜ்ஞானந்தா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். இவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள நேபாள வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனலுடன் மத்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினார். வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். புதுச்சேரி பாலிடெக்னிக் கல்லூரியில் டிப்ளமோ முடித்த மாணவர்கள் பொறியியல் கல்லூரிகளில் நேரடியாக 2 ஆண்டுக்கு

0: விண்ணப்பிக்க காலக்கெடு வரும் 11ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்றும், மேலும் அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் இசை, நடனம், ஃபைன் ஆர்ட்ஸ் உள்ளிட்ட படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க காலக்கெடு வரும் 15ஆம் தேதி மாலை 5 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்றும் சென்டாக் நிர்வாகம் அறிவித்துள்ளது. 2044ஆம் ஆண்டுக்குள் விமானப்போக்கு பயணிகளின் எண்ணிக்கை 4.1 பில்லியனை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும், ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் விமான போக்குவரத்தின் வளர்ச்சியில் இந்தியா ஒரு குறிப்பிடத்தக்க அங்கமாக இருப்பதாக சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. பிரேசில் நகரில் நேற்று நடைபெற்ற மாநாட்டில் பேசிய சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் ஆசிய பசிபிக் பிராந்திய துணைத் தலைவர் திரு ஷெல்டன் ஹி, ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் வளர்ச்சி அடுத்த 10 ஆண்டுகளில் மேலும் வலுப்பெறும் என்று கூறினார். பெங்களூருவில் நடைபெற்ற தேசிய அளவிலான மிஸ்டர் இந்தியா நேச்சுரல் பாடி பில்டிங் போட்டியில் காரைக்காலைச் சேர்ந்த எம் ஹேம்நாத் 3 பிரிவுகளில் 2 தங்கம் 1 வெள்ளி பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
1: நேரம் 7:13. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 புதுவை புதுமையில் தொடர்வது
2: புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி மலர்.

புதுச்சேரியில் நடைபெற்ற உலக சுற்றுச்சூழல் தின விழா மற்றும் அகில இந்திய வானொலியின் 90வது ஆண்டு கொண்டாட்டங்களின் நிறைவு விழா ஆகியவை குறித்த தொகுப்புகள் இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன.

0: புதுச்சேரி அரசின் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை சார்பில் கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் உலக சுற்றுச்சூழல் தின விழா நேற்று நடைபெற்றது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் விருதுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது
1: இந்த இயற்கை நமக்கு சுத்தமான காற்று, நீர், உணவு, வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான வளங்களை தந்து வருகிறது. நம்முடைய முன்னோர்களும் அதை நமக்கு பாதுகாத்து தந்து இருக்கிறார்கள். இதை அதே வளத்தோடு வரும் தலைமுறைக்கு பாதுகாப்பாக தர வேண்டியது நம்முடைய கடமை என்பதை நாம் உணர வேண்டும். இந்த முக்கியமான நாளில் நம்முடைய பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்த ஏக் பேட் மாக்கே நாம், என் தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற திட்டத்தை பற்றி நான் குறிப்பிட்ட விரும்புகிறேன். இன்று காலையில் மக்கள் மாளிகையில் லோக் நிவாசில் நடந்த நிகழ்ச்சியில் என்னுடைய தாயின் பெயரில் ஒரு மரம் நட்டேன். இது மூணாவது மரம் நான் பாண்டிச்சேரியின் தாயின் பெயரில் நான் நடுகிறேன். 76 பள்ளிகளில் ஈகோ கிளப்ஸ், ஸ்கூல் நர்சரிஸ் மற்றும் 7500 மரக்கன்று இன்று நடும் இயக்கத்தை காலை தொடங்கி வைத்தேன். தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற இந்த இயக்கம் உலகம் முழுவதும் பெரிய தாக்கத்தை, மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அம்மாவின் பெயரில் மரக்கன்று நட்டு வளர்க்க மக்களை ஊக்குவிக்கிறது. குழந்தைகளை பாதுகாக்கும் தாயை போற்றுவதை போல் அனைத்து உயிர்களையும் பாதுகாக்கும் இயற்கையை போற்ற வேண்டும் என்பதுதான் அதன் குறியீடு. நமக்கு தெரியும், ஒவ்வொரு மனிதன் வாழ்விலும் அம்மாவின் பங்கு மிக பெரியது. அம்மா என்பவர் பாசத்தின் ஒரு அடையாளம். குழந்தை பிறந்தது முதல் பெரியவராக வளரும் வரை, வளர்ந்த பிறகும் அவர் தியாகத்தின் பிரதிபலிப்பாக இருக்கிறார். நம்முடைய வீட்டிலோ பள்ளியிலோ நாம் மரத்தை நட்டு வளர்ப்பதே நம்முடைய உணர்வோடு கலந்ததாக இருக்க வேண்டும். நம்முடைய அம்மாவின் நினைவுக்கு இருக்க வேண்டும். அதனால்தான் பாரத பிரதமர் இந்த திட்டத்தை அம்மாவின் பெயரில் ஒரு மரம் என்று பெயர் வைத்தார். இட்ஸ் அ கனெக்டிவிட்டி வித் த ப்ரோக்ராம். அதேபோல் சர்வதேச அளவில் பாரத பிரதமர் முன்வைத்த மிஷன் லைஃப் ஸ்டைல் ஆஃப் என்வாயர்மெண்ட், லைஃப் ஸ்டைல் ஆஃப் என்வாயர்மெண்ட் இயக்கத்தை பற்றியும் குறிப்பிட்ட விரும்புகிறேன். இது கார்பன் அளவை குறைப்பதை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. என்வாயர்மெண்ட் பாதுகாப்பை மக்கள் ஒவ்வொருவருடைய அன்றாட வாழ்க்கை முறையோடு இணைக்கும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு உருவாக்கப்பட்டு இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் வந்து லேட்டஸ்டாக ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதன்படி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது வந்து இந்த திட்டத்தை சுப்ரீம் கோர்ட் தம்செல்ஸ் வில் மானிட்டர். அவங்க என்னன்னா, ஒரு வருஷம் டைம் தந்திருக்காங்க நமக்கு. இந்த டிசம்பர் வரைக்கும் நம்ம டைம் தந்திருக்காங்க. 6 மாதத்துக்குள்ள 7 மாதத்துக்குள்ள தென்டே சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஹேஸ் டு பி மொபிலைஸ்ட். அதில் வந்து மக்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் செக்ரிகேஷன் ஆஃப் வேஸ்ட், ட்ரை வேஸ்ட், வெட் வேஸ்ட், டாக்ஸிக் வேஸ்ட், இதெல்லாம் வீட்லேயே நீங்கள் செப்பரேட் பண்ணி வீட்டுக்கு முன்னாடி வச்சிடணும். அது வந்து கலெக்ட் பண்ணி அப்புறம் டிஸ்போசல் சைட்டில் கொண்டு போய் அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அதான் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், மக்கள் அனைவரும் இந்த பசுமை இயக்கங்களில் தங்களை இணைத்துக் கொள்ள

0: வேண்டும். குறிப்பாக மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இதை முன்னெடுக்க வேண்டும். இன்று நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறிய செயலும் பசுமையான ஆரோக்கியமான உலகத்தை உருவாக்க உதவும்.
1: மேலும் இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் திரு விக்னேஷ் கண்ணன், தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌஹான், அரசு செயலர் திருமதி ஸ்மிதா மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சார்பில் அகில இந்திய வானொலியின் 90வது ஆண்டு கொண்டாட்டங்களையொட்டி, இளைஞர்களை சந்திப்போம் ஒரு புதிய முன்னெடுப்பு என்ற தலைப்பில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்களிடையே போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா மற்றும் அகில இந்திய வானொலியின் 90வது ஆண்டு கொண்டாட்டங்களின் நிறைவு விழா நேற்று மாலை நடைபெற்றது. கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள கலையரங்கில் நடைபெற்ற இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது
2: ஆகாஷ்வாணி இந்திய மக்களின் வாழ்க்கையோடு ஒன்றாக கலந்த ஒரு ஊடகம். நகரங்கள் முதல் கிராமங்கள் வரை, மலைப்பகுதிகளில் முதல் தீவுகள் வரை, படித்தவர்கள் முதல் படிப்பறப்பு இல்லாதவர்களை வரையும் அனைவரையும் சமமாக சென்றடைந்த ஒரு தகவல் ஊடகம் இருக்கிறது என்றால் அது ஆகாஷ்வாணி தான். ஆல் இண்டியா ரேடியோவுக்கு எனக்கும் இருக்கும் தனிப்பட்ட உறவு பற்றியே இங்கு சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். 1953 நான் பிறந்தேன். ஊட்டி பக்கத்து கூடலூர் என்ற கிராமத்தில் அப்போது என் அப்பா மர்ஃபி ரேடியோ வச்சுருந்தார். அப்போல்லாம் ரேடியோ வைக்கிறதுனா ரொம்ப ரேராக இருக்கும். தினமும் அவர் அதில் நியூஸ் கேட்பது அவருடைய வழக்கம். இப்போ ஒரு நாளைக்கு அந்த நியூஸில் வந்து ஒரு பேர் வந்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ஒரு நீதிபதியாக இருந்தவர் வடநாட்டில். அதுக்கப்புறம் கவர்னராக கூட பணியாற்றினார் என்று நான் நினைக்கிறேன். டாக்டர் கைலாஷ் நாத் கட்ஜு. அதை கேட்ட பிறகுதான் என்னோட அப்பா அந்த பெயரை எனக்கு வைத்தார். தமிழ்நாட்டிலோ கேரளாவிலோ இப்படி ஒரு பெயர் கைலாஷ்நாதன் வைக்கும் பழக்கம் இல்லை. பலர் என்னிடம் ஆச்சரியமாக கேட்டிருக்கிறார்கள். எனக்கு திருமணம் ஆனால் புதிதில் என்னோட மனைவி கூட அதை பற்றி கேட்டிருந்தார். இந்த பெயர் எப்படி உங்களுக்கு வைத்தார்கள் என்று நான் சொல்ல என்னவென்றால், எனக்கு கைலாஷ்நாதன் என்று பெயர் வைத்தது ஆல் இண்டியா ரேடியோ. ஏன் சொல்லுவேன்றால், திஸ் ஷோஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆல் இண்டியா ரேடியோ இன் 1950s and 1960s. இந்த லைஃப் ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரி அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. அவர் 1936 ஆல் இண்டியா ரேடியோ என்ற பெயரில் தொடங்கப்பட்ட ஆகாஷ்வாணி இன்றும் இந்திய மக்களின் இதயத்தில் இடம் பிடித்து இருக்கிறது. சொல்லப்போனால் சுதந்திர இந்தியாவின் தொடக்கம் முதல் இன்று வரை நாட்டின் முக்கியமான ஒவ்வொரு நிகழ்விற்கும் வானொலி சாட்சியாக இருந்திருக்கிறது. எனக்கு இப்போ கூட அவருக்கு ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஜவஹர்லால் நேரு இறந்த பிறகு அவரது ஃபியூனரல் ப்ரொசஷன், அப்போனா ஆல் இண்டியா ரேடியோ வந்து யூஸ் டு ஹவ் அ ரன்னிங் கமிட்டி ஆன் த ஃபியூனரல் ப்ரொசஷன் ஆஃப் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. வானொலி என்பது வெறும் தகவல் தொடர்பு சாதனம் மட்டுமல்ல, அது இந்தியாவின் பண்பாட்டு அடையாளத்தை பாதுகாத்து வந்த ஒரு பெரும் கலாச்சார நிறுவனம். டெலிவிஷன் வந்தபோது வானொலியின் முக்கியத்துவம் குறையும் என்று பலர் நினைத்தார்கள். பின்னர் இன்டர்நெட் வந்தது, சோசியல் மீடியா வந்தது. இருந்தபோதிலும் வானொலி தனது தனித்துவத்தை இன்றும் இழக்கவில்லை. ஏனென்றால் வானொலி மக்களின் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. நண்பர்களே, இந்த வானொலிக்கு புதிய ஒரு உயிரூட்டிய ஒரு முக்கிய நிகழ்வை நான் குறிப்பிட்ட விரும்புகிறேன். அது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்த மனதில் குரல், மன் கி பாத் நிகழ்ச்சி தான். வானொலியின் சக்தியை மீண்டும் மக்களிடம் கொண்டு சென்ற ஒரு மகத்தான நிகழ்வு அது. ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பு ஆகும் இந்த நிகழ்ச்சியில் நாட்டின் வெவ்வேறு பகுதியில் சாதனை படைத்தவர்கள், சுற்றுச்சூழல் தூய்மை ஆர்வலர்கள் கதை பகிரப்பட்டது. பெண்கள் முன்னேற்றம், இளைஞர்களின் முயற்சி, கைவினைகள் மேம்பாடு, சமூக பொறுப்பு போன்ற பல்வேறு தலைப்பில் பாரத பிரதம் மக்களிடம் நேரடியாக உரையாடும் ஒரு மேடையாக இது உருவானது. இதன் மூலம் ஒன்றை நாம் புரிந்து கொள்ளலாம், வானொலி இன்னும் மக்களின் மனங்களை தொடக்கூடிய சக்தி வாய்ந்த ஊடகமாக இருக்கிறது என்பதுதான். இந்தியாவில் ஒவ்வொரு மூலையிலும் வாழும் மக்களோடும் நேரடியாக உணர்வு பூர்வகமாக தொடர்பை ஏற்படுத்துவதில் வானொலி இன்னும் உயிரோட்டமாக செயல்பட முடியும் என்பதை இந்த உலகிற்கு அது எடுத்து காட்டியது. இன்றைய தலைமுறை ஊடகங்களை பயன்படுத்தும் போது விமர்சன சிந்தனையோடு பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும். உண்மை எது, பொய் எது என்பதை பிரித்து பார்க்கும் அறிவை, திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு வானொலி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் உதவும். ஆகாஷ்வாணி 90வது ஆண்டுகள் நிறைவு செய்யும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் முன்னாள் மற்றும் இன்றைய ஊழியர்கள் அதிகாரிகள் அனைவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். 90 ஆண்டுகள் இந்தியாவின் குரலாக ஒழி

0: ஆகாஷ்வாணி வருங்காலத்தில் நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் முக்கிய பங்கேற்கும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்தியாவின் ஒற்றுமை, ஜனநாயகம், கலாச்சாரம், முன்னேற்றம் ஆகியவற்றின் குரலாக ஆகாஷ்வாணி தொடர்ந்து ஒலிக்கட்டும்.
1: விழாவில் கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் திரு உதயசங்கர் தமது வாழ்த்துறையில்,
2: இந்தியாவின் ஒவ்வொரு வீட்டிலும் காலை எழுப்பிய குரல், மாலை நேரத்தை இசையால் நிரப்பிய தோழன், நாடு முழுவதையும் இணைத்த பாலம், அதுதான் அகில இந்திய வானொலி. 90 ஆண்டுகள் என்பது ஒரு நிறுவனத்தின் வயது மட்டுமல்ல, பல தலைமுறைகளின் நினைவுகளையும் உணர்வுகளையும் சுமந்து நிற்கும் வரலாறு. 1980கள் 90களில் வளர்ந்த எங்களை போன்றவர்களுக்கு ஆல் இண்டியா ரேடியோ என்பது வெறும் வானொலி நிலையம் அல்ல. காலை செய்திகள், விவித் பாரதி நாடகங்கள், விளையாட்டு வர்ணனைகள், பல்வேறு அறிவியல் மற்றும் பொது அறிவு நிகழ்ச்சிகள், இவை அனைத்தும் எங்கள் அன்றாட வாழ்க்கையின் ஓர் அங்கமாக இருந்தன. தொலைக்காட்சி மற்றும் இணையம் பரவலாக இல்லாத காலத்தில் தகவலுக்கும் பொழுதுபோக்கிற்கும் நம்பகமான நண்பனாக ஆல் இண்டியா ரேடியோ விளங்கியது. காலம் மாறினாலும் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் ஆல் இண்டியா ரேடியோ தன்னை புதுப்பித்துக் கொண்டு பயணித்து வருகிறது. குறிப்பாக எஃப்எம் ரெயின்போ மூலம் இளைஞர்களின் மனதிலும் தனக்கான இடத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளல. மரபையும் புதுமையையும் இணைத்து மக்களோடு பயணிப்பது அதன் மிகப்பெரிய பலம். இந்த 90ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு 25 கல்லூரிகளில் வினாடி வினா, கட்டுரை மற்றும் திடீர் பேச்சு போட்டிகளை நடத்தி பின்னர் இறுதிப் போட்டியும் சிறப்பாக நடத்திய ஆல் இண்டியா ரேடியோ புதுச்சேரி குழுவிற்கு எனது மனமார்ந்த பாராட்டுகள்.
1: மேலும் இவ்விழாவில் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் பொறியியல் பிரிவு தலைவர் திரு ரவி மாரியப்பன், நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், நிகழ்ச்சி அமைப்பாளர் திருமதி எலிசபெத் மற்றும் வானொலி நிலைய ஊழியர்கள், மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு.
3: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்துலாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
4: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
5: அப்படியே பேசிட்டாலும்
3: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
6: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
3: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
6: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் சொல்றா வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
7: தொடர்வது தமிழின் செய்திகள். சென்னை அஞ்சல்

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாள நாடுகள் வலுவான கலாச்சார நட்புறவை கொண்டுள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பது போன்ற நடவடிக்கைகள் அந்நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். தைபேயில் நடைபெற்ற உலக தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். உலக அளவில் நிலவி வரும் பொருளாதார நிச்சயமற்ற சூழலில் அனைத்து சவால்

0: களையும் எதிர்கொண்டு நிலையான வளர்ச்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் உத்வேகம் பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாளம் இடையேயான எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சிஷீர் கனாலுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது இதுகுறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இரு நாடுகளும் வலுவான கலாச்சார மற்றும் பாரம்பரிய உறவுகளை கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நேபாள அரசு மேற்கொண்டு வரும் பயனுள்ள திட்டங்களுக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்று அவர் கூறினார். வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, கல்வி, பேரிடர் மீட்பு, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். இதனையடுத்து கடந்த 2015 நேபாளத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போது பாதிக்கப்பட்டு மறுசீரமைக்கப்பட்டு வரும் 12 கலாச்சார பாரம்பரிய மையங்கள் மற்றும் 72 சுகாதார மையங்கள் அந்நாட்டிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஆசிய பசிபிக் பகுதியில் இந்திய விமான போக்குவரத்து சேவை குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டு வருவதாக சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. பிரேசிலில் நடைபெற்று வரும் உலக விமான போக்குவரத்து சேவை குறித்த மாநாட்டில் உரையாற்றிய சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் மண்டல துணைத் தலைவர் திரு ஷெல்டன் ஹீ இதனை தெரிவித்தார். வரும் 2044 இந்திய விமான பயணிகளின் எண்ணிக்கை கணிசமான அளவில் அதிகரிக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். உலக அளவில் உள்நாட்டு விமான போக்குவரத்தில் இந்தியா விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக திரு ஷெல்டன் ஹீ குறிப்பிட்டார். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவு மறுதேர்வுக்கான வினாத்தாள் வெளியானதாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் செய்திகளை தேசிய தேர்வு முகமை நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக தேர்வு முகமை வெளியிட்டுள்ள வலைதள பதிவில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற உண்மைக்கு புறம்பான செய்திகள் வெளியிடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வை முறையாகவும் பாதுகாப்பாகவும் நடத்துவதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்வு முகமை கூறியுள்ளது. தவறான செய்திகளை வெளியிடும் வலைதளங்கள் அடையாளம் காணப்பட்டு அவற்றை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு சைபர் குற்றவியல் அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெளிவுபடுத்தியுள்ளது. தேர்வு எழுதும் மாணவர்கள் இதுபோன்ற போலியான செய்திகளை நம்ப வேண்டாம் என்றும் தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும் தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் தேர்வு முகமை கேட்டுக் கொண்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வழிகாட்டுதலின்படி வளர்ச்சி திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திரு சிராக் பஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலம் கணிகிரியில் அரசியல் சாசன சிற்பி டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் திருவுருவ வெண்கல சிலையை திறந்து வைத்தார். இதையடுத்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அம்பேத்கரின் சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டு தலைமுறை தலைமுறையாக தலைவர்கள் உருவாகி வருவதை சுட்டிக்காட்டினார். அம்பேத்கரின் போதனைகளை மனதில் உள்வாங்கிக் கொண்டு அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு அம்மாநில அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உணவு பாதுகாப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் June 7 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி தருமபுரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சிறுதானிய பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து அம்மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் மருத்துவர் கைலாஷ்குமார் வலியுறுத்தியுள்ளார்.
1: இந்த வருடம் கருப்பொருளானது ஃப்ரம் பர்டன் டு சொல்யூஷன் சேஃப் ஃபுட் எவ்ரிவேர், அதாவது சுத்தமான சுகாதாரமான உணவே மருந்து. மேலும் உணவு பாதுகாப்பு துறை 2012 முதல் நம் இந்தியாவில் இயங்கி வருகிறது. இத்துறையானது அனைத்து இடங்களிலும் உணவு சம்பந்தமான குறைபாடுகள் ஏதேனும் இருந்தால் உடனடியாக கள ஆய்வு செய்து தகுந்த நடவடிக்கை எடுத்து வருகிறது. வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய குறைகளை குரல் பதிவாகவோ மெசேஜ் மூலமாக தெரிவிக்கலாம். நம்பர் 9444-2-322.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம்

0: வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பது போன்ற அச்சுறுத்தும் நடவடிக்கைகள் அந்நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் நடைபெற்று வரும் சர்வதேச பொருளாதார மன்றத்தின் கூட்டத்திற்கு இடையே செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு சுதந்திரமாக முடிவெடுக்கும் உரிமை இந்தியாவிற்கு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான உறவுகள் பரஸ்பரம் நம்பிக்கை அடிப்படையிலானது என்றும், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் மேலும் விரிவடையும் என்றும் திரு விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து ஏவுகணை மூலம் ஈரான் நேற்று நடத்திய தாக்குதல் காரணமாக அப்பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை அருகே உள்ள தீவுகளில் அமைக்கப்பட்டுள்ள ரேடார் கண்காணிப்பு கருவிகள் மற்றும் ஈரான் கடலோர கண்காணிப்பு நிலைகளை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலை அடுத்து இந்த ஏவுகணை தாக்குதலை ஈரான் மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை கூறியுள்ளது. ஈரானின் ஏவுகணை தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாகவும், எனினும் அமெரிக்க படைகளுக்கு ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து தரவுகள் எதுவும் இல்லை என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்காசிய பகுதியில் பதற்றத்தை குறைப்பது குறித்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இத்தகைய ராணுவ நடவடிக்கைகள் அப்பகுதியில் பதற்றத்தை மேலும் அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குறைந்த செலவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் வளங்கள் பாதுகாப்பு குறித்த காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்க மாநாடு நடைபெறவுள்ளதாக ஹரியானா மாநில சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஹர்விந்தர் கல்யாண் தெரிவித்துள்ளார். இந்த மாநாடு நாளை முதல் 10ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு சண்டிகரில் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்கும் பிரதிநிதிகளின் போக்குவரத்திற்காக 6 மின்சார பேருந்துகளை பயன்படுத்த ஹரியானா மாநில அரசு முடிவு செய்துள்ளது. எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பது, போக்குவரத்துக்கான செலவுகளை கட்டுப்படுத்துவது போன்ற முக்கிய முன்முயற்சிகளை குறித்த இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலக தடகள போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தைபேயில் நடைபெற்ற மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இப்பதக்கத்தை கைப்பற்றி இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது. மங்கோலியாவின் உலான்பாத்தர் நகரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் 74 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாகர் ஜக்லன் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் காஜல் தோச்சக் தங்கப்பதக்கம் வென்றார். இதே எடைப்பிரிவில் பிரியா மாலிக்கும், 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பாவும், 62 கிலோ எடைப்பிரிவில் மான்சி அஜ்லவத்தும் வெண்கல பதக்கம் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாள நாடுகள் வலுவான கலாச்சார நட்புறவை கொண்டுள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பது போன்ற நடவடிக்கைகள் அந்நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். தைபேயில் நடைபெற்ற உலக தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 7:25 14 நொடிகள் தொடர்வது.
3: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
4: இன்றைய நிகழ்ச்சியில் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் சர்க்கரை நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் RL ஜெயவாணி அவர்கள்.
5: வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, டயபெட்டிஸ் இன் பிரெக்னன்சி, அதாவது பிரெக்னெண்டா இருக்கும் போது வர சுகர் பத்தி பேச போறோம். சோ இதுல வந்து டயபெட்டிஸ் இன் பிரெக்னன்சி வந்து 2 டைப் இருக்கு. ஒன்னு, ஏற்கனவே சுகர் இருக்கிற மதர் வந்து பிரெக்னென்ட் ஆறது, அதாவது அவங்களுக்கு பிரெக்னன்சிக்கு முன்னாடியே சுகர் இருக்கு. ரெண்டாவது, பிரெக்னன்சி அப்போ அவங்களுக்கு வந்து சுகர் டெவலப் ஆகுது. இந்த மாதிரி 2 கண்டிஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 2 டைப் ஆஃப் மதர்ஸையுமே நம்ம பிரெக்னன்சில நம்ம வந்து கேர்ஃபுல்லா பாக்குற மாதிரி இருக்கும். இதுல ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது ஒரு பிரெக்னன்சிக்கு முன்னாடியே

0: டயபெட்டிஸ் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டயபெட்டிஸ் இருக்கிறவங்க பொண்ணு வந்து இப்போ கன்சீவ் ஆகணும் அப்படின்னா, கன்சீவ் ஆறதுக்கு முன்னாடியே அவங்களோட சுகர் லெவல்ஸ் நார்மலா இருக்கா கண்ட்ரோல்ல இருக்கான்னு பார்த்து வச்சுக்கணும். அது எப்படி நம்ம பார்ப்போம்னா, ஹீமோக்ளோபின் A1C டெஸ்ட் பண்ணணும். ஸோ ஹீமோக்ளோபின் A1C என்ன பண்ணுவோம்னா, மொதல் 3 மாசத்துல, அதாவது இன்னையில இருந்து 3 மாசத்துல அந்த சுகரோட கண்ட்ரோல் எப்படி இருந்ததுன்னு சொல்றதுதான் ஹீமோக்ளோபின் A1C. ஸோ இந்த ஹீமோக்ளோபின் A1C வந்து 5.8 இருந்ததுன்னா அவங்களுக்கு டயபெட்டிஸ் கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம். அவங்க வந்து நார்மல் பிரெக்னன்சி அண்டர்கோ பண்ண முடியும், ஆர் பிரெக்னன்சி பிளான் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி அவங்க ஃபாலிக் ஆசிட் டேப்லெட்டும் எடுக்கணும் ப்ரீ பிரெக்னன்சி பிளானிங்ல. இந்த மாதிரி கண்ட்ரோல்ல டயபெட்டிஸ் இருந்துக்கிற பேஷன்ஸ் வந்து அன்காம்ப்ளிகேட்டடா பிரெக்னன்சி அண்டர்கோ பண்ணலாம். இந்த மாதிரி பேஷன்ஸ் வரும்போது சில பேருக்கு என்ன ஆகும், மொத மொத பிரெக்னன்சியில தான் நம்ம வந்து சுகர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொட்டீன் ஸ்கிரீனிங் நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம சுகர் கண்டுபிடிப்போம். இந்த பிரெக்னன்சியில வர டயபெட்டிஸ்ல கண்ட்ரோல் இல்லாம இருந்ததுன்னா அந்த மதர்ஸ்க்கு பிறக்கிற பேபிஸ்க்கு நிறைய காம்ப்ளிகேஷன் வரலாம். உதாரணத்துக்கு ஹார்ட்ல பிரெயின்ல குறைபாடுகளோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பேஷண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணும் இல்ல அனாமலிஸ் எல்லாம் மானிட்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ரெண்டாவது வகையான பேஷண்ட்ஸ் வந்துட்டு பிரெக்னன்சியில அவங்க சுகர் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வலா இந்தியன் பாப்புலேஷன் எல்லாருமே டயபெட்டிஸ்க்கு ஹை ரிஸ்க். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், பிரெக்னன்சியில டயபெட்டிக் ஸ்கிரீனிங் பண்ணுவோம். ஸோ ஸ்கிரீனிங்னா குளுக்கோஸ் குடிச்சிட்டு அவங்களை வந்து பிளட் டெஸ்ட் ஒன்று எடுக்க சொல்லுவோம் ஆஃப்டர் குளுக்கோஸ் 2 hours கழிச்சு. ஸோ இந்த குளுக்கோஸ் லெவல் வந்து 140 மேல இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னு லேபிள் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த டயபெட்டிஸை எப்படி மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டயட் கண்ட்ரோல். ஸோ இப்போ பேஷண்டோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்த மதரோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேலரி அலோ பண்ணுவோம். ஸோ இவங்களுக்கு இந்த இப்போ ரொம்ப ஒபீஸா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கேலரி கம்மியாக கொடுக்கறது, நார்மல்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு நார்மலை விட கொஞ்சம் கேலரிஸ் கம்மி பண்ணி கொடுக்கறதுன்னு வில் புட் தேம் ஆன் டயபெட்டிக் டயட். ஸோ டயட் மானிட்டரிங் அவங்களுக்கு பண்ணுவோம். ஸோ டயட்ல அவங்களோட சுகர் லெவல்ஸ் குறையுதான்றது பார்ப்போம். ஸோ பட் டயட்ல குறையல அப்படின்னா அடுத்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி வரும். ஸோ டேப்லெட் அண்ட் டயட்ல அவங்களோட சுகர் கண்ட்ரோல்ல இருக்கான்னு பார்ப்போம். இப்போ டயட்லயும் கண்ட்ரோல் ஆகலன்னா அடுத்து வந்து நம்ம இன்சுலின் எடுத்துக்கிற மாதிரி வரும். ஸோ இன்சுலின் லெவல்ஸ் எவ்வளோ, இன்சுலின் அளவு நம்ம கொடுக்கணும்ன்றது அவங்களோட சுகர் லெவல் பொறுத்து நம்ம டைட்ரேட் பண்ணி ரெண்டு டோஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ டயபெட்டிஸ்னால பேபிக்கு என்னென்ன காம்ப்ளிகேஷன் வரலாம் அப்படின்னா, குழந்தை ரொம்ப பெருசா இருக்கலாம், அதாவது மேக்ரோசோமியான்னு சொல்லுவாங்க, நார்மலை விட குழந்தையோட சைஸ் ஜாஸ்தி இருக்கலாம், பனிக்கூடத்துல தண்ணி ரொம்ப ஜாஸ்தி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பெரிய பேபி நிறைய லைக்கர் இருக்கும்போது அவங்களுக்கு குறப்பிரசவம் ஆகுறது, குற மாசத்திலேயே ரப்சர்ட் மெம்பரன்ஸ் ஆகுறது, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இவங்க வந்து டெலிவரிக்குள்ள போகும்போதும் இவங்களுக்கு நார்மல் டெலிவரியா இருக்க வாய்ப்பு கம்மி, ஏன்னா பெரிய பேபியா இருக்கு அப்படின்னால சிபிடி அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ், டிலே லேபர் டிலே ஆகிறது, இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு அதாவது ஃபோர்செப்ஸ் வாக்யூம் போட்டு டெலிவரி பண்றது, இல்ல குழந்தையோட தோள்பட்ட வரது கம்மி கஷ்டமா இருக்கிறது, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த குழந்தைகள்ல ஏற்படலாம். இப்போ கஷ்டமான டெலிவரி பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது பேபிக்கு இன்ஜுரி, மதருக்கு டேர்ஸ் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால சுகரை கண்ட்ரோல் பண்ணி பேபியோட வெயிட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். தேங்க்யூ.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் கர்ப்பகாலத்தில் ஏற்படும் சர்க்கரை நோய் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவா.

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் ஃப்ரெஷ் ஆன மார்னிங் சொல்லிக்கிறேன். நான் உங்க ஆனந்தி. வணக்கம் மக்களே. ஷோல சோ இந்த ஷோல வந்து அப்கோர்ஸ் நம்ம எஃபி கேள்வியோட தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கான விஷஸ் நான் சொல்லணும் இல்லையா? எஸ், இந்த நாள் உங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாள் அமையணும். நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இப்ப நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ உங்களுக்கான ஒரு எஃபி கேள்வி இன்னைக்கு எதை பேஸ் பண்ணி இருக்க போது அப்படின்னா, இன்னைக்கு June 7 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். சோ நம்ம எல்லாருமே நம்மளுடைய லைஃப்ல ரொம்ப ஆரோக்கியமா வாழணும், ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம் இல்லையா? அந்த ஆரோக்கியத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் என்ன தெரியுமா? உணவே மருந்து அப்படின்னு சொல்றதுதான். ஆனா அந்த உணவு நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட் அப்படின்றது வந்து எவ்வளவு பாதுகாப்பானதா இருக்கு அப்படின்றதும் இருக்கு இல்லையா? சோ அந்த உணவு பாதுகாப்பா இல்ல அப்படின்னா அதுவே நமக்கு நோயா மாறிடும். சோ ஒவ்வொரு வருஷமும் June 7 உலக உணவு பாதுகாப்பு தினம், அதாவது வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டேவா நம்ம செலிப்ரேட் பண்றோம். சோ இதை பேஸ் பண்ண கேள்வி என்னப்பா இன்னைக்கு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ற இந்த நாளுடைய கருப்பொருள் என்ன அப்படின்றதுதான் உங்களுக்கான இன்றைய கேள்வி. சோ நான் கேள்வியை மறுபடியும் சொல்றேன்.

0: இருக்கு இல்லையா. சோ அந்த உணவு பாதுகாப்பா இல்ல அப்படின்னா அதுவே நமக்கு நோயா மாறிடும். சோ ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 7ஆம் தேதி உலக உணவு பாதுகாப்பு தினம், அதாவது வேர்ல்ட் ஃபுட் சேஃப்டி டேவா நம்ம செலிப்ரேட் பண்றோம். சோ இதை பேஸ் பண்ண கேள்வி என்னப்பா இன்னைக்கு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ற இந்த நாளுடைய கருப்பொருள் என்ன அப்படின்றதுதான் உங்களுக்கான இன்றைய கேள்வி. சோ நான் கேள்வியை மறுபடியும் சொல்றேன், வேர்ல்ட் ஃபுட் சேஃப்டி டே 2026 இதனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்றதுதான் இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற அபிஷியல் FB பேஜ்ல இன்னைக்கு வணக்கம் மக்களை போஸ்டர் நம்ம போட்டுப்போம். சோ அந்த போஸ்டர்ல கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம உங்களுடைய பதில நீங்க போஸ்ட் பண்ணிடுங்க. சோ ஆல்ரெடி நேயர்கள்லாம் வந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சாச்சு. சோ ஷோவை கேட்கக்கூடிய நேயர்கள்லாம் சீக்கிரமா உங்களுடைய பதில் என்ன அப்படின்றத போஸ்ட் பண்ணிடுங்க. இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படின்றத ஷோவோட எண்ட்ல நாம தெரிஞ்சுக்கலாம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
0: சோ இப்ப நம்ம பாட்டு கேட்கலாமா? உங்களுக்காக ஆதவன் படத்துல இருந்து பாட்டு வருது, கேட்கலாம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. வடக்க மக்களே கேட்டுட்டு இருக்கீங்க. சோ இன்னைக்கு நம்ம ஷோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஃபி கேள்வி ஒன்று நம்ம கேட்டிருந்தோம். இன்னைக்கு வேர்ல்ட் ஃபுட் சேஃப்டி டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். அதை பேஸ் பண்ண ஒரு கேள்வி தான் வந்து நான் கேட்டிருந்தேன். சோ இந்த உலக உணவு பாதுகாப்பு தினம் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா சாப்பாடு தானே, இதுல என்னப்பா வந்து சேஃப்டி வேண்டியிருக்கு, பசிக்குதான் சாப்பிடுறோம் அவ்வளவுதானே அப்படின்னு எல்லாம் சாதாரணமெல்லாம் நினைச்சிடாதீங்க. ஏன்னா உலக சுகாதார அமைப்பு சொல்ற ஒரு கணக்குப்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளுமே உலகத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பில்லாத உணவு சாப்பிட்றதுனால நோய்வாய்ப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ இதை நம்ம கண்டிப்பா மாத்தணும் இல்லையா? அண்ட் விவசாயம் செய்யற நிலத்துல இருந்து நம்ம வீட்டு சமையல் கட்டு வழியா அப்படியே நம்ம தட்டுக்கு வர்ற அந்த வரைக்கும் அந்த உணவு அப்படின்றது வந்து பாதுகாப்பா இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ அதிகமான கெமிக்கல்ஸ், அப்புறம் சுகாதாரம் இல்லாத தண்ணி, கெட்டு போன உணவு, அது அப்பதான் கெட்டு போக போகுது, உடனே நான் அதை சுட வச்சு சாப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டு போன உணவை மறுபடியும் சூடு பண்ணி சாப்பிடுறது, அண்ட் வெளியிடங்களுக்கு எல்லாம் நம்ம போனோம் அப்படின்னா அந்த ஆர்டிபிஷியல் கலர்ஸ் வந்து சேர்த்திருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான உணவுகள் வந்து பாக்குறது, அதை நம்ம வாங்குறது, இந்த மாதிரி டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய சவால்கள் வந்து எதிர்கொள்றோம் இல்லையா. சோ இதுக்கு நம்ம மத்தவங்களை குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா இதுல நம்மளுடைய ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா, நம்ம தான் வந்து அந்த முடிவை எடுக்கணும், நம்ம தான் அந்த உணவை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். சோ அப்படி இருக்கிறப்ப இதுல யாரையுமே குறை சொல்லாம எல்லாருக்குமே இதுல சமமான பங்கு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம கவனமா வச்சிருக்கணும். சோ இதை பேஸ் பண்ண ஒரு கேள்வி இன்னைக்கு நம்ம கேட்டிருக்கோம், எஃபிலையும் வந்து போட்டாச்சு. என்ன கேள்வி அப்படின்னா, இன்னைக்கு வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே செலிப்ரேட் பண்றோம், அதனுடைய தீம் என்ன அப்படின்றதுதான் இன்றைய கேள்வியா இருக்கு. சீக்கிரமா பதில கண்டுபிடிச்சு நீங்க எஃபில பதிவு போடுங்க. ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற அபிஷியல் எஃபி பேஜ்ல வணக்க மக்களை போஸ்ட் இருக்கீங்க, உங்களோட பதில் என்ன அப்படின்றத போஸ்ட் பண்ணுங்க.
1: உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: இப்போ சிலம்பாட்டம் படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்.

வெல்கம் பேக் டு த ஷோ. 7:46 ரெயின்போ புதுவை 102.8 வணக்க மக்களே, ஷோ தான் கேட்டு இருக்கீங்க. சோ இன்னைக்கு நம்ம ஷோல வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ஃபுட் சேஃப்டி டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். சோ அத பத்தி சில விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சோ இப்ப நம்ம வீடுகள்லயே வந்து நம்ம உணவை வந்து பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு சில டிப்ஸ் எல்லாம் வந்து உலக சுகாதார அமைப்பு வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதான் இப்ப நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். முதல் டிப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்தமா இருக்கணும். அதாவது சமைக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் சரி, நம்மளுடைய கைகளை வந்து நல்லா வந்து சோப்பு போட்டு நல்லா சுத்தமா வந்து வாஷ் பண்ணணும். அண்ட் அதுக்கு அடுத்தது நம்ம எடுத்துக்கக்கூடிய பழங்கள் அண்ட் சமைக்கக்கூடிய காய்கறிகள் இது எல்லாமே வந்து சுத்தமான தண்ணியில வந்து நம்ம வாஷ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம உணவு வந்து சமைச்சு வச்சிருப்போம், சில உணவுகள் வந்து சமைக்காம வச்சிருப்போம் இல்லையா. இது ரெண்டுத்தையுமே வந்து செப்பரேட்டா பிரிச்சு வைக்கணும். அதாவது இப்ப வேக வைக்காத அந்த பச்சை இறைச்சி மீன் இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, சமைச்ச உணவுகளோட நம்ம சேர்த்து வைக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் வந்துட்டு இதுல வந்து போயிடுது இல்லையா. சோ இதனாலுமே வந்து நமக்கு நோய் தொற்று இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. சோ அதனால வந்து அந்த ஃபுட்டை வந்து நீங்க வைக்கிறப்போ வந்து கரெக்டா வந்து பார்த்து

பிரிச்சு வைங்க. அதுக்கு அடுத்தது வந்து நல்லா வேக வச்சு சாப்பிடணுங்க. அதாவது நல்லா சமைக்கணும், நல்லா சமைக்கணும் அப்படின்னா வந்து டேஸ்ட் வைஸா இருக்கிறத விட உணவை நம்ம எந்த அளவுக்கு சமைக்கிறோம் அப்படின்றது தான். அதுலயும் குறிப்பா வந்து இந்த அசைவ உணவுகள் நம்ம வந்து வேக வைக்கிறோம் அப்படின்னு வைங்களேன், அது கரெக்டா வந்து வெந்துடணும். அரைக்குறையா வெந்துடுச்சு அப்படின்னா அந்த உணவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து உண்டாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ எந்த உணவை நீங்க சமைச்சு சாப்பிட்டாலுமே அது கரெக்டான அளவு வெந்திருக்கா அப்படின்றதையும் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம சமைச்ச உணவுகளை வந்து எப்படி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்றது. இப்போ நம்ம உணவு சமைச்சோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம சாப்பிட்டுட்டா பரவாயில்ல, மீதி இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நம்ம முறையாக வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணணும் இல்லை அப்படின்னா வந்து வெளியில் ஒரு 2 மணி நேரம் வந்து நம்ம வைக்கலாம். அதுக்கு மேலே அப்படின்னா அதில் கண்டிப்பாக கிருமிகள்லாம் வந்து ஃபார்ம் ஆகும், உணவு கெட்டு போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்றதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லைனா அளவுக்கு அதிகமாக சமைக்காம தேவையான அளவு மட்டும் சமைச்சு கரெக்டாக சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணி, நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர் வந்து சுத்தமான தண்ணியா இருக்கணும். அதே மாதிரி நம்ம சமைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பொருள்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாமே வந்து நீங்க பொருள் வாங்குறப்ப கண்டிப்பா அந்த எக்ஸ்பைரி டேட் வந்து பார்த்து கண்டிப்பா வாங்குங்க. ஸோ எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு 1 மாசம்தான் இருக்கு இல்ல 1 வாரம்தான் இருக்கு, நம்ம அதுக்குள்ள சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கடைசியில் அதை சமைக்காம வச்சு ஐயோ 2 நாள் தான் ஆகுது எக்ஸ்பைரி ஆகி, ஸோ நம்ம இப்ப சமைச்சிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பொருள் கெட்டு போகும் அப்படின்னு நீங்க சமைச்சிங்கன்னா கண்டிப்பா அதனால நம்மளுடைய உடல் கெட்டு போயிடும். ஸோ அதனால எக்ஸ்பைரி டேட் எல்லாம் பார்த்து வாங்குங்க, சமைக்கிறப்ப ரொம்ப கவனமா இருங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே வீடுகளில் ஃபுட் சேஃப்டி அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட 90% வந்து கரெக்டாக ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இதை பேஸ் பண்ண ஒரு கேள்வி தான் வந்து இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் இல்லையா. ஸோ கேள்வி என்ன அப்படின்றத நான் மறுபடியும் சொல்லிடுறேன். இன்னைக்கு 2026 வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டேவை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் June 7th. ஸோ இதனுடைய தீம் என்ன, கருப்பொருள் என்ன அப்படின்றது தான் உங்களுக்கான இன்றைய கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற அபிஷியல் FB பேஜில் வணக்கம் மக்களை போஸ்டருக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம உங்களோட பதில நீங்க போஸ்ட் பண்ணிடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, சீக்கிரமா பதில போஸ்ட் பண்ணுங்க.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. வணக்கம் மக்களே. சோ நான் உங்க ஆனந்திதா பேசிட்டு இருக்கேன். இப்ப நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. சோ இன்னைக்கு நம்ம ஷோல கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, உலக உணவு பாதுகாப்பு தினம் 2026 உடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன் இல்லையா. இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படின்னா, From burden to solution, safe food everywhere. அதாவது சுமையிலிருந்து தீர்வு, எங்கும் பாதுகாப்பான உணவு அப்படின்றதுதான் வந்து இதுக்கான சரியான பதில். சோ யார் யாரெல்லாம் கரெக்டா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாபு முள்ளக்காடு, பட்டாளம் அப்துல் ஜலீல், சென்னையிலிருந்து அன்புராணி, ராஜபாளையம்லேருந்து பிரபு வீரா, மதுரை சோ சண்முக சுந்தரம், பெரிய வளையம் ரவிச்சந்திரன் சாந்தி, செஞ்சி சிங்கவரம் கலைவாணி கணேஷ்மா, அண்ட் கோயம்புத்தூர்லேருந்து ஆனந்த முருகன், அடையாளம் பட்டிலிருந்து ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, குப்பநத்தம் டி ராமு, லூயஸ் செல்வராஜ், வீரதுரை, சென்னை அந்தோனிராஜ், ராமகிருஷ்ணன் குழுமம் கொண்டான், அண்ட் எரவாஞ்சேரியிலிருந்து ஷாகுல் ஹமீத், பெங்களூர்லேருந்து எஸ் வேலுமணி அண்ட் தனலட்சுமி, இவங்க எல்லாருமே வந்து கரெக்டான பதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து நம்மளோட விஷயத்தை சொல்லிக்கிட்டு வரப்போற பாடலோட நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம்.

0: நேயர்களை 8:02 நம்ம புதுவை ஷோ இருக்கு. சோ இதுல வந்து நம்மளோட ஆர்ஜேஸ் ஒரு இடத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து ரொம்ப ஜாலியா வந்து பேசுவாங்க. புதுச்சேரியை சேர்ந்த ஒரு இடத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து ரொம்ப ஜாலியா பேசுவாங்க. எந்த ஆர்ஜி நம்ம ஷோவோட இணைய போறாங்க அப்படின்றத வந்து எஃபி பேஜை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா லைவா வந்து நம்மளுடைய அடுத்த ஆர்ஜே வந்து சொல்வாங்க. எஸ் அடுத்தது ஆர்ஜி ஸ்ரீதேவி தான் உங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
1: இது நம்ம புதுவை.
2: கண்ணா இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.
0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் நளினி. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நேற்று புதுடெல்லியில் பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழு உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. இதில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை மேலும் அதிகரிப்பதற்கான பல்வேறு யோசனைகள் மற்றும் நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்தியாவின் பொருளாதார மற்றும் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் குறித்து தாங்கள் விரிவாக விவாதித்ததாக பிரதமர் தமது சமூக ஊடக பதிவில் கூறியுள்ளார். சர்வதேச எல்லைப் பகுதிகளில் நடைபெறும் நிதி பரிவர்த்தனைகள் குறித்து தீவிர கண்காணிப்பை மேற்கொள்ளுமாறு வடகிழக்கு பகுதிகளின் எல்லை பாதுகாப்பு படையின் திரிபுரா எல்லை பிரிவு தலைமையகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவின் இளைஞர்களை நாட்டின் மிகப்பெரிய பலம் என்றும் 2047 வளர்ந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றுவார்கள் என்றும் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற இளைஞர் மாநாட்டில் உரையாற்றிய அவர், தேசத்தை கட்டமைப்பதில் இளைஞர்கள் தங்கள் விருப்பங்கள், கருத்துக்கள் மற்றும் தன்னார்வ உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்காக மை பாரத் என்ற தளம் பிரதமர் திரு நரேந்திர மோடியால் உருவாக்கப்பட்டது என்று கூறினார். தேசிய பொது ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலியின் 90வது ஆண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு இளைஞர்களை சந்திப்போம் ஒரு புதிய முன்னெடுப்பு என்ற தலைப்பில் கல்லூரி மாணவர்களுக்கு இடையே நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நேற்று புதுச்சேரி இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன அரங்கில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். கடலோர கர்நாடகா, கேரளம் மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்தமான் நிக்கோபார் தீவு, கர்நாடகா, கொங்கன், கோவா, லட்சத்தீவு, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: ஹலோ, ஹாய், குட் மார்னிங். இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை. இந்த நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக வந்திருக்கும் நான் உங்கள் அன்பு தோழி ஸ்ரீதேவி. இந்த நிகழ்ச்சி பத்தி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்னொரு ஆர்ஜே நம்ம புதுச்சேரியில ஏதோ ஒரு பிளேஸ்ல இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட நிறைய நேர்கிட்ட பேசுறதுக்காக ரெடியா இருக்காரு. நானும் உங்களை மாதிரி ரொம்ப ஆவலா இருக்கேன். எந்த பிளேஸ்ல இருந்து யார் யார்கிட்ட எல்லாம் பேச போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர்கிட்ட பேசிடலாம்.
1: வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஆர்ஜே அனந்த் பேசுறேன். இன்னைக்கு நம்ம புதிய நான் வந்து சேடம் வந்து புதுவையுடைய ஒரு மைய பகுதியும் சொல்லலாம். இது வந்து ஒரு நகரப்பகுதியா இல்ல ஒரு கிராம பகுதியா சொல்ல முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு. அதாவது நகரப்பகுதியை ஒட்டி இருக்கு, பட் பாக்குறதுக்கு கிராமம் மாதிரியே இருக்கு. இந்த ஊரை சுத்தி என்னென்ன ஊர்கள் இருக்குன்னா, மூலக்குளம், முத்திரையர் பாளையம், மேரி உழவர்கரை, உழவர்கரை, அரும்பார்த்தபுரம், வில்லியனூர், சுல்தான்பேட்டை, முத்துப்பிள்ளைப்பாளையம், கல்மேடுப்பேட், இப்படி ஏகப்பட்ட ஊர்கள், கோபாலங்கரை, இப்படி ஏகப்பட்ட ஊர்கள் இந்த ஊரை சுத்தி இருக்கு. இந்த ஊரை சுத்தி இந்த ஊர்ல வந்து ஏகப்பட்ட கல்வி நிறுவனங்கள் இருக்கு. தனியார் நிறுவனங்களும் சரி, அரசு நிறுவனங்களும் சரி, நிறைய கல்வி நிறுவனங்கள் இந்த ஊரை சுத்தி இருக்கு. இந்த ஊர் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி முழுக்க முழுக்க ஒரு விவசாய பூமியா தான் இருந்திருக்கு. இந்த ஊருக்கு வந்து பயிர் வந்து நிறைய பயிர் வச்சிருக்காங்க, வெத்தலை அப்புறம் நெல் வச்சிருக்காங்க. இங்க வந்து பாசனம் எப்படின்னா ஏரி பாசனம் பண்ணிருக்காங்க. ஏரி பாசனமும் குளத்து நீர் பாசனமும் பண்ணிருக்காங்க. இந்த ஊருக்கு தேவையான பாசன தண்ணி ஃபுல்லாவே ஊசுட்டே இருந்து வந்துதான் சொல்றாங்க. ஒரு காலத்துல வந்து ஒரு 40 குடும்பங்கள் மட்டுமே வசிக்க வந்த இந்த ஊர் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2500 குடும்பங்கள் வசிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஊரா இருக்கு. இந்த ஊர்ல வந்து ஒரு பொது நூலகம் இருக்கு. அந்த காலத்துல வந்து புதுவை பழைய கவர்னர் அவங்க வந்து சேத்துதான் திறக்கப்பட்ட ஒரு நூலகம், பழைய நூலகம் இன்னும் இருக்கு. அதே மாதிரி இந்த ஊர்ல வந்து கபடின்ற ஒரு விளையாட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கு. கபடி வந்து நம்ம எப்பவுமே வந்து ஆண்கள் அடி பார்த்துருப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் தான் ரொம்ப ஈடுபாட்டோட கபடி விளையாடுறாங்க. பெரிய ஒரு மைதானமும் இருக்கு கபடிக்காகவே. இந்த ஊர்ல வந்து ஒரு 8-12 அணிகள் கபடி மட்டுமே விளையாடுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் அதிகமா இருக்காங்க. ஏன்னா இங்க நிறைய பேர் விளையாட்டுல ஆர்வம் செஞ்சதுனால விளையாட்டு மூலயமா நிறைய பேர் அரசு வேலையாக பெறாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஊர் தான். இப்ப ஓரா பில்டப் பண்ற ஊர் பேரை சொல்லுப்பான்னு சொல்லுவீங்க. இந்த ஊரோட பேர் வந்து பிச்சவிராம்பட்டு. இந்த ஊர் வந்து நம்ம இந்திரா காந்தி சிலை இருந்து வந்தீங்கன்னா மூலகுளம் வழியா வந்தீங்கன்னா அடுத்த ஊர் தான் இந்த பிச்சவிராம்பட்டு. இந்த ஊர் வந்து இப்ப பாத்தீங்கன்னா வேற லெவல டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லலாம். எங்க பார்த்தாலும் வந்து கான்கிரீட் கட்டடங்களா இருக்கு. ஒரு காலத்துல வந்து விவசாய பூமியே இந்த ஊர் தான், இப்ப கான்கிரீட் கட்டடமா மாறி இருக்கு. ஸோ இன்னும் நிறைய தகவல்கள் இந்த ஊரை பத்தி சொல்ல நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு மட்டும் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
0: தலைமுறையா நேரமேட்டு மணி 6:24. நம்மளுடைய நம்ம புதுவை நிகழ்ச்சியில நேர்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். பாடல் வருது உங்களுக்காக. பாடலின் படம் மாமன்னன்.

0: நேரம் 8:09 நிமிடம் 3 நொடிகள். கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம புதுவை. நம்ம நேர்கிட்ட பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறாரு, அவரை நம்ம ஆர்ஜிக்கிட்டையும் பேசலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ, தி ஃப்ரம் ரெயின்போவின் நம்ம புதுவை. நான் தான் உங்க ஆர்ஜி அனுப்பிச்சிருக்க. இப்ப நம்ம கூட பேசுறதாக பிச்சை விரன் பேட் பதிலிருந்து ஒரு நேர் காத்துக்கலாம், பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: இப்ப லக்ஷ்மி.
1: லக்ஷ்மி, எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க?
2: நான் பிறந்ததே இந்த ஊர்
1: தான். அப்ப நீங்க எத்தனை வருஷம் சொல்ல மாட்டீங்க, தெரிஞ்சு போச்சு. சொல்லுங்க, நீங்க வந்து உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு இந்த ஊர் எப்படி இருக்கும்? அப்ப
2: நல்லா எப்படின்னா, அப்பெல்லாம் ஃபுல்லாவே விவசாயம் தான், நிறைய நிலம் இருந்தது, கரும்பு தோப்பு, வெத்தலை கிடங்கு, அப்புறம் இந்த கீரை, பூச்செடி, மோட்டர் இருந்தது, குளம் இருந்தது, அப்புறம் கிணறு நிறையா இருந்தது, நிறைய மீன் பிடிப்போம், அந்த மாதிரி நல்லா இருந்தது.
1: மினி ஆட்டோகிராஃப் பண்ண மாதிரி இருக்கும்,
2: அதை விட சூப்பரா இருக்கும்.
1: இப்ப உங்க ஊர் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் மூலகுளம் இருக்கு, பக்கத்துல வந்து சிட்டி தான் இருக்கு, ஓகேங்களா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு கிராமம் மாதிரி இருக்கு, ஒரு சிட்டிக்குள்ள ஒரு கிராமம் மாதிரி இருக்கு. எப்படி இது உங்க ஊர் அப்பவே இப்படிதான் இருக்குமா?
2: அப்பதான் சொன்னல, அப்போலாம் இந்த ரோடு வசதி எல்லாம் இல்லை எங்க ஊர்ல, ஃபுல்லா மாட்டு வண்டி, சைக்கிள், இந்த மாதிரிதான். ஸ்கூல் போகணும்னாலும் கூட நம்ம அந்த வயல் பக்கம் நடந்துதான் போவோம், குறுக்கு வழி. அப்போ இன்னொன்னு போகும்போது கூட சாப்பிடாம போயிடுவோம், அங்க இருக்கிற மாங்காய், இந்த நிறைய
1: பசி எடுத்து விட்டுருங்க.
2: இல்ல இது உண்மை, இதுதான் நாங்க போ. ஆமா, நாங்க அதே மாதிரி இப்போ ஸ்கூல் போகும்போது கூட மாட்டு வண்டியில ஏறினே போயிடுவோம், அவங்க அந்த மாதிரி ஒரு ஜாலியா இருக்கும்.
1: மாட்டு வண்டிக்கு நான் பெட்ரோல் போட்டே ஆகணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, இப்ப இந்த ஊர்ல வந்து கபடி ஃபேமஸ்ன்றாங்க, நீங்க கபடி விளையாடுவீங்களா?
2: கபடி பாப்போம், ஆனா விளையாடணும்னு ஆசையா இருக்கும், விளையாடுறது கிடையாது.
1: உங்களுக்கு எதுக்கு ரொம்ப அடிபடுன்றீங்களா?
2: இல்ல, அது நிஜமாவே எங்க தாத்தா இங்க ரொம்ப ஒரு இதுவா இருந்தது.
1: அவங்க பார்த்தா உங்களுக்கு ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு, கபடிக்குன்னே கிரவுண்ட் இருக்கு. இப்ப கூட பாத்தீங்கன்னா வந்து பெண்கள் விளையாடிட்டு இருந்தாங்க இந்த பக்கம், இந்த பக்கம் ஆண்கள் விளையாடிட்டு இருந்தாங்க. அவ்வளவு ஒரு ஈடுபாட்டோட நீங்க கபடி விளையாட வேண்டிய அந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு?
2: அப்படின்னா பாத்துங்க, எங்க ஊர்ல வந்து ஆண்களுக்கு இணையான பெண்களுக்கும்
1: உங்களுக்கு இணைய எல்லாம் ஆண்களை விட மேல,
2: அதை விட மேல இருக்காங்க. அதே மாதிரி கபடியிலயும் ஜென்ஸ் எப்படி போயிட்டு வின் பண்ணி வருவாங்க, அதே மாதிரி லேடிஸும் போயிட்டு வின் பண்ணி வருவாங்க.
1: கேள்விப்பட்டவங்க 8 டீம் கிட்ட இருக்கு, 8 டீம் எதனா ஒரு டீம் அடிச்சு வந்துரும் அப்படின்றாங்க.
2: ஆமா, அதுதான் எங்க ஊர்ல கபடி நிறைய இருக்குது. அப்புறம் நிறைய இந்த கிரிக்கெட்டுக்கும் பசங்க இப்போதைக்கு போறாங்க, அப்போதுல இருந்து கபடி.
1: கபடிக்குன்னு ஒரு கிரவுண்ட், இவ்வளவு பெரிய கிரவுண்ட் உங்க ஊர்ல தான் நாங்க பாக்குறோம். அதே மாதிரி வந்து உங்க ஊர் ஒரு பழைய லைப்ரரி பார்த்தோம், ஓகேங்களா. முன்னாள் கவர்னர் சேத்துல அவர்களை திறக்கப்பட்ட ஒரு பழைய லைப்ரரி இருக்கு, இன்னொரு பயன்பாட்டுல இருக்கு. நீங்க போயிருக்கீங்களா அந்த லைப்ரரிக்கு?
2: நாங்க போவோம், அப்பெல்லாம் கன்னித்தீவு, இந்த சிந்துபாத் கதெல்லாம் படிக்கிறதுக்கு,
1: அதை புக்கு படிக்கிறதுக்காக போயிருக்கீங்க?
2: ஆமா, சீரியஸா. அப்பெல்லாம் டிவி எல்லாம் ஏதுங்க, டிவி எல்லாம் கிடையாது, யாரோ ஒரு வீட்டுலதான் டிவி இருக்கும், அதுல ஒரு 20-30 பேர் பார்ப்போம். அதுவும் நிறைய

0: ரெகுலர் அளவு விட மாட்டாங்க, வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். மத்த நாள்லாம் செல்போன் அதெல்லாம் கிடையாது, ஃபுல்லா கபடி, இது லைப்ரரி தான். லைப்ரரி
1: உங்க ஊர்ல நிறைய கிரவுண்ட் இருக்கு ஓகேங்களா? கபடிக்கு ஒரு கிரவுண்ட், இந்த பக்கம் ஒரு கிரவுண்ட் இருக்கு, அந்த பக்கம் ஒரு கிரவுண்ட் இருக்கு, நிறைய கிரவுண்ட் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க பயிர் வச்சதா சொல்றீங்க, அப்படிலாம் எப்படி உங்களுக்கு பாசன தண்ணியில வரும்? ரெண்டு பெரிய வாக்கியா போயிட்டு இருக்கு இந்த பக்கம். நான் கேட்ட வரைக்கும் சொன்னாங்க ஊசிட்டையில இருந்து தண்ணி திறப்பாங்க, அப்பெல்லாம் நாங்க மதகு வச்சு பாசுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க பாத்துருக்கீங்களா அதெல்லாம்?
0: அது தெரியல எனக்கு, மோட்டர் தான் தெரியுது, அதெல்லாம் எனக்கு தெரியல. அப்பெல்லாம் சின்ன
1: மோட்டர் கோட்டா மாங்காய் சாப்பிடணும், இப்படிதான்
0: மாங்காய் மட்டும் இல்ல, சப்பாத்தி கள்ளி, நொனா பழம், குடா பழம், நுனி பழம், அதுதான் அப்பெல்லாம் எங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே. இப்பதான் வந்து ஏதோ சொல்றாங்க, அப்பெல்லாம் எங்களுக்கு
1: பியூர் 90 கிட்ஸ் நினைக்கிறேன் நீங்க.
0: அப்படிதான்.
1: நீங்க வந்து விவசாயம் பண்ணிருக்கீங்க இந்த ஊர்ல?
0: விவசாயம் எங்க ஆயாலாம் போகக்குள்ள நாங்க போய் அவங்க சாப்பிடும் போது நாங்க அந்த நெல்ல இருக்கிறது, நாத்து நடுறது, இதெல்லாம் பண்ணிருக்கோம்.
1: இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஊர்ல வந்து அரசு ஊழியர்கள் அதிகமா இருக்காங்க. அது ஏன்னு கேட்கும்போது நிறைய பேர் வந்து போட்டித் தேர்வுகளுக்கு படிச்சுட்டு மேல போவாங்க, இன்னொரு பக்கம் விளையாட்டு மேல கொண்ட ஆர்வத்துல விளையாட்டு மேல அது மூலமா போயிருக்கதா சொல்றாங்க. உங்க வீட்டுல எப்படி விளையாட்டுல ஆர்வமா இருப்பாங்களாங்க?
0: வீட்லயும் சரி ஊர்லயும் சரி இருக்கிறாங்க, அதுதான் உண்மை. எங்க ஊர்ல வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுனால பசங்க வந்து விளையாடியே நிறைய ஜெயிச்சு வேலைக்கு போறாங்க. அது எங்க ஊருக்கு இது ஒரு ஒரு முன்வழி கட்டியா இருக்கு.
1: கண்டிப்பா வீட்டுக்கு ஒரு ரெண்டு அரசு வீரர்கள் நினைக்கிறாங்க, அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸும் சரி படிப்பும் சரி வேற லெவல போயிட்டு தான் சொன்னாங்க. ஓகே, நிறைய விஷயங்கள் சொல்லுங்க இந்த ஊரை பத்தி. நன்றி மேடம்,
0: ரொம்ப நன்றிங்க.
1: மக்களை இன்னும் நிறைய விஷயங்கள் பிச்சவெம்பேட் பகுதியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.
2: நேரம் 8:13:56.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெய்லி அஞ்சல்,
3: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am Saira Mujtaba. The headlines. Home Minister Amit Shah calls for sharper vigil on financial transactions, construction of buildings and sale and purchase of properties along international borders. National Testing Agency dismisses claims of NEET UG 2026 re-exam paper leak as false, warns of strict action against those spreading such content. West Bengal government to undertake major development initiatives to upgrade facilities at key religious sites across the state. India hands over 72 health facilities and 12 cultural heritage projects to Nepal. International Air Transport Association says India will be a significant player to air traffic boom in Asia-Pacific region by 2044. And in football, India beat defending champions Bangladesh 3-1 to win SAF Women's Championship for record 6th time. And now the news in detail. Union Home Minister Amit Shah has called for a sharper vigil on financial transactions, constructions of buildings and sale and purchase of properties along the international borders. The directive came during a meeting chaired by Mr. Shah at BSF's Tripura Frontier Headquarters regarding the border areas of the northeastern state. More from our correspondent.
4: Home Minister directed that an examination of land records of the last 5 years be conducted. Mr. Shah said frequent operations against drug and arms trafficking must be conducted and the entire chain of contributors to drug trafficking must be dealt with the ruthless approach. He said that ensuring financial discipline in the border districts is the responsibility of the states. Mr. Shah directed that collectors and GST officials be

0: from Panji.
1: In the one-off test against Afghanistan, India will resume play at 368-3 in the first innings on day two in New Chandigarh today. Centuries from KL Rahul and captain Shubman Gill, who remains unbeaten on 103, have put the men in blue in a strong position. Sai Sudarshan also contributed 81 before missing out on a maiden test century, while Rishabh Pant remained unbeaten with a brisk half century. And now for a look at today's newspapers, it's over to Shagun Chopra.
2: Thank you, Saira. Newspapers have noticed a variety of stories today, including the flare-up in tensions in the West Asia conflict. Sunday Pioneer writes, PM reviews economic roadmap, adding India must continue its development agenda despite global challenges. While the Sunday Statesman headlines, PM reviews economic strategy amid West Asia uncertainty. Cockroach backers swarm Jantar Mantar as 100 Sikh Pradhan ouster over paper leak, writes the Sunday Tribune in its top headline. Telangana CM calls for federal balance to safeguard citizens, writes the Hindu. Reeling rupee drags students abroad deeper into debt at home, writes the Economic Times. LPG price hike by 29 rupees per 14.2 kg cylinder, writes Sunday Pioneer. US and Iran trade strikes near Strait of Hormuz as talks hit a wall, writes the Sunday Statesman. While another story headlines, UN Food Agency says millions are being pushed into hunger by Iran war. The Sunday Statesman, in its editorial titled Beyond Hormuz, writes the geopolitical shock created by the Iran conflict is forcing countries far beyond West Asia to confront an uncomfortable reality. Energy security can no longer be built around a single set of political assumptions. For India, the renewed importance of Venezuela is less a story about one oil supplier and more a reflection of a changing global energy map. And finally, Sunday Tribune confronts a grim reality. Silent killer on our plates. WHO links unsafe food to 1.5 million deaths worldwide. And with that, it's back to you, Saira.
1: Thanks, Shagun. And now before we end the bulletin, the headlines once again. Home Minister Amit Shah calls for sharper vigil on financial transactions, construction of buildings and sale and purchase of properties along international borders. National Testing Agency dismisses claims of NEET UG 2026 re-exam paper leak as false, warns of strict action against those spreading such content. West Bengal government to undertake major development initiatives to upgrade facilities at key religious sites across the state. India hands over 72 health facilities and 12 cultural heritage projects to Nepal. IATA says India will be a significant player to air traffic boom in Asia-Pacific region by 2044. And in football, India beat defending champions Bangladesh 3-1 to win SAF Women's Championship for record sixth time. And with that, we end the morning news. Have a great day.
3: Akashwani Puducherry, Neram 8 Mani 30 Nimidam.
4: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
5: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
6: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
5: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
6: பர்னிச்சருக்கு ஃப்ளோர் டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
8: வெல்கம் பேக் டு த ஷோ. நம்ம புதுவை, நம்ம புதுவையில ரொம்ப சூப்பரா நிறைய இன்ஃபர்மேஷனா கலெக்ட் பண்ணிட்டு ரொம்ப சூப்பரா நம்மளுடைய ஆர்ஜி அங்கிருந்து கொடுத்துட்டு இருக்காரு. நிறைய நேர்கள் ரொம்ப ஈகரா பேசுறதுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிடலாம்.
9: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் நம்ம புதுவை. நான் தான் உங்க ஆர்ஜி அனந்திட்டு இருக்கேன். மக்கள் இன்னைக்கு நம்ம புதுவை ஷோ வந்து புதுவை மாநிலம் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பிச்சவன்பேட் இந்த கிராமத்துல தான் போயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கபடி கிரவுண்டுக்கு நான் இப்ப நின்றுட்டு இருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா வந்து பெண்கள் ரொம்ப ஆர்வமா விளையாடிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க கிட்ட தான் பேச போறோம். வணக்கம்.
10: வணக்கம்.
9: வணக்கம்.
10: வணக்கம் சார்.
9: உங்க சொல்லுங்க.
10: ஜெயப்ரியா.
9: பூனா. பூனா. எத்தனை வருஷமா கபடி விளையாடுறீங்க?
10: 7 வருஷமா விளையாட்டு இருக்கோம்.
9: நீங்கம்மா?
10: 5 வருஷமா விளையாட்டு இருக்கீங்களா?

0: இந்த ஊர்ல கபடி ஃபேமஸ்ன்றாங்களே எப்படி?
1: இது வந்து ஆதி காலத்துல இருந்தே நிறைய வந்து பேர் விளையாடுறதுனால இது வந்து ரொம்ப ஃபேமஸ். அதுவும் பாண்டிச்சேரின்னு பாக்குல பிச்சைவீரன்பேட் கபடியில ஃபேமஸ்.
0: உங்களுக்கு எப்படிமா கபடி மேல ஆர்வம் வந்தது?
2: அப்படி விளையாடுறது பார்த்து இங்க பிச்சாரன்பேட்ல விளையாடுறாங்க எல்லா லேடிஸ் எல்லாம் அதிகமா ஆர்வமா விளையாடுறாங்க சொல்லிட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து.
0: இல்ல இந்த விளையாட்டுல வந்து அதிகமா அடிபடுன்னு சொல்லுவாங்க, நிறைய ரத்த காயங்கள் வரும்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் இதுக்கு பயந்துட்டே வர மாட்டாங்க இந்த விளையாட்டுக்கு. நீங்க பெண்கள் இந்த அளவுக்கு இவ்வளவு வரமா இருக்கீங்க, இப்ப எனக்கு கூட பயமா தான் விளையாடுறது. நீங்க உங்களுக்கு விளையாடுறத பார்க்கும் எனக்கு பயமா இருக்கு. உங்களுக்கு பயமே இல்லையா? அதெல்லாம்
2: இல்லைங்க சார், பயம் இல்ல சார். இந்த கேம்ல வந்து பயம் இருந்தா விளையாட முடியாது. ஆமா சார்,
0: சேம் எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. நீ சொல்லுமா,
1: பயம் இருந்தா விளையாட முடியாதுதான் சார்.
0: நீங்க எப்படி இது உங்களுக்கு எப்படி ஆரம்பிச்சு விளையாட்டு மேல?
1: எனக்கு சின்ன வயசுல இருந்தே கபடி விளையாடணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட், அப்புறம் வீட்டுல சேர்த்து விட்டதுனால நான் இப்போ இந்த இடத்துல வந்து நிக்கிறேன்.
0: எத்தனை பேர் உங்க டீம்ல இருக்காங்க? இப்ப நிறைய பசங்க விளையாடிட்டு இருக்காங்க.
1: நாங்க வந்து ரெண்டு டீம் இருக்கோம், ஒரு 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க.
0: இல்ல நிறைய கேம்ஸ் எல்லாம் போவீங்களா?
2: போவோம் சார், கொக்கோ அந்த மாதிரி போவோம். இங்க
0: நேஷனல் லெவல்ல போயிருக்கீங்க கபடியில?
2: போயிருக்கோம் சார், நேஷனல் லெவல்ஸ் நிறைய போயிருக்காங்க. நானும் போயிருக்கோம், இவங்க நிறைய ஒரு 6 நேஷனல்ஸ் கிட்ட போயிருக்காங்க.

0: பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட், அப்புறம் வீட்டுல சேர்த்து விட்டதுனால நான் இப்போ இந்த இடத்துல வந்து நிக்கிறேன்.
1: எத்தனை பேர் உங்க டீம்ல இருக்காங்க? இப்ப நிறைய பசங்க விளையாடிட்டு இருக்காங்க.
0: நாங்க வந்து ரெண்டு டீம் இருக்கோம், ஒரு 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க.
1: இல்ல நிறைய கேம்ஸ் எல்லாம் போவீங்களா?
2: போவோம் சார், கொக்கோ அந்த மாதிரி போவோம்.
1: நேஷனல் லெவலில் போயிருக்கீங்க கபடியில?
2: போயிருக்கோம் சார், நேஷனல் லெவல்ஸ் நிறைய போயிருக்காங்க. நானும் போயிருக்கோம், இவங்க நிறைய ஒரு 6-7 நேஷனல்ஸ் கிட்ட போயிருக்காங்க.
1: இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா வந்து ஆண்களுக்கு மேல பெண்கள் அதிகமா விளையாடிட்டு சொன்னாங்க. எத்தனை டீம் இருக்கீங்க?
2: லேடிஸ் டீம் இல்ல, மொத்தமாவே நிறைய ஒரு 15 டீம் கிட்ட இருக்கு சார்.
1: 15 டீம் சொல்லுமா? கேர்ள்ஸ் டீம் எத்தனை இருக்கு?
0: கேர்ள்ஸ் டீம் பிச்சர் அண்ட் பாக்குள்ள 4 டீம் இருக்கு. ஜென்ஸ்ல ஒரு 6-10 டீம் இருக்கும் பிச்சர் அண்ட் பேட்ல.
1: இப்போ இவ்வளவு பெரிய கிரவுண்ட் இருக்கு, கிரவுண்டுக்கு பக்கத்துல வந்து பாத்ரூம் எல்லாம் இருக்கு, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. காலையில வந்து நீங்க விளையாடுறீங்க?
0: ஆமா, மார்னிங் 6:00 வந்துருவோம். இங்க பிச்சர் அண்ட் பேட் நம்ம கிரவுண்ட்ல வந்து எல்லா வசதியுமே இங்க இருக்கு. அதனால தான் எல்லா பசங்களும் இங்கே வரணும்னு சொல்றதுனால எல்லா வசதியும் இங்கே இது பண்ணி கொடுத்துட்டோம்.
1: இந்த ஊர்ல வந்து விளையாட்டு மூலமா நிறைய பேர் வந்து அரசு பண்ணல சார், அதான் சொல்றாங்க. நீங்க அதுக்கு எதனா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? பெட்ரோல் பங்க் இருக்கு, ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஏகப்பட்டது இருக்கு. இந்த ஊர் தண்ணியும் சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஊர்ல இருக்கு. ஒரு அவசியம், ஒரு அத்தியாவசியம்னா எந்த ஊருக்கு போய் நீங்க வாங்குவீங்க? பாண்டிக்கு போவீங்களா இல்ல வெளியூர் போவீங்களா? ஏன்னா ரெண்டுமே பக்கத்துல இருக்கு உங்களுக்கு.
0: பண்ணிருக்காங்க. இப்போ எல்லா இடமும் வயல் வெளியா இருந்த இடம்லாம் இப்போ வந்து வீடா மாத்திட்டாங்க. அந்த ஒரு இயற்கை கிடைக்காதுல்ல, இப்போ மாத்திட்டாங்க. அதான் கொஞ்சம் மிஸ்
1: ஆகும். எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, எல்லா கிரவுண்டும் பாத்தீங்கன்னா அப்படியே வெட்ட வெட்ட வெளிச்சமா இருக்கும், வெயில் அடிக்கும். உங்க கிரவுண்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா மரம் இருக்கு, மரத்துக்கு நடுவுல கிரவுண்ட் இருக்கு. அவ்வளவு நிழலா இருக்கு, உங்களுக்கு எல்லாமே ஏத்த மாதிரி இங்க இருக்கு, இயற்கையாவே இருக்கு. அவ்வளவு மரங்கள் இந்த பக்கத்துல இருக்கு. இதெல்லாம் நீங்க வளர்த்ததா?
0: நாங்க வளர்த்ததுதான் சார்.
1: எல்லாமே நீங்களே பண்றீங்க?
0: எல்லாமே நாங்க தான்.
1: ஓகே ஓகே, உங்களை பார்க்கும்போது உண்மை பெருமையா இருக்கு. நானும் இதுக்கு அப்புறம் விளையாட ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? நன்றிமா.
0: தேங்க் யூ சார். தேங்க் யூ சார்.
1: மக்களை இன்னும் நிறைய பேர் நம்ம கூட பேச காத்துட்டு இருக்காங்க. பிச்சை வேண்பேட் பகுதியில் இருந்து தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நீர்மீட்டு மணி 39:22 நொடிகள். கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம புதுவை. நம்ம புதுவையில ரொம்ப சூப்பரா நிறைய தகவல்கள் உங்க கூட ஷேர் பண்ணிட்டே இருக்கிறாரு. பேசிடலாம் அந்த ஆர்ஜே கூட.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் நம்ம புதுவை. நான் உங்க ஆர்ஜே ஆனந்த் பேசுறேன். மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம பிச்சைவேலன் பேட் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இப்ப நம்ம கூட பேசுறதா ஒரு தாய் குளம் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம்மா.
3: என்
4: பேர் சாமுண்டீஸ்வரி. நான் பிச்சவரம் பிட்டு வள்ளூர் ஸ்ட்ரீட்ல இருக்கேன்.
3: எத்தனை வருஷமா இருக்கீங்க மேம்?
4: ஏன்னா நான் இங்க ஒரு 40 வருஷமா இருக்கேன்.
3: ஒன்று தொட்டு இந்த ஊர் எப்படி இருக்கும் கண்டிப்பா தெரியும். நீங்க வரும்போது இந்த ஊர் எப்படி இருந்தது? உங்களோட சொந்த ஊர் எது முதல்ல?
4: எங்க சொந்த ஊர் சென்னை.
3: சென்னை. அப்ப சென்னை பாக்கும்போது இந்த ஊர் பெஸ்டா சென்னை பெஸ்டான்னு கேட்க தோணுது. விட்டுருங்க. எப்படி இருக்கும் நீங்க முன்னாடி இருக்கும்போது இந்த ஊரு?
4: நாங்க முன்னா இருக்கும்போது ரொம்ப கிராமம் மாதிரி இருந்தது. இப்ப மெயின் சிட்டியா இருக்கு. எல்லா ஸ்கூலு காலேஜு மெயின் ரோடே வந்து அப்ப இல்லாத இருந்தது. ஒத்தையடி பாத மாதிரி இருக்கும். இப்ப வந்து எல்லா வசதியுமே பக்கத்துல இருக்கு. எங்கேயுமே நம்ம வெளியில போக வேண்டாம். வேலை இல்லை.
3: நிறைய ஸ்கூல் காலேஜ், ஏகப்பட்ட ஸ்கூல் காலேஜ்
4: உள்ளதான் நிறைய இருக்கு. ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இங்க இருக்கு. பாண்டில இருந்து எல்லாமே இந்த பக்கமா வராங்க.
3: உண்மையிலே ஒரு காலத்துல பாண்டிக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்ப பாண்டில இருந்து இந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க வீட்டு பாதையில ஒரு ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. அவ்வளவு மரம் இருக்கு ஓகேங்களா? இவ்வளவு நேரம் ஒரு ஸ்கூல் நான் பார்த்ததே கிடையாது. சூரிய வெளிச்சம் கூட உள்ள தெரியல, அந்த அளவுக்கு அவ்வளவு மரம் இருக்கு. இது அப்பதுல இருந்து இருக்கல? இப்ப வளர்த்தாங்களா? இதெல்லாம்
4: அப்பல இருந்து இருக்கு. எனக்கு ஒரு நாங்க இங்க வந்துட்டு ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாள் வந்து அப்பதான் அந்த கார்டன் மாதிரி வச்சிருந்தாங்க. அப்ப ஒரு 5வது வரைக்கும் தான் ஸ்கூல் இருந்தது. அப்ப கொஞ்சம் கம்மியான மரம் தான். இப்ப பாக்குறதுக்கு அது ஒரு பெரிய கார்டன். ஏன்னா அந்த மாதிரி மரங்களே நம்ம பார்த்தது இல்லை.
3: இப்பவுமே இந்த மாதிரி ஸ்கூல் பாத்துக்கிட்டே இவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அவ்வளவு மரம்
4: நிறைய பேர் வந்து நேரலுக்காகவே அங்க உட்காந்து இருக்காங்கன்னா அங்க அவ்வளவு மரம் இருக்கு. ஏன்னா மெயின்ல எல்லாம் இப்ப மரங்கள்லாம் இருந்ததெல்லாம் வெட்டிட்டாங்க. அந்த தானே புயல்ல நிறைய மரங்கள் போயிடுச்சு. அது இங்க இருக்கிறதுனால எல்லாருக்கும் நல்லா இருக்கு.
3: இந்த ஊர் தண்ணி சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இருக்கு, இதுக்கு முன்னாடி இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். எப்படி இருக்கும் அப்பெல்லாம்?
4: அப்பெல்லாம் தண்ணி வந்து நம்ம பாண்டிச்சேரிக்கு வந்தாலே எல்லாருமே தண்ணி இளநீர் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப தண்ணி நம்ம பாண்டிச்சேரி தண்ணியில ஒரு மாதிரி பேசுறாங்க. அப்புறம் தண்ணி மாதிரி இப்ப இல்ல.
3: அதிகமா யூஸ் பண்ணதுனால தண்ணி குறைஞ்சிருக்கலாம். ஆனா இப்பயும் சூப்பரா தான் இருக்கு ஊர் தண்ணி.
4: ஓரளவுக்கு தான் நல்லா இருக்கு. ஆமா, இன்னும் நல்லா சரி பண்ணி கொடுத்தாங்க.
3: திரும்ப 40 வருஷம் முன்னாடி போயிடுங்க. அப்படி பின்னாடி போயிட்டு நீங்க தண்ணி குடிங்க. இன்னொரு விஷயம், இங்க வந்து நிறைய பயிர் வச்சதா சொல்றாங்க. என்னென்ன பயிர் வச்சிருப்பாங்க மேம்?
4: எனக்கு தெரிஞ்சது அவ்வளவா இல்லை. ஆனா சவுக்க போட்டிருந்ததை நான் மட்டும் பாத்திருக்கேன். அதுக்கப்புறமா நெல்லு விளைஞ்சது, மறுபடி விளைஞ்சதுன்னு சொல்றாங்க. ஆனா அதுல பாக்கலாம். அந்த நிலத்தை மட்டும் தான் நான் பாத்திருக்கேன். ஆமா,
3: அப்பெல்லாம் இந்த ரெண்டு பெரிய வைக்கலையும் தண்ணி போகும், ஊசிட்டு தண்ணி போகும். நாங்கெல்லாம் உள்ள இறங்கி குளிப்போம், தண்ணி புடிச்சிட்டு விளையாடுவோம், அப்படி எல்லாம் சொல்லிருக்காங்க. நீங்க பாத்துருக்கீங்களா அதெல்லாம்?
4: இல்ல, நான் பாத்தது இல்ல. ஏரி அதெல்லாம் பாத்துல.
3: வீட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்ப?
4: வீட்டுக்குள்ள இல்ல, அந்த ஏரி எல்லாம் நான் இருக்கும்போது இல்ல. மன தண்ணி வசதியில பாட்டி அம்மா எல்லாருமே சொல்லிருக்காங்க.
3: பம்பு செட் எல்லாம் அதிகமா இருக்கு.
4: அதெல்லாம் இருந்திருக்கு. பம்பு செட்டே பாத்திருக்கேன் நான். அதெல்லாம் இங்க இருந்தது. தென்னந்தோப்பு எல்லாம் நிறைய இருக்கும். அப்பெல்லாம் ஜாலியா இருக்கும்.
3: மிஸ் பண்றீங்களா அந்த காலத்துல?
4: எல்லாமே அது இப்ப கிடைக்கலையே அப்படின்றது யோசிச்சுட்டுதான் இருக்கு.
3: இப்ப ஒரு அர்ஜென்ட் ஒரு தேவைன்னா நீங்க எங்க போவீங்க? பாண்டிக்கு போவீங்களா இல்ல வெளியூர் போவீங்களா?
4: பாண்டிக்கு தான் போகணும்.
3: நகரவே முடியாது.
4: நம்ம ஊர்ல வந்து இது மாதிரி வரும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா அந்த அளவுக்கு இருக்கு. கொஞ்சம் நம்ம கடைக்கு போனாலும் கிராஸ் பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் அப்படி வெயிட் பண்றதா

0: அதுல வந்து இப்ப பொம்பளை பசங்கன்றது அதோட அதிகமா இருக்கு, நல்லாவும் இருக்கு, வேற எங்கேயும் நான் அவ்வளவும் பாக்கல.
1: கண்டிப்பா கண்டிப்பா பாக்க ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ மேடம்.
0: தேங்க்யூ தேங்க்யூ.
1: மக்களை இன்னும் நிறைய தகவல்கள் இந்த பத்தி தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு பாடல் வரத கேட்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நம்ம புதுவை நிகழ்ச்சி கேட்டு மறைந்து கொண்டிருக்கோம். இந்த நேரம் 8:49:36.
2: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் நம்ம புதுவை. நான் தான் உங்க ஆஜ் அனுப்பிச்சு இருக்கேன். மக்களே, இன்னைக்கு நம்ம புதுவை ஷோடைய எண்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம உழவை தொகுதிக்கு உட்பட்ட பிச்சைவிராம்பட்டு இந்த கிராமம் தான் பேசிட்டு இருந்தோம். இந்த கிராமம் பத்தி சொன்னீங்கன்னா ஒரு 30 வருஷம் முடி வந்து ஒரு விவசாய பூமியான்னு சொல்லியிருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா விவசாயம் தான் இல்லை, பட் அந்த இயற்கை வந்து இன்னும் குறையாம இருக்கு. எங்க பார்த்தாலும் மரங்கள் வளர்த்துட்டு இருக்காங்க, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்குறாங்கன்னு சொல்லாங்க. அதே மாதிரி இந்த ஊர்ல வந்து டாக்டர் வி ஆர் அம்பேத்கர் அரசு நடுநிலை பள்ளின்னு ஒரு பள்ளி இருக்கு. இந்த பள்ளி சுத்தியுமே ஒரு எப்படி ஒரு 100 கணக்கான மரங்கள் இருக்குங்க, எல்லாம் பெரிய பெரிய மரங்கள். அந்த அளவுக்கு வந்து இயற்கையை நேசிக்கிறாங்கன்னு சொல்லலாம். எங்க பார்த்தாலும் நல்ல சில்லுன்னு இருக்கு. இவ்வளவு வெயிலையும் இந்த ஸ்கூலுக்குள்ள வந்தீங்கன்னா அவ்வளவு சில்லுன்னு இருக்கு. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைப்ரரி இருக்கு, அங்க பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க. அங்க இன்னொரு பக்கம் வந்து போட்டித் தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ படிப்பு ஸ்போர்ட்ஸ் ரெண்டுத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த ஊர்ல. அதே மாதிரி இந்த ஊர்ல வந்து தண்ணி ரொம்ப ரொம்ப ரொம்ப டேஸ்ட் ஆகும் சொல்லலாம். ஏன்னா இந்த பக்கத்துல வந்து செம்மன் படுகைன்னு சொல்லப்ப காட்டு மூடு இருக்கு இந்த தர்மபுரி பக்கத்துல. ஸோ அங்கிருந்து வரக்கூடிய தண்ணி ரொம்ப டேஸ்ட் ஆகும் சொல்லலாம். ஸோ ஒரு ஒரு சிட்டிக்குள்ள ஒரு கிராமம் இருக்குன்னு சொல்லலாம். அதாவது மூலகுளம் வரைக்கும் வந்து அவ்வளோ ஒரு டிராஃபிக்கான ஒரு ஏரியா, ரொம்ப ரொம்ப ரொம்ப வந்து டிராஃபிக்காக இருக்கும் சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால. பட் அதை தாண்டி வந்தீங்கன்னா அடுத்த ஊர் இந்த பிச்சவரம்பட்டு தான், ஒரு அழகிய கிராமமாக இருக்கு. பட் இந்த ஊரை சுற்றி ஏகப்பட்ட கல்வியிடங்கள் இருக்கு, நிறைய கல்வியிடங்களுக்கு சொல்ல முடியல. ஸோ அந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஊரும் டெவலப் ஆகிடுச்சு, இந்த ஊரில் இருக்கிற மக்களும் டெவலப் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ இன்னும் இந்த ஊர் வந்து டெவலப் ஆகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம புதுவை ஷோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு நான் முலாஜ் ஆனந்த்.
1: நிகழ்ச்சியில் நிறைய தகவல்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பொன்னியின் செல்வன் படத்திலிருந்து பாடல் வருது. இந்த பாடலோட நம்ம புதுவை நிகழ்ச்சி நிறைவடைகின்றது.

0: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: அம்மாக்காரங்களுக்கு அடிக்கடி ஏற்படுற கவலை ஒன்று உண்டு, அதாவது குழந்தை சரியாக சாப்பிட மாட்டேங்குதே அப்படிங்கிற கவலை. இவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், குழந்தைகள்ங்கிறவங்க பெரியவங்க மாதிரி இல்லை. அவங்க கடிகாரத்தில் மணியை பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு உட்கார்ற ரகம் கிடையாது. பசிச்சா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா விளையாடுவாங்க அல்லது தூங்குவாங்க. அது புரியாமல் அவங்கள கட்டாயப்படுத்தி அல்லது மிரட்டி சாப்பிட வைக்கிறது ரொம்ப தப்பு. ஒரு 8 மாத குழந்தைக்கு 3 மணி நேரத்துக்கு 1 தடவை பசிக்கும். அந்த நேரம் பார்த்து சாப்பாடு கொடுத்தா அடம் பண்ணாமல் அது பாட்டுக்கு சாப்பிட்றோம். அதே குழந்தைக்கு 1 வயசு ஆகிறப்போ 4 மணி நேரத்துக்கு 1 தடவை பசிக்கும். இந்த வயசில் இயற்கையாகவே வந்து பசி வந்து குறைஞ்சிருக்கும். அது புரியாமல் என் குழந்தை முன்னாடி மாதிரி இப்போ சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு சில பேர் டாக்டர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு விஷயம், ஒரு குழந்தைக்கு வயசு அதிகமாகிற வேகத்துக்கு உடம்பு எடையும் அதிகமாகிக்கிட்டே போகாது. உடம்பு எடை வந்து அதிகமாகிற வேகம் குறைஞ்சிக்கிட்டே வரும். 6 மாத குழந்தைக்கு 1 வாரத்தில் 150 கிராம் எடை கூடும். 1 வயசில் வாரத்துக்கு 71 கிராம் எடை கூடும். இது புரியாமல் அதிகமாக சாப்பாட்டை கொடுத்து குழந்தைய கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா அளவுக்கு மீறின உணவு வந்து அஜீரணத்தை வந்து உண்டு பண்ணிவிடும். குழந்தைக்கு ஒரு தட்டில் கொஞ்சமாக ஆகாரத்தை வச்சு கொண்டுகிட்டு போய் கொடுக்கணும். மலை மாதிரி குவிச்சு வச்சா அதை பார்த்ததுமே பசி அடங்கி போயிடும். அடித்து மிரட்டி பயமுறுத்தி குழந்தைய சாப்பிட வைக்கிற பழக்கம் இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து ஃபுட் ஃபோர்ஸிங் அப்படின்னு பேர். இப்படி பண்ணுனா குழந்தைக்கு சாப்பாட்டில் விருப்பம் குறைஞ்சிரும், அதை கண்டாவே வெறுக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி உளம் சார்ந்த பசி குறைவு, சைக்கோஜெனிக் அனோரெக்சியா, அது ஏற்படுமா? சாப்பாடுங்கிறதே ஒரு தண்டனை மாதிரி தோணும். குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியான ஆகாரத்தை கொடுக்கணும். சத்து அதிகம் இருக்குங்கிறதுக்காக அதுக்கு பிடிக்காத ஆகாரத்தை கொடுத்து கட்டாயப்படுத்தக்கூடாது. குழந்தைகளுக்கு 2 வயசு ஆகிறப்போ இயற்கையாகவே வந்து எதிர்மறை குணம் உண்டாகும், அதாவது அந்த எதிர்மறையாக பேசுறது. இது மாதிரி சமயங்களில் நாம் என்ன சொல்கிறோமோ அதுக்கு நேர் மாறாக நடந்துக்கும். ஏட்டிக்கு போட்டி, சாப்பிட சொன்னால் விளையாட போவோம், விளையாட சொன்னால் சாப்பாடு கேட்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். குழந்தை சொன்ன பேச்சை கேட்கலேன்னு கோவப்படக்கூடாது. குழந்தை வளர வளர பிடிவாத குணம் வர்றது சகஜம். கேட்டதை

0: வாங்கி கொடுத்தா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணும். வாங்கி கொடுத்து விட்றது தான் உத்தமம். நீங்களும் அதுக்கிட்ட பிடிவாதம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா கேட்டது கிடைக்கலையேங்கிற ஏமாற்றம் கூட குழந்தையோட பசியை குறைச்சிரும். கேட்டது கிடைச்சிட்டா பசி அதிகமாகும், கொடுத்ததை மளமளன்னு சாப்பிட்றோம். குழந்தைகளுக்கு வந்து கண்ட கண்ட நேரத்தில் சாப்பிட்றதுக்கு எதையாவது வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தால் சாப்பாட்டு நேரத்தில் சாப்பிடாமல் அடம் பண்ண ஆரம்பிச்சிடும். பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்க காலை உணவை சரியாக சாப்பிட மாட்டாங்க. அச்சம், அவசரம், பரபரப்பு இதெல்லாம் தான் காரணம். பள்ளிக்கு புறப்படுறதுக்கு ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பாடு போட்டுருங்க, அது சரியாக போடும். படிக்கிற குழந்தைகள் உடல் சோர்வு, மனச்சோர்வு இது காரணமாக கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு. இப்போ உதாரணமாக சாயந்தரம் விளையாடி விட்டு வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட சொன்னால் வேணாம்பாங்க, இது உடல் சோர்வு. ரொம்ப நேரம் வீட்டு பாடங்களை செஞ்சு முடித்த கையோடு சாப்பிட சொன்னாலும் அவங்களால சரியாக சாப்பிட முடியாது, இது உளச்சோர்வு, அதாவது மனச்சோர்வு. இதை தவிர குழந்தைகளுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டால் கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு. சில மருந்து மாத்திரைகள் கூட பசியை குறைச்சிரும். அதனால் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளை வந்து சாப்பிட வைக்கணும். அது புரியாமல் கையில் சாப்பாட்டு தட்டை வச்சுக்கிட்டு குழந்தைகளை வந்து விரட்டிக்கிட்டு அலையக்கூடாது. ஒரு சின்ன பையன் சொன்னான், எங்கள் அம்மா சாப்பாடு போடுறது தெரிஞ்சால் நான் உடனே வீட்டை விட்டு வெளியில் ஓடி போடுவேன் அப்படின்னா. ஏன் அப்படி பண்ணுறேன்னு கேட்டோம். எங்கள் அப்பா கூட அது மாதிரி தான் சார் பண்ணுவார் அப்படிங்கிறான்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
6: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
6: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
7: தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
8: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் நளினி. இந்தோனேஷியா வெளியுறவு அமைச்சர் திரு சுக்கியோனோ மத்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருடன் இணைந்து 8வது இந்தியா இந்தோனேஷியா கூட்டு ஆணைய கூட்டத்திற்கு தலைமை தாங்குவதற்காக புதுடெல்லி வந்துள்ளார். இக்கூட்டத்தின் போது இந்திய இந்தோனேஷியா இடையே வலுவான உத்திசார் கூட்டாண்மையை ஆய்வு செய்வதோடு இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று வெளியுறவு அமைச்சகம் தனது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் திட்டத்தின் கீழ் இந்தியா 90 கோடிக்கும் மேலாக தனித்துவமான அடையாள அட்டைகளை உருவாக்கியுள்ளதாகவும், 100 கோடிக்கும் அதிகமான டிஜிட்டல் மருத்துவ பதிவுகள் இந்த அடையாள அட்டைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்ரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார சூழல் அமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். தேசிய பொது ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலியின் 90வது ஆண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு, இளைஞர்களை சந்திப்போம் ஒரு புதிய முன்னெடுப்பு என்ற தலைப்பில் கல்லூரி மாணவர்களுக்கு இடையே நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நேற்று புதுச்சேரி இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன அரங்கில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், வானொலி என்பது வெறும் தகவல் தொடர்பு சாதனம் மட்டுமல்ல, அது இந்தியாவின் பண்பாட்டு அடையாளத்தை பாதுகாத்து வரும் கலாச்சார நிறுவனம் என்றும் கூறினார். தென்காசி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: விருப்பம் நிகழ்ச்சியில நான் உங்க ஆனந்தி. சோ இந்த ஷோல நீங்க உங்களோட மனசுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம். சோ நீங்க வாட்ஸ்அப் தான் பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அது எந்த படத்துல இருந்து இதெல்லாம் டைப் பண்ணி உங்களோட பேர் மற்றும் ஏரியாவோட 7598510505 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்ட் இப்ப நம்ம பாட்டு கேட்கலாமா? எஸ், உங்களுக்காக சிங்காரவேலன் படத்துல இருந்து பாட்டு வருது, கேட்கலாம்.

0: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. இணைய வழி நேயர் விருப்பம் கேட்டு இருக்கீங்க. சோ நிகழ்ச்சியில முதல் பாடல் நம்ம யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா, கூடுவாஞ்சேரியில இருந்து சி கனகராஜ், வெற்றி மாறன், தமிழ் மாறன், மணலி மாறன் வந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க. சோ இவங்க விரும்பி கேட்டிருக்க பாடல் லவ் டுடே படத்துல இருந்து வருது. அண்ட் இந்த ஷோல நீங்களுமே உங்களோட மனசுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படின்ற நம்பருக்கு.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. 9:14:30. சோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் தான் கேட்டு இருக்கீங்க. சோ ஷோல அடுத்த பாட்டு வெடி திரைப்படத்துல இருந்து வந்து, சோ இந்த பாட்டை யார் யாரெல்லாம் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா, குப்பநத்தம்ல இருந்து டி ராமு, காஞ்சிபுரம்ல இருந்து ஆர் கோகில பிரசன்னா, அண்ட் பெங்களூர் ராஜராஜேஸ்வரி நகர்ல இருந்து ஹேமா பிரியா, துருவா, ரவிக்குமார்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

9:20 FM ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நிகழ்ச்சியில அடுத்ததான் மௌனராகம் படத்துல இருந்து பாட்டு வருது. இந்த பாடல விரும்பி கேட்டுக்காங்க. தேனி மாவட்டம் பொம்மி நாயக்கன் பட்டியலிருந்து செல்வம்.

இணைய வழி நேயர் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நிகழ்ச்சியில அடுத்த பாடல் நம்ம யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா, மாதவரம் பால் பண்ணையில இருந்து சரஸ்வதி பத்மநாபன்காக தான் அடுத்த பாட்டு வருது, வெற்றிவேல் படத்துல இருந்து. சோ இந்த ஷோல நீங்களுமே உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படின்ற நம்பருக்கு.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: 9:30 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நிகழ்ச்சியில அடுத்த பாடல் நம்ம யாருக்காக கொடுக்க போறோம் அப்படின்னா, கடலூர் ரோட்டில இருந்து சுரேஷ்காக தான். அடுத்த பாட்டு வருது ஸ்ரீ படத்துல இருந்து. சோ இந்த ஷோல நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படின்னு நம்பருக்கு.

சோ நேயர்கள் எல்லாருமே அவங்களோட மனசுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இணைய வழி நேயர் விருப்பம் என்ன அவங்க ஆனந்திதான் பேசிட்டு இருக்கேன். சோ நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா விஐபி படத்துல இருந்துதான் பாட்டு வருது. சோ இந்த பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா சென்னை மந்தவெளியில இருந்து விநாயகம்காக வருது. நீங்களும் உங்களோட மனசுக்கு பிடிச்ச பாட்டை இந்த ஷோல கேட்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படின்ற நம்பருக்கு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: பாட்டு வருது. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க தேனி மாவட்டம் ராதாபிரியா, கோவை வடவளியிலிருந்து லூயிஸ் செல்வராஜ்.

இணைய வழி நேயர் விருப்பம் கேட்டு இருக்கீங்க. சோ நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக புது வசந்தம் படத்துல இருந்து பாட்டு வருது. இந்த பாடல விரும்பி கேட்டுக்கோங்க. தேவிகா புரம்ல இருந்து வீரமணி. 1 2 1 2 3 4

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: இணைய வழி நேயர் விருப்பம் கேட்டு இருக்கீங்க. சோ நிகழ்ச்சியில அடுத்த பாடல் வந்து சுந்தர புருஷன் படத்துல இருந்து வருது. இந்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க திருப்பூர் கனியாம்பூண்டியில இருந்து கனக ரத்தினம்.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

7:57 ஆகுது. இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. சோ இன்னைக்கு நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க, பட் எல்லாருக்குமே வந்து நம்மளால பாடல் கொடுக்க முடியல. சோ குறிப்பிட்ட சில பேர் வந்து நான் சொல்றேன், அதுல யார் பேராவது மிஸ் ஆயிருந்தது அப்படின்னா சாரி. சோ புதுச்சேரி கோவிந்தன் பேட்டையில இருந்து பாலமுருகன், டாக்டர் கோவிந்தன் கேரளால இருந்து, திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் வைரப்பிள்ளைப்பட்டி சரவணன் அழகுமணி, காரைக்கால் மேலோடு துறையிலிருந்து விஜய் ராகவன், அண்ட் சிவகங்கை மாவட்டம் கரிசல்பட்டியிலிருந்து அபுதாஹிர், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி ரத்தன்தாசன், ராமகிருஷ்ணன் குழுமம் கொண்டானிலிருந்து ரேகா, ஞானவேலு பிரியன், தஷ்வின் முருங்கம்பாக்கம்லிருந்து கல்கி சிதம்பரம், அண்ட் கணிசபாக்கம் பஞ்சோட்டியிலிருந்து அய்யனார் மீரா, அஸ்மிதா அஸ்மித்ரன், சின்னக்கானூர் கருப்பண்ணன் ரங்கசாமி, அமுதா நெய்வேலி டவுன்ஷிப்லிருந்து கொடுத்திருக்காங்க, அண்ட் பர்வின் திருவண்ணாமலை, செஞ்சு சிங்கவரம் கலைவாணி, கணேஷ்மா காரைக்குடி, கனகவல்லி நாச்சியார்புரம் நாகவல்லி, நன்னிலம் நாராயணன், வாரியங்காவலிருந்து கொளிஞ்சிநாதன் கதிரவன், வசந்தி மணிசேகர், முத்தரசநல்லூர்லிருந்து நவீன் சுந்தர், வில்லிவாக்கம்லிருந்து குபேந்திரன், பட்டாளம் ரமேஷ், குள்ளஞ்சாவடியிலிருந்து பாலமுருகன், உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன், லோகேஸ்வரன், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன், அண்ட் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சி மங்கலம்லிருந்து சரவணன், அமுதா கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன், தூத்துக்குடி சி சீதா லட்சுமி, அண்ட் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், ராம் சென்னையிலிருந்து. சோ மேக்சிமம் நான் கவர் பண்ணிட்டேன், யார் பேராது மிஸ் ஆயிருக்கா அப்படி என்னன்னு தெரியல. சோ உங்களுக்கு விருப்பமான பாடல் இந்த ஷோல வரலனா அப்படின்னா கூட நீங்க ஈவினிங் வந்து 6:20 மனம் விரும்புதே ஷோ இருக்கு. சோ இந்த ஷோல நீங்க உங்களோட மனசுக்கு பிடிச்ச பாட நீங்களே கால் பண்ணி கேட்கலாம். சோ கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2271760 அண்ட் 2275230. அடுத்ததா 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. ஆர்ஜே ஸ்ரீதேவி சூப்பரான குவஸ்டின்ஸோட உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ஷோல கலந்துக்கினாலும் அதே போன் நம்பர் தான், 2271760 அண்ட் 2275230. சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் பண்ண எல்லா நேயர்களுக்குமே நன்றி சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டை ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் நளினி. எல்லைப் பகுதிகளில் நடைபெறும் கட்டுமானப் பணிகள், சொத்துகள் விற்பனை மற்றும் நிதிசார் பரிவர்த்தனைகள் குறித்த கண்காணிப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். திரிபுராவில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டிய எல்லைப் பகுதிகளில் கடந்த 5 ஆண்டு காலத்திற்கான நில ஆவணங்களை ஆய்வு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். ஆஸ்லோவில் நடைபெற்ற நார்வே செஸ் 2026 நடப்பு சாம்பியன் மேக்னஸ் கால்சனை வென்று தமிழக வீரர் பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். இவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். தேசிய பொது ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலியின் 90வது ஆண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு, இளைஞர்களை சந்திப்போம் ஒரு புதிய முன்னெடுப்பு என்ற தலைப்பில் கல்லூரி மாணவர்களுக்கு இடையே நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நேற்று புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன அரங்கில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். மாஹே பகுதியில் இயங்கும் அனைத்து பள்ளி பேருந்துகளின் ஆய்வுப் பணி இன்று நடைபெற்றது. அரசு மாணவர் போக்குவரத்து பேருந்து உட்பட சுமார் 40 வாகனங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. இந்த ஆய்வு முகாமை மாஹே IAS அதிகாரி திரு அங்கித் குமார் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10:58 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் சொல்லிக்கொள்ளும் நான் உங்கள் அன்பு தோழி ஸ்ரீதேவி. இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. இன்னைக்கு ஒரு சூப்பரான கேம் ஷோ விளையாட போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல சொல் வளம் மிக்கது அப்படின்னு சொல்வாங்க. அதாவது ஒரே ஒரு சொல்லுக்கே நிறைய மீனிங் இருக்கும், பல பொருள்கள் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி நான் ஒரு சொல் சொல்வேன், அதோடைய பல பொருள்கள் என்ன அப்படின்னு நீங்க இன்னைக்கு என் கூட ஷேர் பண்ணி இந்த கேம் ஷோல சூப்பரா கலக்க போறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க கால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றொரு எண் 2712330. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஞ்சலி அஞ்சலி செய்யறது அப்படின்ற அந்த வேர்ட் கண்டு பேசியிருப்போம், கேட்டிருப்போம் இல்லையா. அந்த அஞ்சலி அப்படின்றதுக்கு நிறைய பொருள் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஞ்சலி அப்படின்றது நமக்கு வணக்கம் அப்படின்றது தெரியும். வௌவால் அப்படின்றது கூட அஞ்சலி அப்படின்றத சொல்லுவாங்களாம். காட்டுப்பலா, ஆடு தின்னாத பாலை அப்படின்றதுக்கும் அஞ்சலின்னு சொல்றாங்க.

இந்த மாதிரி ஒரு மூணு பொருள்கள், ஒரு சொல்லுக்கு ஒரு மூணு பொருள்கள் கண்டுபிடிச்சிட்டு சீக்கிரமா கால் பண்ணுங்க. மீண்டும் உங்களுக்காக நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 2271760 மற்றொரு எண் 2275230. இப்போ ஒரு சூப்பரான சாங் வருது வேதாளம் படத்திலிருந்து.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: நேரம் 10:08:56. இது நிகழ்ச்சி

செட் கோ. இன்னைக்கு ஒரு சூப்பரான கேம் ஷோ சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சொல் சொல்வேன், அதோடைய பல பொருள்கள் நிறைய மீனிங்கை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு என் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த கேம் ஷோவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் 2271760 மற்றொரு எண் 2275230. உங்களுக்கான வேர்டு என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதுக்காக நிறைய மீனிங்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு சீக்கிரமாக கால் பண்ணுங்கள்.

0: அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நேர் டக்குன்னு வந்துட்டாரு. அவர் சரியான விடையெல்லாம் சொல்றாரா அப்படின்னு கேட்டெல்லாம் வணக்கம்.
1: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி மேம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: ரெடியா இருக்கீங்களா?
1: எஸ், ரெடியா காத்துட்டு
0: இருக்கேன். உங்களுக்கான சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அகவல்.
1: அகவல் அப்படின்னா பாடுதல், கூவுதல் அப்படின்னு சொல்லலாம். மயில் கூட அகவுதல் அப்படின்னு சொல்லுவோம். அதை எழுப்பக்கூடிய
0: அதோடைய ஒலி அமைப்பு.
1: ஒலி அமைப்பு.
0: சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னும் நிறைய இருக்கு. இசைத்தல், கூத்து, ஆசிரியப்பாவுடைய அந்த பாவகையில ஒண்ணு வந்து அகவற்பா அப்படின்னு சொல்லுவாங்க.
1: அகவற்பா. ஓ சூப்பர் சூப்பர், ஓகே
0: சூப்பர், ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிருக்கீங்க. பாராட்டுக்கள்.
1: தேங்க்யூ சோ மச் மேம். இந்த சூப்பர் அமைட்டம். பை.
0: தேங்க்யூ. நம்ம நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கலாம். அதுக்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2271760 மற்றும் 2275230. உங்களுக்கான அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். அஞ்சல். அஞ்சல் அப்படின்ற அந்த ஒரு சொல்லுக்கு உரிய பல பொருள்களை கண்டுபிடிச்சிட்டு சீக்கிரமா கால் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வருது உங்களுக்காக, கேட்டுட்டு வந்துடலாம். என்ன படத்துல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ படத்துல இருந்து.

0: 102.8 இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. நேரம் 10:16. இன்னைக்கு ஒரு சொல் பல பொருள் அப்படின்ற கேம் ஷோ தான் விளையாடிட்டு இருக்கோம். நேர்கள் வந்து ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றொரு எண் 2275230. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் நேயர், வணக்கம். எஃப்எம் ரெயின்போ,
1: வணக்கம்.
0: ஓகே, உங்க பேர் சொல்லுங்க சார்.
1: தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
0: ஓகே பாபு சார், ரெடியா இருக்கீங்களா?
1: ரெடியா இருக்கேன் மேடம்.
0: உங்களுக்கான சொல் அஞ்சல்.
1: ஓகே, முக்கியமா மத வந்து தபால், தபால் அனுப்புறது அஞ்சல் சொல்லுவாங்க.
0: சூப்பர்.
1: அப்புறம் பயம் சொல்லலாம், சோம்பல் சொல்லலாம். அதாவது சோம்பல் கூட சொல்ற தபால் வந்து முக்கியமா தபால் தான் அதிகமா நம்ம பயன்படுத்துறோம்.
0: அஞ்சல் அப்படின்னு நமக்கு வந்து தபால் தான் ஞாபகம் வருது இல்லையா?
1: எல்லாருக்கும் ஞாபகம். அகராதியில பயம் இருக்கு, சோம்பல் இருக்கு.
0: அகராதியே எடுத்து கண்டுபிடிச்சிட்டீங்க, சூப்பர். அஞ்சுதல், களங்கள், களங்கள்ன்றது கூட அஞ்சல்
1: சொல்லலாம்.
0: மருளுதல், தோல்வி, சூப்பர் சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப அழகு. தபால் எல்லாம் வச்சிருக்கீங்களா நீங்க, பழைய தபால்கள்?
1: தமிழ்நாட்டோட எல்லா ஆகாசவாணிக்கும் கடிதம் எழுதிட்டு இருக்கேன்.
0: எழுதிட்டு இருக்கீங்களா?
1: எல்லா ஆகாசவாணிக்கும் கடிதம் எழுதிட்டு இருக்கு.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
1: கடித வழி போக்குவரத்து பாடல் கொடுக்கற எல்லா ஆகாசவாணிக்கும் கடிதம் எழுதிட்டு இருக்கு.
0: பாராட்டுக்கள் சார், ரொம்ப அழகா வந்து கண்டுபிடிச்சீங்க. நன்றி
1: நன்றி நன்றி மேடம்.
0: நம்மளுடைய கெட் செட் கோ நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கலாம். நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 2271760 மற்றொரு எண் 2275230. இப்போ உங்களுக்கான அடுத்த வார்த்தை, அடுத்த சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகாரம். அதிகாரம் அப்படின்றதுடைய பல பொருள்கள் என்ன அப்படின்னு சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி பாடல் கேட்டு வந்தெல்லாம் காஞ்சனா 2 படத்திலிருந்து.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ, கெட் செட் கோ. வணக்கம்.
2: வணக்கம், நான் புதுல இருந்து ஆசிரியம் பேசுறேன்.
1: ஓகே, சொல்லுங்க சார்.
2: ஸ்ரீதேவி அவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம்.
2: கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கு காலை வணக்கம். அதாவது நீங்க கேட்டது அதிகாரம், அதிகாரம் அதிகாரம் பண்றாங்க, ஆளுமை. அவங்க அவங்களுடைய ஆட்சிக்கு அது அதிகாரமா சொல்லுவாங்க, அது அதிகாரம். இன்னொன்னு, இத்தனாவது அதிகாரத்தில் இருக்கிறது இந்த இது அப்படின்னு அந்த இதை சொல்றது அதிகாரம்.
1: திருவள்ளுவர் சொல்வாங்கல்ல, 133 அதிகாரம்
2: எழுதியிருக்காங்க. அந்த அதிகாரம். இன்னொன்று வந்து ஒளிதல் அதிகாரம் என்பது, ஒளிதல் மாக்சிமம் மாதிரி ஆட்சி செய்தலும் அதிகாரம் தான்.
1: சூப்பர், ரொம்ப அழகா கண்டுபிடிச்சீங்க. அதிகரித்தல், தலைமை பண்பு, தொடக்கம்
2: தொடக்கம் சொல்லலாம்,
1: ஆளும் தன்மை, ரொம்ப அழகான பதில்கள்.
2: தமிழ் வார்த்தைகளை வைத்து நீங்க இனிமையாக இருக்கிறது, உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ சார். சூப்பர் சார், நீங்களும் ரொம்ப அழகா கண்டுபிடிச்சீங்க.

0: வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
0: இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கலாம். அதுக்கு நீங்க தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 2271760 மற்றும் 2275230. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில நாம ஒரு சொல் சொன்ன உடனே அதுக்கு பல பொருள்களை நேர்கள் ரொம்ப அழகா வந்து கண்டுபிடிச்சு நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் கால் பண்ணலாம், இந்த கேம் ஷோல கலந்துக்கலாம். இப்ப உங்களுக்காக பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணிடுவாங்க. இல்ல படம் பேர் தெரியல.

கண்ணன் படத்துல இருந்து ஒரு சூப்பரான சாங் கேட்டோம். நேரம் 10:28 21 நொடிகள். இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. இன்னைக்கு ஒரு சூப்பரான கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். அதாவது நான் ஒரு சொல் சொன்ன உடனே அதற்கான பல பொருள்களை நேயர்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கான அடுத்த சொல் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஆர்களி அப்படின்றது தான் உங்களுக்கான அடுத்த சொல். இதற்கான பல பொருள்களை கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றொரு எண் 2275230. பாடல் வருது பாபநாசம் படத்திலிருந்து.

இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ கெட் செட் கோ. நேரம் 10:35 நிமிடம் 25 நொடிகள். இன்னைக்கு ஒரு சூப்பரான கேம் ஷோ தான் விளையாடிட்டு இருக்கோம். அதாவது நான் ஒரு சொல் சொன்னேன் அப்படின்னா அதோடைய பழைய பொருள்களை வந்து நேர்கள் கண்டுபிடிச்சு சூப்பரா கலக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அப்படியே அகராதிதான் வச்சு புரட்டி பயங்கரமா ஆன்சர்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நேர் வந்திருக்காரு, அவர் சரியான விடை சொல்றாரா அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க சார், யார் இங்கிருந்து?
2: ஓகே,
1: ரெடியா இருக்கீங்களா? பாராட்டுக்கள் சார்.
2: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
1: நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2271760 மற்றும் 2275230. என்னமா அடுத்த சொல் சொல்லாமலே போயிட்டீங்க அப்படின்னு கேக்குறது எனக்கு தெரியுது. உங்களுக்கான அடுத்த சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இசை. இசை அப்படின்றதுடைய பல பொருள்களை கண்டுபிடிச்சிட்டு சீக்கிரமா கால் பண்ணுங்க. அதுக்குள்ள அப்படியே ரிலாக்ஸ் பண்றதுக்காக ஒரு பாடல் வருது உங்களுக்காக, என்னை அறிந்தால் படத்திலிருந்து.

0: பத்து மணி 40:35 நொடிகள். இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில ஒரு சொல் பல பொருள் அப்படின்ற கேம் ஷோ தான் விளையாடிட்டு இருக்கோம். உங்களுக்கான சொல் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மீண்டும் நினைவுபடுத்துறேன். உங்களுக்கான சொல் இசை அப்படின்றதா. இதோடைய பல பொருள்களை கண்டுபிடிச்சிட்டு நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230.
1: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
2: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
3: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
0: நேரம் 10:41 நம்ம நிகழ்ச்சியில இப்ப ஒரு நேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இசை அப்படின்ற சொல் கொடுத்திருந்தோம் இல்லையா, அதோடைய பல பொருள்கள் சொல்ல போறாங்க. கேடலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
4: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்தீங்க மேம். நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: சூப்பரா இருக்கேங்க மேம். நானும்
0: கண்டுபிடிச்சீங்களா நம்ம
4: மாதிரியே? மேம்
0: சொல்லுங்க பாப்போம்.
4: இசைனா வந்து ராகம், தாளம், சினிமா இசை கருவிகள், துளை உள்ளது, துளை இல்லாதது, கம்பி, சாதம், பறை, முரசு,
0: மூணு சொற்கள் சொல்லிருந்தா அப்படியே நிறைய சொல்லிட்டே போறீங்க.
4: மூங்கில் காத்துல கூட ஒரு இசை, புல்லாங்குழல் இசை, அதெல்லாம் கேட்க கேட்க அப்படியே மை மறந்து கேட்டுட்டு இருப்போம். ஒவ்வொரு சவுண்டுமே, ஒரு தண்ணி ஓடுறது கூட ஒரு இசை தான், குக்கர் விசில் வர்றது கூட ஒரு இசை
0: தான். கூட இசை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. திசை சொல்றாங்க இல்லையா, அந்த திசை, இந்த திசை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கூட இசை அப்படின்றது வந்து ஒரு டேர்ம் யூஸ் பண்றாங்க. இசைவு, பொன், ஊதியம், ஓசை, சொல், புகழ், இசைப்பாட்டு, நரம்பிலிருந்து வர இசைக்கருவிகள், ஓசை, சுரம், திசைன்னு நிறைய பொருள்கள் இருக்குது. இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கலாம். அதுக்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2271760 மற்றும் 2275230. அவங்களுக்கான அடுத்த வார்த்தை சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடம் அப்படின்றது தான். நம்ம கேள்விப்பட்ட ஒரு சொல் தான். இதற்கான பல பொருள்களை கண்டுபிடிச்சிட்டு சீக்கிரமா நமக்கு கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. பாடலின் படம் காக்கி சட்டை.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வணக்கம்.

0: விசாலமான காலை வணக்கம்.
1: சொல்லுங்க சார், யார் இங்கிருந்து?
0: நான் மதுரை மாவட்டம் மணி நகரம் சண்முகசுந்தரம்.
1: ஓகே சார், சொல்லுங்க.
0: இதற்கான விடை வந்து ஓடத்துக்கு வந்து என்ன, சாத்தோமி, மிதவை, படகு, அந்த மாதிரி சொல்லுவாங்க.
1: ஆஹா, படகு, மிதவை, தெப்பம், தெப்பம், ஓடம் அப்படின்வாங்க. இது இல்லாம அந்த பாட்டு பாடுறாங்கல்ல, ஓடப்பாட்டு, செங்கருங்காலி, மகனால், இதெல்லாம் கூட ஓடும் அப்படின்ற தமிழ் சொல்லால சொல்றாங்க. ரொம்ப அழகா கண்டுபிடிச்சீங்க. எஃப்எம் ரெயின்போவின் பாராட்டுக்கள் சார் உங்களுக்கு.
0: இந்த தென்பகுதியில தோணின்னு ஒரு பொருளும் இருக்கு.
1: சூப்பர்,
0: நன்றிங்க.
1: தேங்க்யூ சார். இன்னைக்கு நிகழ்ச்சியான நேயர்கள்லாம் ரொம்ப அழகா நம்ம கூட அவங்களுடைய ஆன்சர்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த உங்களுக்கான சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒயில், ஒயில் அப்படின்றது தான் உங்களுக்கு அடுத்த சொல். இதுக்கு விடை தெரியும் அப்படின்னா நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230. நேர்களின் முடிய முதன்மை அலைவரிசையில இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு கனிந்த வாழ்வு அப்படின்ற புரோகிராம் போகுது. இதுல வந்து மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் வடலூர் மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் விரிவுரையாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் கே சம்பத் அவர்களுடன் சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: பாடல் கேட்கலாம் அனேகன் படத்திலிருந்து.

பத்து மணி 56:37 நொடிகள். இன்னைக்கு நம்ம வந்து கெட் செட் கோ நிகழ்ச்சியில ஒரு சொல் பல பொருள் அப்படிங்கிற கேம் ஷோ தான் விளையாடிட்டு இருந்தோம். நிறைய நேர்கள் நிறைய ஆன்சர் வந்து சுபமா கண்டுபிடிச்சு பாராட்டுகளை வாங்கிட்டு போயிருந்தாங்க. கடைசியில சொன்ன சொல் ஒயில் அப்படின்றது தான், அதுக்கான விடை நானே சொல்றேன். ஒய்யாரம், சாயல், அலங்காரம், உல்லாச நிலை, ஒரு வகையான கூத்து, இது எல்லாமே ஒயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய தமிழ் சொற்கள் நிறைய அதோடைய பொருள்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கால் பண்ணி ஷேர் பண்ணீங்க, நிறைய பேர் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருந்திருப்பீங்க, ஐ நான் கரெக்டா ஆன்சர் சொல்லிட்டேன் பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பீங்க. அவங்க எல்லாருக்கும் இப்போ ரெயின்போவின் நன்றிகளும் பாராட்டுகளும். இத்துடன் கெட் செட் கோ நிகழ்ச்சி நிறைவடைகின்றது.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் நளினி. மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா புதுடெல்லியில் இன்று காலை நடைபெற்ற ஃபிட் இண்டியா சண்டேஸ் ஆன் சைக்கிள் நிகழ்ச்சியின் 77வது நிகழ்வில் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மிதிவண்டி பயன்பாடு குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். சுற்றுப்புற சூழலை தூய்மையாக வைத்திருக்கவும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் மிதிவண்டி உதவுகிறது. மேலும் மிதிவண்டி ஓட்டுவதால் உடல்நலம் பெறுவதையும் சுட்டிக்காட்டிய அமைச்சர் பொதுமக்களை இந்நிகழ்வில் பங்கேற்று பயனடையுமாறு வலியுறுத்தினார். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிக்குமாறு மக்களை கேட்டுக் கொண்டார். இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக சிக்கலிலிருந்து தீர்வு நோக்கி எங்கும் பாதுகாப்பான உணவு என்பதாகும். தெற்காசிய கால்பந்து கூட்டமைப்பின் மகளிர் சாம்பியன்ஷிப் 2026 கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வாழ்த்து தெரிவித்து இந்திய கால்பந்து விளையாட்டில் இது ஒரு பெருமைக்குரிய தருணம் என்று சமூக ஊடகப் பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மங்கோலியாவில் உலான்பாட்டர் நகரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் 74 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாகர் ஜாக்லன் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் காஜல் டோச்செக் தங்கப்பதக்கம் வென்றார். இதே எடைப்பிரிவில் பிரியா மாலிக்கும்

0: 65 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பாவும் 62 கிலோ எடைப்பிரிவில் மான்சி அஜ்லாவட்டும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். உலக தடகள போட்டியில் தைபேயில் நடைபெற்ற மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
1: நேயர்கள் கேட்கிறது போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111, பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், டெய்லி அஞ்சல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 12 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் நளினி. 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள நேபாள வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனல் மத்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினார். வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். முன்னதாக திரு ஷிசிர் கனல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலை சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையிலான பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சென்ற நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7.7% அதிகரித்துள்ளது. நாட்டின் பொருளாதார வலிமையை எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்துள்ளார். மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து உள்ளதாகவும் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் நோக்கில் நாடு முன்னேறி வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். 2026 12ஆம் வகுப்பு தேர்வுக்கான மறுமதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க இன்று கடைசி நாள் என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. மாணவர்கள் இன்றிரவு 12 மணி வரை இணையம் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2027 பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை July 31 வரை மத்திய உள்துறை அமைச்சகம் நீட்டித்துள்ளது. ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் சர்வதேச பொருளாதார மன்றத்தில் பேசிய ரஷ்ய எண்ணெய் நிறுவனமான ரோஸ்நெப்டின் தலைவர் திரு இகோர் செச்சின் உலகளாவிய எரிசக்தி நுகர்வு வளர்ச்சியில் இந்தியா ஒரு முக்கிய அங்கம் வகிப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் எண்ணெய் சந்தையில் இந்தியா தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளது என்றும் அவர் கூறினார். 2026 தெற்காசிய கால்பந்து கூட்டமைப்பின் மகளிர் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான வங்கதேசத்தை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இந்தியா 6வது முறையாக பட்டத்தை வென்று சாதனை படைத்தது. இந்த போட்டி நேற்று கோவாவின் மட்காவுன் நகரில் நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பிற்பகல் 1 மணிக்கு.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் உங்களுக்கு ஒரு அழகான வணக்கம் சொல்லிக் கொள்ளும் நான் உங்கள் அன்பு தோழி ஸ்ரீதேவி. நேரம் 12:03:29. இந்த நிகழ்ச்சி பேசுங்க தோழா ஆண்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டாபிக்ல பேசிட்டு இருக்காங்க. இந்த வாரம் ஆண்களுக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்களும் அலட்சியமும். என்னதான் பொறுப்பா ஆண்கள் குடும்ப தலைவரா இருந்தாலும், வீட்டுல ஒரு சில விஷயங்கள்ல தனக்கு அலட்சியமா இருக்கிற மாதிரி அவங்களுக்கே தோணும். சில விஷயங்கள் வந்து அலட்சியமா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி என்ன விஷயங்கள் எல்லாம் அலட்சியமா இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம கூட ஷேர் பண்ண போறாங்க. நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டயல் பண்ண வேண்டிய எண்கள் 2271760, மற்றொரு எண் 2275233. மீண்டும் தலைப்பு சொல்றேன், ஆண்களும் அலட்சியமும். எந்தெந்த விஷயங்கள்ல அலட்சியமா இருக்காங்க, அதனால இதெல்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றதான் இந்த 1 hour நம்ம கூட ஜாலியா ஷேர் பண்ண போறாங்க. சீக்கிரமா கால் பண்ணுங்க. இப்ப பாடல் வருது உங்களுக்காக, குட்டி படத்துல இருந்து.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன்.

0: ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்கு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
1: பர்னிச்சர் கடை, தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்,
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: தலைப்பு சொன்ன உடனே அப்படியே வந்து போட்டி போட்டுட்டு கால் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நிகழ்ச்சியில ஒரு நேயர் வந்திருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் தடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
3: ஓகே, சொல்லுங்க.
4: ஆண்கள் வந்து பொதுவா செலவு செய்யறதுல அந்த அளவுக்கு கரெக்டா இருக்க மாட்டாங்க மேம். கொஞ்சம் கை கூட்டா செலவாளிகளாக தான் இருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்துல நிச்சயமா அந்த ஒரு பொறுப்பு அப்படிங்கறது கொஞ்சம் அதிகம் தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப பெண்கள்னா ஒரு விஷயத்து ஒரு 10 தடவை யோசிச்சு அது தேவையா அப்படிங்கறத நினைச்சுதான் அப்புறமா பாக்கெட்ல இருந்து பணம் அப்படிங்கறத எடுப்பாங்க. ஆண்களா போனோமா ஜஸ்ட் லைக் தட் அப்படியே செலவு பண்ணுவாங்க. அதுல கொஞ்சம் பொறுப்பற்ற தன்மை இருக்கோ, ஏன்யா இப்படி ஜாஸ்தி செலவு செய்யற அப்படின்னு நினைக்க தோணுது. அது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொன்னுல எதுல பொறுப்பு வேணும் ஆண்கள் கிட்ட இன்னும்னா, இந்த வாகனங்கள் ஓட்டுறதுல கொஞ்சம் பொறுப்பு அப்படிங்கறது இருக்கணும். நிறைய பேர் வந்து அவசர அவசரமா வாகனங்கள் ஓட்டி சில பேர் சாகசம் பண்றேன், அது செய்யறேன் இது செய்யறேன் அப்படிங்கறதும் இல்ல. அது ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அதுல கூட கொஞ்சம் பொறுப்பு அப்படிங்கறது இன்னும் தேவை. அதாவது இப்படி வச்சுக்கலாம் மேம், வீட்டுல பெண்கள் இருந்தாங்கன்னா நீ பாத்துக்கோமா, எனக்கு பொறுப்பு அந்த அளவுக்கு கொடுக்காதம்மா, எனக்கு பொறுப்புல இருந்து கொஞ்சம் அவைவா இருக்கிறேன், நீ தான் பண்றியே, அது எதுவா இருக்கு வீட்டு வேலைகள் அப்படிங்கறதுல கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்து பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுக்கணும். வாகனம் அது ஓட்டுறது அப்படிங்கறதுல கொஞ்சம் பொறுப்பு அப்படிங்கறது ஏத்தணும். கையில காசு செலவு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவ்வளவா பண்ணி அவங்க பண்றது இல்ல. சோ இந்த மூணு விஷயங்களே இன்னும் கொஞ்சம் ஆண்கள் பொறுப்பா இருந்தா ஆண்கள் கொஞ்சம் நல்லா மக்கள் மனசுல பொறுப்பற்றவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு பிம்பம் போய் பொறுப்புடையவங்க படிச்சுக்க முடியாது அப்படிங்கிற பேர் வாங்கலாம் இல்லையா.
3: நீங்க எப்படி என்ன இந்த விஷயங்கள்
4: எல்லாத்துலயுமே எக்ஸெப்ஷன் தான். நான் ஒரு ஒரு விஷயத்த காசு செலவு பண்ணுவேன் 10 தடவை யோசிச்சுட்டு தான் பண்ணுவேன். ஆமா, ஆனால் சொல்லுவாங்க என்னடா பசங்களுக்கு பசங்க செலவு செய்வாங்க அப்படிமா, நீ என்னமோ இப்படி பாக்குறிய அப்படிம்பாங்க. அது அம்மா வளர்த்த ஒரு பையன் இல்லையா, அதனாலதான் 10 தடவை யோசிக்கிறேன். எந்த ஒரு பசங்களும் யாரு வந்து ஜாஸ்தி அம்மா கிட்ட அட்டாச்மெண்டோ ஒட்டியே இருக்கிறாங்களோ அவங்க அந்த அளவுக்கு செலவு செய்ய மாட்டாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லயே பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர்ல ஒரு 2 பேர் அவ்வளவா செலவு செய்ய மாட்டோம். அங்க 2 பேரும் அம்மா கிட்ட ஜாஸ்தியா ஒட்டுதல வளர்ந்து பசங்க.
3: இந்த மாதிரியான தேவையற்ற செலவுகள் எல்லாம் ஆண்கள் செய்வாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
4: சும்மா வெளியில போறது, வீக்கெண்ட் ஆச்சுன்னா பார்ட்டி பண்றேன் அப்படின்னு செலவு பண்ணுவாங்க. அப்புறமா வந்து சாப்பாடு தானே, வயிற்றுக்கு எதுக்கு பஞ்ச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது செலவு பண்ணுவாங்க. டிராவல் மேம், சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறேன், வீக்கெண்ட் ஆச்சுன்னா வெளியில போறேன், சில் அவுட் பண்றேன் அப்படின்ட்டுன்னு கொஞ்சம் அந்த ஆடம்பர செலவுகள் அப்படிங்கறது ஆண்கள் இப்ப கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது கொஞ்சம் கம்மி பண்ணணும் இல்லையா.
3: சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா தலைப்பு கோட்டி நிறைய கருத்துக்களை ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சியில நீங்களும் பேசலாம், அதுக்கு நீங்க ஒரு ஆடவரா இருக்கணும். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றொரு 2275230.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: பாடல் கேட்கலாம் நாணயம் படத்திலிருந்து.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: அலட்சியமும் நிறைய விஷயங்கள்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப கேர்லெஸ்ஸா இருப்பாங்க, அதனால பிரச்சனைகள் நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது ஆண்கள் கிட்டே கேட்டாதான் சிறப்பா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நாம அந்த நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். நேர்களும் ரொம்ப அழகான கருத்துக்களை முன் வச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நேர் வந்திருக்காரு, பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம்,
3: சொல்லுங்க சார், யார் இங்கிருந்து?
4: அறிவிப்பாளர் வகனா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: சூப்பரா இருக்கேன் சார், சொல்லுங்க.
4: ஆண்கள் கிட்ட அலட்சியம் வந்து
3: ஊரு சொல்லுங்க சார் முதல்ல.
4: நான் தென்பேர் கணேஷ் ராஜா.
3: ஓகே சார்.
4: ஆண்கள் கிட்ட வந்து அலட்சியம் என்றது, நூத்துல ஒரு 25 பேர் தாங்க அந்த மாதிரி இருப்பாங்க. ஆமாங்க, 75 பேர் கொஞ்சம் கருத்தா தான் இருப்பாங்க. அந்த 75%ல 50% லேடிஸ் வந்து கொஞ்சம் அலட்சியமா இருப்பாங்க அந்த குடும்பத்துல. ஆமாமா, ஒரு ஒரு செலவு, ஒரு 5,000-10,000 செலவு வருதுன்னா அந்த செலவுக்குள்ள அதுக்குள்ள பார்க்க மாட்டாங்க. அது வந்து ஒரு 5,000-20,000 ஆகி விட்டுருவாங்க. அதே போல ஆண்களும் வந்து அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் ஆண்கள் வந்து அலட்சியத்துல வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருப்பாங்க, அதிகமா இருக்க மாட்டாங்க. குடும்பத்துல எப்படி விசேஷம் இருக்குது அப்படின்னா அது சுருக்கமா செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. கொஞ்சம் விரிவா பார்த்தணும். ஆமாங்க, 100-க்கு 75 பேர் அலட்சியமா இருக்க மாட்டாங்க, 25 பேர்
3: தான் இருப்பாங்க ஆண்களுக்கு.
4: இல்ல, விட்டு கொடுக்காது, அதாம முறையா இருக்குது.
3: இப்போ டைம் எல்லாம் வீட்ல இப்போ ஒரு ஃபங்க்ஷனு, குழந்தைங்க கூட விளையாடுறது, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, வெளியில கூட்டிட்டு போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க ஃபேமிலி கூட. நீங்க கரெக்டா ஸ்பெண்ட் பண்றீங்களா?
4: கோயிலுக்கு போறது இருந்தாலும் எங்க போறதாலும் அவங்க வந்து ஒரு விசேஷத்துக்கு போறதாலும் அவங்க கிளம்பிடுவாங்க. அப்பா வந்து கொஞ்சம் லேட்டா கிளம்புவாரு, அதனால அம்மா கிளம்பு கூட அந்த பிள்ளைங்க வந்து அம்மா பக்கம் தான் இருக்கும் பெரும்பகுதி.
3: அனுப்பி
4: விட்டுருல போவோம், எல்லாருமே போவாங்கம்மா, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போவாங்க. இருந்தாலும் மின்னிலே போறப்ப அவங்க ரெடியா இருப்பாங்க. நமக்கு ஆபீஸ் வேலை அந்த வேலைன்னு இருப்பாங்க.
3: அதுதான் ஃபேமிலிக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்றதுல வந்து ஒரு அலட்சியம் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லலாம்.
4: ஆமா, அது ரைட் தான், ரைட் தான். அது வந்து அந்த அட்டன் பண்றது கொஞ்சம் இதுவா தான் இருக்கும். ஆமா ஆமா ஆமா, நான் வந்து கைத்தறி, நான் வந்து கைத்தறி நெசவாளி ஜாமான். நம்ம ஆமாமா, இப்ப அது கூட கிடையாது, 2 வருஷமா அது கூட இல்ல.
3: ரொம்ப அழகா பேசுறீங்க சார், நன்றி.
4: நன்றிமா, நன்றி, நன்றி.
3: நிகழ்ச்சியில் நீங்களும் பேசலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2271760 மற்றும் 2275233. இன்னைக்கு உங்களுக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்களும் அலட்சியமும். இன்னைக்கு ஆடவர்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஷோ அப்படின்னு சொன்னா இது பேசுங்க தோழா அப்படின்னு சொல்லலாம். பாடல் வருது உங்களுக்காக, கோவா படத்துல இருந்து.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ, பேசுங்க தோழா. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்களும் அலட்சியமும் அப்படின்ற தலைப்பு தான் பேசிட்டு இருக்கோம். நேயர்கள்லாம் ரொம்ப அழகான கருத்துக்கள்லாம் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்க அலட்சியமா இருக்காங்க, அதனால இதெல்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஷேர் பண்றாங்க. இப்போ ஒரு நேர் வந்திருக்காரு, பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம், நான் புதுவையிலிருந்து ஆசை தம்பி பேசுகிறேன்.
3: சொல்லுங்க சார்.
4: ஸ்ரீதேவி மேடம், இப்ப ஆண்கள்னா அலட்சியம் அப்படி கிடையவே கிடையாது. ஆண்கள்கிட்ட அலட்சிய போக்கு இருக்கு, ஆனா எல்லா இடத்துலயும் கிடையாது. அவங்க கொஞ்சம் சின்சியரா பாக்குறதுனாலதான் அவங்க அவங்க ஒவ்வொரு வீட்லயுமே அவங்கவுங்க வீடும் நிமிர்ந்து நிக்கிறது, நாடும் நிமிர்ந்து நிக்கிறது. ஆண்களினுடைய அது இது என்ன இடத்துல அலட்சிய போக்குனா, வீட்டுல சில இதெல்லாம் பெண்கள் இருக்காங்கல்ல, பசங்களையா நான் பாத்துக்கிறேன், இந்த வேலையா நான் பாத்துக்கிறேன், அந்த வேலையா நான் பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் இவங்க எடுத்துக்கிட்டு இந்த ஷாக் அப்சர்வர் மாதிரி எல்லாத்தையும் அவங்க தாங்கிக்கிறாங்க. இவங்களுக்கு நல்லா குளிர் விட்டு பகிர்ந்து செஞ்சுக்கிறாங்க இல்லையா, அவங்க செய்யாத நேரத்துல இவர் செய்யறாரு இல்லையா. சில குடும்பங்கள்ல வந்து இவர் வந்து அவங்க கிட்ட அதிகாரம் பண்ணாதான் செய்வாரு, இதெல்லாம் செஞ்சிடக்கூடாதா அப்படின்ட்டு. ஆனா இவரு செஞ்சுக்க மாட்டாரு, இவர்கிட்ட அழைச்சி போக்கு இருக்கதான் செய்யும். இப்ப சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அரசு பணியாளர்கள் தன்னிடம் வரும் அந்த இவர்கள்ட்ட சில அலட்சிய போக்காட்டாங்க. இதே அந்த இடத்துல ஒரு லேடி இருந்தாங்கன்னா அவங்க சின்சியரா தான் செய்யறாங்க. அப்ப அந்த இடத்துல ஆண்களின் அலட்சியம், பஸ்ல டிரைவர் சில நேரத்துல அலட்சியமா எடுக்கிறாரு, அது சரியில்லை. சில கண்டக்டர் பாத்தீங்கன்னா லேடிஸ் கண்டக்டரா போட்டாச்சு, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு சின்சியரா பண்றாங்க. பட் அந்த இடத்துல ஆண்களின் அலட்சியம், இப்படி நிறைய ஆண்கள் சில இடங்களை அலட்சியத்தை காமிக்கத்தான் செய்கிறார்கள். அதை வந்து அவங்க திருத்திக்கணும். ஆனா அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கியூல நிக்கிறாங்க பாருங்க, பில்லு கட்டுற இடத்துல எல்லாம் போய் பாருங்க கியூல. இது எதுக்கு என்ன காரணம் பாருங்க, கடைசி நேரத்துல இந்த ஆண்கள் வந்து அலட்சியமா இருந்த வேண்டியது, கடைசியில தூக்கி போயிட்டு நிக்க வேண்டியது. இது எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும், முதல்ல கட்டிட்டு போலாம்ல, இது ஒரு அலட்சிய போக்கு. இப்படியே ஒவ்வொரு சிலையை செயலையும் அலட்சியம் காட்டுறதுனால என்ன பண்ணா, அவங்களுக்கு தான் கடைசியில கஷ்டம் வந்து சேருது. ஆமா, அதனால அலட்சிய போக்கை விட்டுட்டு நம்ம சின்சியரா பண்ணோம்னா நமக்கு எல்லாமே எளிதாக முடிந்து விடும். ஆமா, நமக்கு மட்டும், ஆமா நம்ம மட்டும் இல்லாம நம்ம மற்றவர்கள் மேலே அலட்சியத்தை காட்டக்கூடாது என்பது என்னுடைய கருத்து.
3: ரொம்ப அழகான கருத்துக்கள் சார், நன்றி.
4: தேங்க்யூ.
3: இன்னைக்கு நேர்களா பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சூப்பரா வந்து என்னென்ன விஷயத்தெல்லாம் அலட்சியமா இருக்காங்க அப்படின்னு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப உங்களுக்கு விளம்பரம் மாதிரி அதை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
5: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
6: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தார் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
5: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
8: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
9: உங்கள் FM ரெயின்போவில்
8: தினமும் காலை 9:02
9: நேயர் விருப்பம்.
10: பாட்ட சொல்லி பாட சொல்லி,
9: பாட சொல்லி இல்ல உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
8: FM ரெயின்போக்கு
11: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.

0: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கயிர் ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: சில விஷயங்கள்லாம் வெளியில சொன்னா வந்து நம்ம ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்களா, ஏன்னா நம்ம ஒரு ஆண், நம்ம இதுக்கெல்லாம் பயப்படுறோம் அப்படின்னு நம்ம வந்து வெளில சொன்னா வந்து வேற ஒருத்தவங்க வேற மாதிரி நினைச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பொறுப்புணர்வு, நிறைய பொறுப்புகள் வந்து தட்டி கழிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து சின்சியரா செய்யறாங்கன்னு சொல்லலாம், ஒரு சிலர் வந்து பொறுப்புகளை வந்து தட்டி கழிக்கிறதும் அலட்சியமாக இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசின அனைத்து நேயர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வரும் பாடலுடன் பேசுங்க தோழா நிகழ்ச்சி நிறைவடைகின்றது.

கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் உலகிலேயே மிக குறைந்த விலையில் இந்தியாவில் வழங்குவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அண்டை நாடுகள் மற்றும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் கனடா போன்ற வளர்ந்த நாடுகளை விடவும் இந்தியாவில் சிலிண்டர் விலை மிகவும் குறைவு என்று கூறப்பட்டுள்ளது. பிரதமரின் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு ஆண்டுக்கு முதல் 4 சிலிண்டர்களுக்கு தலா 300 ரூபாய் நேரடி பணப்பயன் பரிமாற்றம் வழங்கப்பட்ட பிறகு ஒரு 14.2 கிலோ எல்பிஜி சிலிண்டருக்கு 642 ரூபாய் மட்டுமே செலவாகிறது என்றும், அதே நேரத்தில் டெல்லியில் ஒரு பொதுவான நுகர்வோருக்கான சில்லறை விலை 942 ரூபாயாக உள்ளது என்றும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்ட இடையூறுகளால் வளைகுடா நாடுகளின் விநியோகம் குறைந்ததைத் தொடர்ந்து இந்த ஆண்டு பிப்ரவரி மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையில் சமையல் எரிவாயுக்கான நிர்ணயிக்கப்பட்ட விலை சுமார் 46% உயர்ந்ததே இந்த விலை அதிகரிப்புக்கு காரணம் என்று அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. இதனால் 14.2 கிலோ சிலிண்டரை விநியோகிப்பதற்கான செலவு 1600 ரூபாய்க்கும் மேல் உயர்ந்தது என்றும், நிலையற்ற உலகளாவிய எரிசக்தி சந்தைகளின் தாக்கத்தில் இருந்து நுகர்வோரை பாதுகாப்பதற்காக இந்த விலை உயர்வின் பெரும் பகுதியை அரசே ஏற்றுக்கொண்டுள்ளது என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. பாகிஸ்தான், நேபாளம், பங்களாதேஷ் மற்றும் இலங்கை உள்ளிட்ட அண்டை நாடுகளின் சமையல் எரிவாயு விலையை விட உஜ்வாலா பயனாளிகள் செலுத்தும் உண்மையான விலை குறைவாகவே உள்ளது என்பதை அமைச்சகம் எடுத்துரைத்துள்ளது. மேலும் நாட்டில் பெட்ரோலிய பொருட்களுக்கு எவ்வித பற்றாக்குறையும் ஏற்படவில்லை என்றும், சமையல் எரிவாயு சிலிண்டர் நிரப்புதல் மற்றும் விநியோக நடவடிக்கைகள் வழக்கம்போல் தடையின்றி தொடர்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் திரு சுகியோனோ இன்று டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கூட்டு ஆணையக் கூட்டம் 4 பிறகு தற்போது நடைபெறுகிறது. இந்த கூட்டுக் கூட்டத்திற்கு தலைமை தாங்கி பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், இந்த இடைப்பட்ட காலத்தில் இருதரப்பு உறவுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளும் தங்களது இருதரப்பு உறவுகள் தொடங்கப்பட்டதன் 75வது ஆண்டை கொண்டாடியதாக அவர் கூறினார். அரசியல், பாதுகாப்பு, கடல்சார் விவகாரங்கள், வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், மருந்துகள், உணவு பாதுகாப்பு, சுற்றுலா, கல்வி மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பு உள்ளிட்ட அனைத்து வகையான ஒத்துழைப்புகள் குறித்தும் விரிவாக இந்த கூட்டத்தில் விவாதிக்க தாம் ஆவலுடன் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தமது தொடக்க உரையில் குறிப்பிட்டார். சைக்கிள் ஓட்டுவது நமது பூமியை தூய்மையாக வைத்திருப்பதற்கும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் உதவும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று காலை நடைபெற்ற 77வது ஃபிட் இண்டியா சண்டேஸ் ஆன் சைக்கிள்ஸ் என்ற பேரணியை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரிய நகரங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு சைக்கிள் ஓட்டுவது மிகச்சிறந்த தீர்வு என்று கூறினார். சைக்கிள் ஓட்டுவதால் பல்வேறு உடல் நலன்கள் மேம்படுவதாகவும், இந்த திட்டத்தில் இணைந்து ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இந்த சைக்கிள் பேரணியில் பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் விக்ராந்த் மெஸ்ஸி, ஃபிட் இண்டியா இயக்கம் மிகவும் அற்புதமானது என்றும், இது ஒரு மக்கள் இயக்கமாக மாறியுள்ளது என்றும் கூறினார். நாடு வளர்ச்சியடைய இம்மாதிரியான இயக்கங்கள் உதவுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணி செய்தி பிரிவுக்கு அளித்த பேட்டியில், ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் 90 அதிகமான தனித்துவமான ஆபா அடையாள அட்டைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், 100 அதிகமான டிஜிட்டல் மருத்துவ பதிவுகள் இந்த ஆபா அடையாள அட்டைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். சிபிஎஸ்இ பிளஸ் டூ தேர்வு விடைத்தாள் மறு மதிப்பீடு செய்ய விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாளாகும். மத்திய கல்வி வாரியம் நடத்திய இந்த ஆண்டுக்கான பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகளுக்கு பின்னர் விடைத்தாள் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று சிபிஎஸ்இ ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்த விண்ணப்பங்களை இன்று நள்ளிரவு வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும், இந்த காலக்கெடு முடிவதற்குள் விண்ணப்பங்களை முழுமையாக பூர்த்தி செய்து சமர்ப்பிக்குமாறு மத்திய கல்வி வாரியம் மாணவர்களை கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.

0: தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளாா்.

0: புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மேற்குவங்கத்தில் உள்ள தக்ஷினேஸ்வர் மற்றும் காலிகாட் போன்ற முக்கிய ஆன்மீக தலங்களில் வசதிகளை மேம்படுத்துவதற்காக பிஜேபி அரசு பெரிய அளவிலான வளர்ச்சித் திட்டங்களை மேற்கொள்ள இருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கங்கா சாகர் மேளாவை சர்வதேச தரத்திற்கு உயர்த்துவதற்கான பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் கூறினார். தெலங்கானாவில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார சுதந்திரத்திற்கு பெரும் ஊக்கமளிக்கும் வகையில் ஸ்திரீ ரைடு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. தெலங்கானா மகளிர் பாதுகாப்பு பிரிவு முழுவதும் பெண் ஓட்டுநர்களை கொண்ட கார்கள், ஆட்டோக்கள் மற்றும் மின்சார பைக்குகளை உள்ளடக்கியது இந்த திட்டம். தெலங்கானா மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு சி வி ஆனந்த் இந்த திட்டத்தினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதன் மூலம் பெண் பயணிகள் பிரபலமான செயலியின் வழியாக பெண் ஓட்டுநர்களால் மட்டுமே இயக்கப்படும் வாகனங்களை முன்பதிவு செய்து பயணிக்க முடியும். இந்த திட்டத்தின் கீழ் மகளிர் பாதுகாப்பு பிரிவு தனது இணையதளம் மூலம் 55 பெண்களை தேர்வு செய்து அவர்களுக்கு தொழில்முறை ஓட்டுநர் பயிற்சியுடன் மின்சார வாகனங்களை வாங்குவதற்கான நிதி உதவியையும் வழங்கியுள்ளது. இந்த தொடக்க விழாவில் பேசிய மகளிர் பாதுகாப்பு பிரிவு இயக்குநர் ஜெனரல் சாரு சின்ஹா, இந்த திட்டம் பெண்களுக்கு தன்னம்பிக்கையையும் பொருளாதார சுதந்திரத்தையும் வழங்கும் ஒரு இயக்கமாகும் என்று பாராட்டினார். பிரபல மலையாள திரைப்பட நடிகர் சலீம்குமார் நேற்று கொச்சியில் காலமானார். அவருக்கு வயது 57. உடல்நலக்குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார். ஆரம்பத்தில் மிமிக்ரி மேடைகள் மற்றும் தொலைக்காட்சி நகைச்சுவை நிகழ்ச்சிகள் மூலம் மக்களின் கவனத்தை ஈர்த்த சலீம்குமார் 1996 சித்திக் ஷமீர் இயக்கிய இஷ்டமானு 100 வட்டம் என்ற திரைப்படத்தின் மூலம் சினிமாவுக்குள் நுழைந்தார். 3 தசாப்தங்களுக்கும் மேலாக தனது திரையுலக வாழ்க்கையில் சுமார் 350 திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு இந்தியாவின் சில பகுதிகள், அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள், கர்நாடகா, கொங்கன் மற்றும் கோவா, லட்சத்தீவு, மகாராஷ்டிரா, துணை இமயமலை, மேற்கு வங்கம், சிக்கிம், தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஆகிய இடங்களிலும் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அது கூறியுள்ளது. மேலும் ஆந்திரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிசா, தெலங்கானா, மேற்கு வங்கம் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கடலோர ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிசாவின் சில பகுதிகளில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும், ஒடிசாவில் இன்று இரவு நேரத்திலும் வெப்பமான சூழல் நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஃபைஜிங்சன், ஜப்பானின் செய்தா வட்டனிப் இணையை வென்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய 2ஆம் நாள் ஆட்டத்தில் இந்தியா சற்று முன்வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 510 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:29.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
1: அதானே, எதற்கு நீ இங்கிருந்து பஸ்ஸில் காலேஜுக்கு போயிட்டு கஷ்டப்படணும்? ஹாஸ்டலில் சேரலாம், இல்லாட்டா மட்ராஸில் உனக்காக ஒரு குடித்தனம் போட்டுடலாம்னு அப்பவே சொல்லிட்டா உங்க அக்கா. எங்களுக்கு பிள்ளையா குட்டியா, உன்னை விட்டா யார் இருக்கா? யார் வந்து உன்மேல உரிமை வச்சுட்டு எதுக்கு அதிகாரம் பண்ணணும் என்று கேட்கிறார் அத்திமேர். மைத்ரேயி ஆத்திரத்துடன் இரண்டு சொற்கள் பேசும் முன்பு வாயிலில் ஞானம் வருவது தெரிகிறது. புன்னகையுடன் உள்ளே வந்து அமருகிறாள். குழந்தையை கூட்டின்னு போகலாம்னு வந்திருக்கேன். உண்மையில் எனக்கு பார்த்ததும் துண்டு நுனியால் அத்திம்பேர் கண்களை துடைத்துக் கொள்கிறாள். மைத்ரேயி ஆமாம் இல்லை என்று தலையை மட்டும் மாட்டுகிறாள். அதற்கென்ன, வீக்கெண்டில் போய் இருந்துட்டு வாயேன், எனக்கொன்றும் ஆட்சேபனை இல்லை, குட்டின்னு போங்கோ என்று கூறுகிறார் ஞானம். அத்திம்பேர் விடுக்கென்று, யாருக்கு யார் ஆட்சேபம் சொல்றது, நான் இப்பவே கூட்டின்னு போகலைன்னா அவை என்னை இருக்க விட மாட்டா என்று உறுதியாக கூறுகிறார். நான் நாளைக்கு சாயங்காலம் வரேன் அத்திம்பேர், நிச்சயமாக. மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், எனக்கு பேச்சுத்திறன் மற்றும் சில தகுதிகள் இருக்கலாம், அதை வைத்துக்கொண்டு கட்சிக்கு ஏதேனும் நன்மை தேடலாம் என்று நீங்கள் விரும்புவதிலும் தவறில்லை, ஆனால் நான் உங்கள் கட்சியில் ஒட்டி நிற்பேன் என்று மட்டும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் என்ன சொல்கிறேன்னு புரியல. நான் ஒட்டாமல் நின்று தராதரம் பார்க்கணும்னு ஆசைப்படுவதை நீங்கள் வெட்டிவிடக்கூடாது. நான் உங்களுக்காக உங்கள் கட்சிக்காக பேசலாம் என்றே நினைக்கிறேன். தார்மீகம் என்று சில கொள்கைகளில் நீங்கள் சாய்வதாலும், நான் பிறந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பான்மை பெற்றிருப்பதாலும், அந்த கட்சியில் சிலரேனும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று நான் நினைப்பதால் நிச்சயமாக என் ஒத்துழைப்பை தருகிறேன். ஆனால் அதற்காக என்னை விலைக்கு வாங்குவதாக மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஞானம் அவளுடைய பேச்சை கேட்டு வியப்படைகிறாள். ஏனம்மா இப்படியெல்லாம் தப்பாக நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி யாரும் யாரையும் விலைக்கு வாங்க முடியாது. உங்கள் ஒத்துழைப்பை கொடுப்பதாக சொல்கிறேளே, அதுவே சந்தோஷம். அப்போ நாளைக்கு கார் கொண்டு வரட்டுமா? நீங்கள் மாம்பாக்கம் போகலாம், அப்படியே ஒரு ப்ரோக்ராம் போட்டுக்கலாம். நான் இப்போவே கூட்டின்னு போகலாம்னு வந்தேன். இல்லை அத்திமேர், நாளை கழித்து மறுநாள் காலமே பஸ் ஏறி மாம்பாக்கத்துக்கு சாப்பிடவே வந்து விடுகிறேன். கார் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் அங்கே வந்து விடுங்கள் ஸ்ரீனிவாசன், முடியுமா? நான் காலமே இங்கேயே வண்டி எடுத்துன்னு வந்து விடுறேன், எனக்கென்ன சிரமம்? ஒன்றும் இல்லை. வண்டியெல்லாம் வேண்டான்னா கேட்க மாட்டீங்க போல் இருக்கே என்று முணுமுணுக்கிறாள் மைத்ரேயி. அவர்கள் விடைபெற்று கொண்டு செல்கின்றனர். தெருவில் போகும் மனிதர்களை வேடிக்கை பார்த்து கொண்டு கால்வாய் பாலத்தின் மீது உட்காரும் சமாச்சாரம் வேல்சாமி நாயக்கருக்கு பிடிக்காததொன்று. என்றாலும் அன்று மனமில்லாமல் வயிற்றுச்சலுடன் உட்கார்ந்து எதிரே மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். எங்கு பார்த்தாலும் கட்சி தோரணங்கள், ஆங்காங்கே நட்சத்திர இணைப்புகள். ஒலிபெருக்கி மைத்ரேயின் குரலை நாலாபுறங்களிலும் பரப்பிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் யோசனை செய்து பாருங்கள், 17 ஆண்டு ஆட்சியில் சுய தேவை திட்டம் நிறைவேறியதா? இல்லை. கோடி கோடியாக செலவு செய்து திட்டங்கள் தீட்டி செயலாற்றினார்கள். முக்கியமாக அடிப்படை தேவை உணவு, அது கிடைத்திருக்கிறதா என்று? இல்லை. அந்த குரல் ஒவ்வொன்றாய் அடுக்கும்போது வேல்சாமியின் அடி நெஞ்சிலிருந்து கிளர்ந்து வரும் ஆத்திரம் விறுவிறுவிறு என்று நடந்து சென்று அந்த ஒலிபெருக்கியை பிடுங்கி எறிந்துவிட தூண்டுகிறது. மேல் துண்டை உதறி போட்டுக்கொண்டு விடுவிடென்று சாலையில் நடக்கிறார். பெரிய பெரிய சுவரொட்டிகளில் செல்வி மைத்ரேயி பேசுவார் என்ற பெயர் விளங்குகிறது. பார்த்தாலும் கேட்டாலும் குலப்பெண்ணாக தோன்றுகிறது. சின்ன ஜிர்சு அதன் முகத்தை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு, சை, ஏன் இப்படி எல்லாரும் புத்தி கெட்டு போனார்கள்? சாலை கிழக்கும் மேற்குமாக நெடுஞ்சாலையாக விரித்து விரித்து ஊர்ப்புடவைகளையெல்லாம் போட்டாலும் கண்ணு கட்டிய தொலைவுக்கு கால்வாசி தீராத சாலையாக ராஜபாட்டையாக ஓடுகிறது. இந்த கூத்து பயலுக தெக்கு தெய்து தெய்துன்னு கத்துறானங்களே, தேஞ்சா கிடக்குது. இம்மாம்பெரிய ரோட்டில் கம்பத்துக்கு கம்பம் வாழைத்தண்டு விளக்கு போட்டு வச்சது யாரு? இந்த ரோட்டு அழகு 15 வருஷம் முன்னே இருந்ததா? இங்கிலீஷ்காரனா இதெல்லாம் போட்டு வச்சான்? சாலை ஊரோரத்தை தாண்டி இருபுறமும் திறந்த வெளிகளை காட்டி கொண்டு செல்கின்றது. கீற்று கொட்டகை சினிமாவுக்கு வண்ண வண்ணங்களாய் திரண்டு வருகிறது. கும்பல் கொட்டகை முன்பு ஒலிபெருக்கி கரகரப்புடன் கூட்டிய ஒலியுடன் சினிமா பாட்டு ஒன்றை முழக்குகிறது. லேலங்கடி லேலங்கடி லேலோ, வாங்க மச்சான் வாங்க. சாலையிலே மச்சான்களும் மாமான்மாரும் மாமியரும் தம்பி தங்கச்சியரும் சாரி சாரியாக வந்து கொண்டிருக்கின்றனர். கொட்டகை

0: பின்னே ஏரிக்கரை மேட்டுக்கு அப்பால் முட்டுமுட்டான குடிசைகளிலிருந்து, குடிசைகளுக்கு அப்பால் விரிந்து கிடக்கும் வயல் வரப்புகளிலிருந்தும், சாலையின் கிழக்கே குவிந்து நெருங்கும் குடியிருப்புகளிலிருந்தும் அந்த கீற்றுக்கொட்டை முகப்புக்கு வந்து காத்திருக்கின்றனர். வரிவரியாய் கட்சி பனியன்கள், பளபளப்பு சட்டைகள், தேங்காய்ப்பூ துவாலைகள், போலி பட்டுச்சேலைகள், கனகாம்பர கொண்டைகள், அழும் குழந்தைகளுக்கு பால் புட்டி பைகள் என்றெல்லாம் திருநாள் பவனி அல்லவா போகிறது. நேரமாயிடுச்சு, ஓடு ஓடு, 10 டிக்கெட் வாங்கி வை என்று ஒரு கட்டை வண்டி கூட்டம் ஒரு தேங்காய்ப்பூத்துவால இளைஞனை விரட்டுகிறது. கொட்டகையின் முன்பு ஒரு பெட்ரமாக்ஸ் விளக்கொலியை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒரு கும்பல். அங்கே என்ன, சுண்டல் வடை வியாபாரமா? அரும்பு மீசை பருவங்கள் அப்படி குழுமியிருக்க இளவெட்டு பெண் பாயசம் இருக்கிறாளா? இல்லை, மேகநாட்டு இளவரசி பாட்டு புத்தக வியாபாரம்தான். குடிசைக்குள் எங்கேனும் திருட்டுக்கள் இருக்கலாம். கூடைக்குள் வைத்து எந்த பெண்ணேனும் திருட்டு வியாபாரம் செய்பவளாக இருக்கலாம். ஆனால் இத்தனை திருநாள் கொள்ளை கள்ளை எடுக்கும் முன்பு இருந்ததா? அப்போது பூவேது, பொட்டேது, உல்லாச ஓட்டமேது, கையிலே காசு இருந்தா? பையிலே அழும் குழந்தைக்கு சீனி மிட்டாயும் பால் புட்டியும் வைத்து கொண்டு சினிமாவுக்கு வந்தார்கள். அடித்து பிடித்து கொண்டு கூட்டம் உள்ளே அடைபடுகிறது. ஆனால் இன்னும் மக்கள் சாரி சாரியாக வருவது குறைவில்லை. அடுத்து ஆட்டத்துக்கு காத்து நிற்கின்றனர். தேநீர் கடை நாயருக்கு வியாபாரம் சுறுசுறுப்பாக நடக்கிறது. அப்போது டிக்கெட் கொடுக்கும் குடிசையிலிருந்து தங்கவேலு வருகிறான். சில்கு சட்டை என்ன, கை கடிகாரம் என்ன, டால் வீசும் மோதிரம் என்ன, கருவேப்பிலை குச்சி போலிருந்த பயல் எப்படி ஆகிவிட்டான்? அட, வேல்சாமி மாமாவா? ஏன் இங்கே நிற்கிறீங்க? எப்போ வந்தாப்பில மாமா? முந்தானாதான் நாயகியை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். டே அப்பாடி, இந்த ஊர் எப்படி ஆயிட்டது? சினிமா கொட்டாயில் துட்டு சேர்ந்து போல் இருக்குது. பரவாயில்ல, படம் பார்க்குறீங்களா மாமா? நல்லா இருக்குமா? கூட்டம் பார்த்தீங்கல்ல, மொத்த ஜனமும் அவன் படம் பேச்சு பாட்டுன்னா மயங்கி போகுது. போய் பாருங்க. தங்கவேலு அவரை உள்ளே அழைத்து செல்கிறான். ஒரு பையன் டிக்கெட் அறையிலிருந்து மடக்கு நாற்காலியை கொண்டு வந்து உள்ளே போடுகிறான். வேல்சாமிக்கு பெருமையாக இருக்கிறது. மரியாதை தெரிந்த பையன் என்று நினைத்து கொள்கிறார். திரையிலே மிக பழைய செய்தி படத்தை காட்டுகிறார்கள். நேருவும் அவர் மகளும் இந்தோனேஷியாவுக்கு விஜயம் செய்த படம். அந்த வடிவை பார்க்கும்போது அந்த எளிய கிராமத்து மனிதர் மெய்மறந்து போகிறார். என்ன கம்பீரம், என்ன கனிவு!
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
3: இருக்கு. சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
2: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நளினி. புதுடெல்லியில் இந்தியா இந்தோனேஷியா கூட்டு ஆணையக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அங்கீகரிப்பது அவசியம் என்று கூறினார். மேலும் அரசியல், பாதுகாப்பு, கடல்சார் விவகாரங்கள், வர்த்தகம் மற்றும் முதலீடு, சுகாதாரம், மருந்துகள், உணவு பாதுகாப்பு, சுற்றுலா, கல்வி மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு இருதரப்பு ஒத்துழைப்பு அம்சங்கள் குறித்து விரிவான ஆலோசனைகளை மேற்கொள்ள ஆவலாக உள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். சர்வதேச அளவில் எல்பிஜி விலை உயர்ந்துள்ள

போதிலும் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாவின் மூலம் வீட்டு உபயோக சிலிண்டர் மிக குறைந்த விலையில் கிடைப்பதாக பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக புகையிலை ஒழிப்பு தினம் மற்றும் உலக சுற்றுச்சூழல் தினம் ஆகியவற்றை முன்னிட்டு புதுச்சேரி சுகாதாரத்துறை, தேசிய சுகாதார இயக்கம், தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம் சார்பில் இன்று புதுச்சேரி கடற்கரையில் தூய்மை பணி நடைபெற்றது. மாநில புகையிலை கட்டுப்பாட்டு அதிகாரி டாக்டர் வெங்கடேஷ் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களிடையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இந்நிகழ்ச்சியின் நோக்கமாகும். NSS மாணவர்கள், நகராட்சி தூய்மை பணியாளர்கள் மற்றும் தன் ஆர்வலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு தூய்மை பணிகளை மேற்கொண்டனர். ஹைதராபாத்தில் உள்ள கச்சிபவுளி மைதானத்தில் உலக மிதிவண்டி பேரணியை முன்னிட்டு சண்டேஸ் ஆன் சைக்கிள் நிகழ்ச்சியை தெலுங்கானா ஆளுநர் திரு சிவபிரதாப் சுக்லா இன்று கொடியசைத்து தொடக்கி வைத்தார். ஆந்திர பிரதேச ஆளுநர் நீதிபதி எஸ் அப்துல் நசீர் ஆகாஷ்வாணியின் வரலாற்று சிறப்புமிக்க 90 ஆண்டுகால பயணம் நிறைவடைந்ததை ஒட்டி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்திய பொது ஒலிபரப்பு வரலாற்றில் இது ஒரு மைல்கல் என்று குறிப்பிட்ட ஆளுநர், கடந்த காலங்களில் சமூகத்திற்கு ஆகாஷவாணி ஆற்றியுள்ள மதிப்புமிக்க பங்களிப்புகளை பாராட்டினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:03 ஏழு நொடிகள். இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே மகளிர், உங்கள் சாய்ஸ் மகளிர்க்காக அவங்களுடைய விருப்ப பாடலை ப்ளே பண்ணாராம். ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாடல், எந்த படம், என்ன பாடல் அப்படின்றத சொன்னீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு உங்களுக்கு பிடித்த பாடல் அப்படியே ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்களும் கீடு ஜோலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் ப்ளே பண்ணணும் அப்படின்னா நீங்களும் கால் பண்ணணும். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275 2330. இது மகளிருக்கான ஒரு ஸ்பெஷல் ஷோ.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். தலைமுறையா
1: கேட்டுக்கொண்டிருப்பது ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ் 9:17 நொடிகள் மகளிர் உங்கள் சாய்ஸ் அப்படின்னு போட்டி போட்டு அப்படியே கால் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மகளிர்லாம். நம்ம நிகழ்ச்சியில வந்திருக்கும் முதல் மகளிர் யார், அவங்களுடைய விருப்ப பாடல் என்ன அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் தோழி, எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க, யார் இங்க இருந்து? ஓகே, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: பாபாரம்பு படத்துல இருந்து நதியோரும் கரையோரும் வந்த பாட்டு.
1: ஸ்பெஷலா ஏன் இந்த சாங் கேக்குறீங்க?
2: அது என்னவோ கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும்னாக்கா அந்த பாட்டு கேட்ட ரொம்ப ரொம்ப இருக்கும். சோகமா இருந்தோம் ஆனா நல்லா அருமையான வரிகள்.
1: ஓகே ஓகே, ரிலாக்ஸ் பண்ண போறீங்க அப்ப பாட்டு கேட்டு.
2: ஆமா கண்டிப்பா.
1: ஓகே, பாடல் வந்துட்டு இருக்கு. நன்றி.
2: தேங்க்யூமா.
1: நிகழ்ச்சியில நீங்க ஒரு மகளிரா இருந்தா உங்களுக்கு இது மாதிரி பிடித்த பாடல் அப்படின்னு ஒரு சில பாடல்கள் இருக்கு இல்லையா, அதை இந்த மூலமா கேட்கலாம். அதுக்கு நீங்க டயல் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றொரு எண் 2275230.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: மூன்று மணிக்கு
2: உங்ககிட்ட விட்டிக்கதை சொல்லப்படுறேன்.

0: நான் கிருஷிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
1: ரெயின்போ கிட்ஸ் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்.
2: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணீர்ல போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
3: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

நேரம் 1:16 29 நொடிகள். இந்த நிகழ்ச்சி மகளிர் உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதியில மகளிர் உங்கள் சாய்ஸ் தான் போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில நீங்க ஒரு மகளிரா இருந்தா உங்களுக்கு பிடித்த பாடல் அப்படின்னு ஒரு சில பாடல்கள் இருக்கு இல்லையா, அதை கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2271760 மற்றும் 2275230. இது ஒரு மகளிருக்கான ஸ்பெஷல் ஷோ அப்படின்னு கூட சொல்லலாம். சீக்கிரமா கால் பண்ணுங்க, உங்களுக்கு பிடித்த பாடலை கேளுங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: ஷோ ஹாய் ஸ்நேகிதியே, மகளிர் உங்க சாய்ஸ். நேரம் 1:22:36 நொடிகள். வணக்கம்.
2: வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா? தேவி மேம்,
1: சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேம்.
1: ஓகே, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி நீங்க யாரு, எங்க இருந்து அப்படின்னு சொல்லிடுங்க.
2: கடலூர்ல இருந்து வில்லா பேசுறேன்
1: மேம். ஓகே, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு புது மனிதர்ல இருந்து அங்கம் ஒரு தங்கம் அந்த பாட்டு மேம். எல்லாருக்காகவும், அனைத்து மகளிருக்காகவும்
1: கேக்குறேன். பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி,
2: தேங்க்யூ மேம்.
1: நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2271760 மற்றும் 2275220. இது மகளிருக்கான ஸ்பெஷல் ஷோ, மகளிர் உங்கள் சாய்ஸ்.

உண்மைய சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணும்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரம் 1:28 நிகழ்ச்சியில நேர்கள்லாம் அப்படியே போட்டி போட்டுட்டு அவங்களுடைய விருப்ப பாடலை கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்களுடைய விருப்ப பாடல் என்ன அப்படின்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்மா, நலமா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் நன்றி. நான் பிள்ளையார் கோட்டை வந்து ஜோதி மீனா தான் பேசணும்ப்பா.
1: சொல்லுங்க மேம்.
2: எனக்கு வந்துட்டு அடிமை பெண் படத்துல இருந்து 1000 நிலவேவா 1000 நிலவேவா அந்த பாடல் என்னதான்.
1: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ.
2: நன்றி கண்ணு, நன்றிடா.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: சூப்பர்ப்பா, பயங்கரமா
4: நடிக்கிறாங்க.
5: என்ன சொல்ற பெருமாள் சத்தியமா அந்த ஆஞ்சி கொலையும்
6: என்ன தப்பு பண்ணல?
5: பண்ணதே நான் தான்.
6: வெளியே போக விடுறா.

0: அதிருதுல.
1: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
2: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
5: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களுக்கு

0: நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805. கோல்டன் டெபாசிட் சிவவள்ளி
1: விலாஸ் ஜுவல்லர்ஸ். கோல்டன் டெபாசிட். நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
2: தலைமுறையா ஸ்டேட் யூன் ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேரம் 1:37:18. வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
3: செஞ்சிலிருந்து பேசுறேன்.
2: செஞ்சிலிருந்து
3: கலைவாணி பேசுறேன்.
2: கலைவாணி மேம், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: புத்தம்புது பூவே, அந்த படத்துல இருந்து செவ்வந்தி பூவுக்கும் தென்பாண்டி காற்றுக்கும் என் பாட்டுனா சந்தோஷம். அந்த சாங் மேம்
2: கண்டிப்பா சந்தோஷம் தான் உங்க பாட்டுனா இல்லையா? பாடல் வந்துட்டே இருக்கு, கேக்கலாம்.
3: தேங்க்யூ மேம்.
2: நிகழ்ச்சி நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230. இது நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் சீகோலி செய்தார் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: பாட்டு பாடவா?
3: வேணாம் வேணாம்.
2: பாட்டு கேட்கவா?
4: இது ஓகே. மனம்
2: விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
3: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
4: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
3: மனம் விரும்புதே.
5: ஹாய் ஸ்நேகிதியே, மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 1:43, 10 நொடிகள். இந்த நிகழ்ச்சி மூலமா மகளிரா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டயல் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230.

0: ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
1: சொல்லு, நீதான் தைரியமா சொல்லு.
0: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க.
2: தொட்டா
0: தூக்கிடுவாங்க.
2: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
0: சொல்லவே சொல்லாதீங்க.
2: சொன்னா
0: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
2: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
0: FM ரெயின்போ புதுவை 102.8.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
3: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
5: என்ன
6: பாடல் வேணும் உங்களுக்கு?
5: நிகழ்ச்சியில்
6: எண்கள் 2271760 மற்றும் 2275233.

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: நம்ம நிகழ்ச்சியில கடைசி நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: சொல்லுங்க, உங்க பேரு யார், எங்க இருந்து?
4: திருநாமல இருந்து மும்தாஜ் பேசுறேன்
3: மேடம். ஓகே, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: சத்யா படத்திலிருந்து பாடல் வேணும் மேடம். வலியோசை சாங் பாடல் வேணும் மேடம்.
3: ஓகே, உங்களுடைய விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி.
4: தேங்க்யூ மேடம்.
3: வரும் இந்த பாடலுடன் மகளிர் உங்கள் சாய்ஸ் ஹாய் ஸ்நேகிதி புரோகிராம் நிறைவடைகின்றது.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

சுல்லுன்னு வெயில் அடிக்கிற மதிய வேளையில நேயர்கள் அனைவருக்கும் ஜில்லுன்னு ஒரு வணக்கம் சொல்லிக்கிட்டு எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அன்பு தோழன் தமிழ். ஞாயிற்றுக்கிழமை மதியான வேலை எல்லாரும் குடும்பமா ஒன்னா உக்காந்துகிட்டு வயிற்றுக்கு இதம் தரக்கூடிய சூப்பரான விருந்து ஒன்ற இந்த வேலையில செவிக்கு இதமான பாடல்களை விருந்தா கொடுக்க போறேன் இந்த நிகழ்ச்சியில. அந்த வகையில நம்ம நிகழ்ச்சியின் தொடக்கமா பாடல் வருது எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர்கள் பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலா.

இருக்கீங்க காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில. அந்த வரிசையில அடுத்த பாடல் என் தம்பி திரைப்படத்தில இருந்து பாடலை பாடியிருப்பவர் டி எம் சவுந்தரராஜன். நேரம் 2:22.

நேயர்களே, இன்று மாலை 4 மணிக்கு நமது முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் விடியலை தேடி நாடகம், எழுதியவர் என் தங்கராஜ், அமைப்பு மயிலாடுதுறைத்தா செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் வருது, பணக்கார குடும்பம் படத்திலிருந்து பாடலை பாடியிருக்காங்க பி. சுசீலா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: நேரம் 2:30 கேட்டு ரசிச்சிருக்கீங்க காலத்தை வென்ற கானங்கள். அடுத்த பாடல் வருது கலாட்டா கல்யாணம் திரைப்படத்திலிருந்து.

மயிரகால் வருடக்கூடிய பாடல்களை கேட்டு ரசிச்சுட்ருக்கீங்க நம்ம எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்களில். அடுத்த பாடல் வருது கணவன் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருக்காங்க டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். கண்ணனின் காதலன் திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியிருக்காங்க டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா.

0: நேயர்களே, இன்று மாலை 5:30 நம்ம முதன்மை அலைவரிசையில சிறுவர் பூங்கா நிகழ்ச்சி இருக்கு. இந்த நிகழ்ச்சியில என்ன விஷயம் அப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா ஜெயங்கொண்டாம் கிராமம்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ சாய்ராம் பப்ளிக் ஸ்கூல் மாணவர்கள் வழங்குற பல்சுவை நிகழ்ச்சி தான் இடம்பெறப்போது. ஸோ இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. நம்ம முதன்மை அலைவரிசையில இன்னைக்கு சாயந்தரம் 5:30 சிறுவர் பூங்கா.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: காலத்தை வென்ற கானங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போல. அடுத்த பாடல் வருது நான் திரைப்படத்துல இருந்து. பாடலை பாடியிருப்பவர் டி எம் சவுந்தரராஜன். நேரம் 2:43.
3: அடப்பாதங்களே, நீங்க கல்லுப்பட்டு முள்ளுப்பட்டு மண்ணுப்பட்டு நோகாமல் என்ன

வந்தது வந்தோம் கண்டது கண்டோம் தந்தால் என்னடியோ அப்படி இப்படி கைப்பிடியாக நின்னால் என்னடியோ தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாது எண்ணாது எண்ணாது போடு.

மந்தியில ஒரு மந்திர பாட்டு சொல்வேன் பாரடியோ, இன்னொரு பாட்டு சொல்லுங்க சாமி என்பாய் நீ அடியோ. தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாத எண்ணாத எண்ணாத போடு ராஜா, கண்ணு போகாதடி நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதடி, லேசா தொட்டா போடாதடி இன்னும் நெருங்காமல் தீராதடி. கும்மா கும் தலக்கடி கும் தலக்கடி கும் தலக்கடி கும்மா ஐ கும் தலக்கடி கும் தலக்கடி கும்.

ஆடுகின்றாய் ஆடுகின்ற

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: காலத்தை வென்ற காணங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் வருது. டீச்சர் அம்மா திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியிருப்பவர் பி. சுசீலா.

0: கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே பிஎம் சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: காலத்தை வென்ற கானங்களோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்த பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு ரசிக்கும்படியா இருக்கும்னு நினைக்கிறேன். வரும் பாடலுடன் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:30.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
1: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு குதூகலமான வணக்கத்துடன் குழந்தைகள் பங்கு பெறும்

ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கிறது நான் உங்க அன்பு தோழன் தமிழ். எதிரியை கூட எளிதில் வீழ்த்துகிறது குழந்தையின் சிரிப்பு அப்படிங்கிற இந்த அழகான டாக்லைனோட நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், இருந்தாலும் ஏன் கடமை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நம்ம வீட்டு குட்டி சுட்டி செல்லங்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல தளம் அப்படிங்கிறது தான் இந்த ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு குழந்தைங்க நல்லா கதை சொல்லுவாங்கப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா போன் பண்ணி எஃப்எம் ரெயின்போல அவங்களோட கதை திறமையை வெளிப்படுத்தலாம். இல்ல எங்க வீட்டு குழந்தை பாட்டு பாடுச்சுன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாங்க அப்படின்னு சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போல நம்ம நிகழ்ச்சிக்கு வரும் முதல் அழைப்பாளர் யாருங்கிறது பேசுறாங்க. அந்த குட்டி சுட்டி செல்லம் என்ன சொல்ல போறாங்கன்றத உங்களை மாதிரியே கேட்கறதுக்கு ஆவலோட நான் காத்துட்டு இருக்கேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்கிறது பேசுறீங்க?
1: சாய் பிரக்யா.
0: சாய் பிரக்யா.
1: பாண்டிச்சேரி.
0: பாண்டிச்சேரியில இருந்து?
1: ரெட்டியார்பாளையம்.
0: பாண்டிச்சேரி ரெட்டியார்பாளையம். ஓகே. பாண்டிச்சேரியா ரெட்டியார்பாளையமா?
1: ஆமா.
0: சரி, ஆமா. ஓகே, என்ன சொல்ல போறீங்க எஃப்எம் ரெயின்போல?
1: அப்பையா செலிஜிய கொண்டோம் ஹார்டி சுடி கொண்டோம் 109 ஹார்டி சுடி.
0: ஓகே, சொல்லுங்க.
1: அரன் செய்ய விரும்பு ஆறு வடு சீரம் ஏழு வடு தரவே ஈல் வடு விளக்கே உடை எது விளம்பே ஊக்கப்படு கைவிட என் எழுச்சிகளே ஏழு பெரு நிகழ்ச்சி ஐயமிட்டு ஒப்புரவு ஒழுகு ஓடுவடு ஒளியே அபயம் பேசி அக்கம் சுருக்கே கன்று ஒன்று சொல்ல போல் வளை சனி நீர் ஆறு நயன் படல் உடேன் தந்தை நன்றி வரவே பருவத்தை பயிற்சி மன்று பறித்து உன்னை இயல்பாளர செய்ய அறவமாட்டேன் இளவம் பதில் துயில் வஞ்சகம் பேசே அழகாளர செய்ய இளமேல்கள் அரணை பரவே அனந்தன் ஆறு கடிபடு மர காப்பது விதடம் கிழமை படவார் குணமது கைவினை கூடி பிரியேன் கெடுப்பது ஒளி கேள்வி முயல் கைவினை களவேன்
0: என்னாச்சு
1: விரும்பேல் கோடாட்டு ஒளி கவ்வை அகற்று சக்கர நெறிந்து சாண்டோ இனத்துது சித்திரம் பேசே சீர்மை மரபில் சுழிக்க சொல்ல சூடு விரும்பி செய்வன திருத்த செய்தான் பறிந்து சேரு சையல பிரியல் சொற்சோர்வு படை சோம்பி பிரியல் நற்கோ நின செறி தானம் அடுவி விரும்பை திருமாவுக்கு அடிமை செய் தீவினை அகற்று குடும்பத்துக்கு இடம் கொடையில் தூக்கவினை செய்
0: சரி. என்னாச்சு மறந்துருச்சா? அச்சோ மறந்துட்டீங்களா? அப்படியா சொல்லுவீங்களா? சரி, மூச்சு வாங்குது, மூச்சு வாங்குது, மெதுவா
1: வல்லமை பேசே வாடும் குறை

0: என்ன படிக்கிறீங்க? நினைக்கிறேன் இதே போல மற்ற விஷயங்களும் பங்கு பெறணும், வேற ஏதாவது போட்டிகளிலும் பங்கு பெறணும், பரிசு பெறணும், சரிங்களா? எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுகள் கண்ணா. நன்றி நன்றி நன்றி. அப்பப்பப்பா, அந்த குழந்தை கடகடன்னு சொன்னது பாத்தீங்கன்னா நமக்கே மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு. அந்த ஆத்திச்சூடிய கடகட கடகடன்னு சொல்லுது அந்த பிள்ளை. சொல்லும் போது பாத்தீங்கன்னா மூச்சு வாங்கினாலும் அந்த ஆர்வம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்தது கடகடன்னு சொல்லும் போது. ஸோ நம்ம வீட்லயும் இது போல குழந்தைகளுக்கு நிறைய ஆர்வத்தினால நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அதை எஃப்எம் ரெயின்போல தெரிவி நீங்க கால் பண்ண வேண்டிய எண் 2271760 மற்றொரு எண் 2275230.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: सभी को शहनाज अख्तरी का नमस्कार. आइए छाया गीत में प्यार से प्यार करें.
3: मुझे इसकी परवाह नहीं.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போல நம்ம நிகழ்ச்சியில நம்ம வீட்டு செல்லங்கள் பேசுறதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய எண் 2271760 மற்றொரு எண் 2275230.
3: தொழில்நுட்ப புரட்சியில்

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா,
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதான் சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
5: என்ன சொல்ற அந்த ஆஞ்சி கொலையும் பண்ணதே நான் தான்.
6: வெளியில போக
5: தம்பிய, வெளியே போக விடுற.
0: அதிரதுல
7: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
8: Let's go. Let's go. Let's go.

0: ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த குட்டி சுட்டி நேயர் யாருன்னு பேசிடலாமா? வணக்கம், தியா பேசுறீங்களா? எங்க இருந்து பேசுறீங்க தியா? ஓகே, எந்த ஊரு?
1: பாண்டிச்சேரி.
0: ஓகே பாண்டிச்சேரி. என்ன படிக்கிறீங்க தியா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்ல? சூப்பரா இருக்கா ஸ்கூல் போறதுக்கு? ஜாலிதான். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா ஸ்கூல்ல?
1: வந்துட்டாங்க. நான் புது ஃப்ரெண்ட்ஸ்.
0: புது ஃப்ரெண்ட்ஸா?
1: ஆமா.
0: அப்ப எல்கேஜி ல யுகேஜி ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் வரலையா இன்னைக்கு ஸ்கூலுக்கு? அச்சோ, சரி ஓகே. நீங்க எஃப்எம் ரெயின்போல என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. அவ்வளவுதானா? நீங்க சொல்றது நல்லா இருக்கே, இன்னும் நிறைய சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தனே. சரி,
1: It's so blue, Mars and Jupiter.

0: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் தியா, சூப்பரா சொன்னீங்க. ஓகேவா, சூப்பரா ஸ்கூலுக்கு போகணும், சூப்பரா படிக்கணும்.
1: தேங்க்யூ.
0: தேங்க்யூ.

0: ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த குட்டி சுட்டி நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம், ரஃபேல். எந்த ஊரு ரஃபேல்? பேர் மட்டும் சொல்றீங்க. பாண்டிச்சேரி. சொல்றதே கியூட்டா இருக்கு. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? எந்த ஸ்டாண்டர்ட்? ஓகே, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? யூகேஜி. ஸ்கூல் திறந்த உடனே என்ன ஸ்டாண்டர்ட்ங்கறத மறந்துட்டீங்களா? ஓகே ஓகே, என்ன சொல்ல போறீங்க? எஃப்எம் ரைன் போல. சரி சரி சரி, ஆமா நான் சரி, நீங்க சொல்றதுதான் சரி. என்ன சொல்ல போறீங்க? போயமா பாட்டா என்ன பண்ண போறீங்க? எஃப்எம் ரைன் போல. சரி பாடுங்க.
1: மஞ்சள் படுக்கு

முட்டைக்கலக்கி அவ்வளவுதான், அந்த பாட்டுலயும் அவ்வளவுதான் வருதா? சூப்பர் கண்ணா, சூப்பர். உங்க மழலை குரல் அந்த பாட்டு கேட்கும் போது நிஜமாவே சொல்றேன், ரொம்ப இன்பமாவே இருக்கு. இதே போல ஸ்கூல் புத்தகத்துல வர பாடலையும் கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணணும், சரியா? தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் காலிங், பாய். இப்போ வந்து குழந்தை பார்த்தீங்கன்னா சூப்பராக பாடிட்டு இருந்தாங்க. அந்த பாடலை கேட்கும் போதே ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, நமக்கு அந்த குதூகலமும் கொஞ்சம் ஒட்டிக்குது. இது போல் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், 2271760 மற்றும் 2277523.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி.

0: தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கயிறு ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேரம் 3:38 நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி FM ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ். நிறைய குழந்தைகள் கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க, அந்த வகையில அடுத்த குழந்தை யார் எங்கிறது பேசுறாங்க, அவங்க FM ரெயின்போல என்ன வெளிப்படுத்த போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சொல்றது யாரு?
2: My name is Bhuvanesan.
1: Bhuvanesan.
3: ஆமா.
1: என்ன படிக்கிறீங்க?
2: KG2.
1: Okay, FM Rainbow என்ன சொல்ல போறீங்க?
2: திருக்குறள். திருக்குறள்.

0: நேரம் 3:38 நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ். நிறைய குழந்தைகள் கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க, அந்த வகையில அடுத்த குழந்தை யாருங்கிறது பேசுறாங்க, அவங்க எஃப்எம் ரெயின்போல என்ன வெளிப்படுத்த போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது யாரு?
1: My name is Bhuvanesan.
0: Bhuvanesan. என்ன படிக்கிறீங்க?
1: KG2.
0: ஓகே, எஃப்எம் ரெயின்போல என்ன சொல்ல போறீங்க?
1: திருக்குறள்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதலே உலகு, பத்திரநாள் ஆதி
2: பகவன்
1: பயணன் கோல் வாழறிவன் நத்தால் தோலார் எனி மலை மிசை எகினான் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இனநடி சேர்ந்தார்க்கு தாண்டும் இரும்பை இல இருள் சேர் இருவினையும் சேராயிறைவன் பொருள் சேர் புடுக்குண்ட மாட்டு.
0: அவ்வளவுதானா?
1: ஒன்று யாவர்க்கும் தலை ஒன்று. சொல்றேன். ஒன்று யாவர்க்கும் தலை ஒன்று, இரண்டு முகத்தின் கண் இரண்டு, மூன்று முக்களின் கால் மூன்று, நான்கு நாக்களின் கால் நான்கு, ஐந்து ஒரு கை விரல் ஐந்து, ஆறு நீயின் கால் ஆறு, ஏழு வானவின் நிறம் ஏழு, எட்டு சிலந்தின் கால் எட்டு,
0: சூப்பர் கண்ணா, உங்க மழலை குரல் இந்த பாட்டெல்லாம் கேட்கும் போது ரொம்பவே இனிமையா இருக்கு. இதே போல மத்த பாடல்களையும் பிராக்டிஸ் பண்ணுங்க.
1: தேங்க்யூ.
0: தேங்க்யூ டா கண்ணா கால் பண்ணதுக்கு. நன்றி.
1: தேங்க்யூ
0: மாமா. சந்தோஷம். பை பாய். குழந்தைகள்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருக்கிற அந்த உற்சாகமும் குதூகலமும் நம்மகிட்டையும் அப்படியே சேர்ந்து ஒட்டிக்குது. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருதுன்னு சொல்லலாம். ஸோ இது போல குழந்தைகள் பேசுறதுக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டிய 2271760 மற்றொரு 2275330.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேயர்களே, இன்றிரவு 7:30 நமது முதன்மை அலைவரிசையில் உழவர் உலகம். இதில் ஆடு வளர்ப்பு குறித்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வி நல்லாம் எஸ் சங்கர் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

0: நாலு மணி 44 நொடிகள்ல எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில் நாடுங்கள் ஆர்ஜே பவானி மற்றும்
1: ஆர்ஜே தமிழ்.
0: எஸ் நம்ம தமிழோடு விளையாடுங்கிற மாதிரி நம்ம தமிழோடு சேர்ந்து இன்னைக்கு ஷோ பண்ண போறோம். சோ இந்த ஷோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கறது எனக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. சோ அந்த வகையில நம்ம கவலை எல்லாம் வந்து நிறைய வந்து இந்த 1 week வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஸ்டுடியோக்கு கால் பண்றது மூலமா என்ன சொல்றீங்க தமிழ்?
1: கண்டிப்பாங்க, நீங்க இன்னைக்கு என்ன கட் போட போறீங்களோ எனக்கு தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே பி ப்ரிப்பேர் அப்படிங்கிற மாதிரி பின்ல எல்லாருமே ப்ரிப்பேர்டா இருப்பாங்க. போட்ட உடனே பாத்தீங்கன்னா டக்கு டக்கு டக்கு நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா டயலாக் சொல்ல போறாங்க பாருங்க.
0: போட்ட உடனே சொல்லுவாங்க அப்படின்னா டயலாக் போட்டுடலாமா? ஃபர்ஸ்ட்
1: கண்டிப்பா
2: வெளியில கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள இருக்க உனக்கு வெக்கமா இல்ல?
3: பூட்டின கதவை உடைச்சிட்டு உள்ள வர்றியே, அது உனக்கு காவாலித்தனமா தெரியல? ஆமா, என்ன விஷயம்?
2: பணத்தை எப்ப தருவ? பணத்தை எப்படா தருவ?
3: பணம் வரும்போது தருவோம்.
2: எப்ப வரும்?
3: தரும்போது வரும்.
2: இவன் சரிபட மாட்டாங்க.
3: தாமதம்.
2: ஏன்?
3: போன வாரம் தான் நம்ம மயிலாடுதுறை மாரிமுத்து வந்து எடுத்துட்டு போனோம்.
2: அப்ப ரைட் கிட்ட எடுத்துக்கடா.
3: இது ரொம்ப தாமதம்.
2: இது எதுக்கு?
3: அதுக்கு முத வாரம் தான் சீர்காழி சின்ன முத்து வந்து சீஸ் பண்ணிட்டு போனான்.
2: அப்ப கிட்னியே இல்லையா?
3: கொஞ்சோண்டு சட்னி வேணா தர்றேன், நக்கிட்டு போறீங்க.

பூஜ்ஜியம் மற்றும் 2275 2303 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் கலக்கலாம். ஒரு மணி நேரமும் நீங்கள் உங்கள் நடிப்பு திறமையை வெளிக்காட்ட ஒரு அழகான பிளாட்ஃபார்ம் தான் நம்ம எஃப்எம் ரீம்ல புது 102.8 கட் கேமரா ரோலிங்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கட் கேமரா ரோலி நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே பவானி என்னோடு சேர்ந்து என்னுடைய உயிர் தோழர்
4: ஆர்ஜே தமிழ் உங்க கூட இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டயலாக் சும்மா அசத்திர மாதிரி போட்டிருக்கீங்க பவானி.
3: ஆமா ஆமா, சோ அந்த அசத்திர மாதிரி போட்ட டயலாக் வந்து இன்னொரு முறை பிளே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கலரோட பேசிட்டா நினைக்கிறேன். பிளே பண்ணிட்டு
4: வா. பண்ணிடுங்க கண்டிப்பா.
5: ஏண்டா வெளியில கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள இருக்க, உனக்கு வெக்கமா என்ன?
6: பூட்டின கதவை உடைச்சிட்டு உள்ள வர்றியே, அது உனக்கு காவாளித்தனமா தெரியல? ஆமா, என்ன விஷயம்?
5: பணத்தை எப்ப தருவ? பணத்தை எப்படா தருவ?
6: பணம் வரும்போது தருவோம்.
5: எப்ப வரும்?
6: தரும்போது வரும்.
5: இவன் சரிபட மாட்டான்.
6: தாமதம். போன வாரம் தான் நம்ம மயிலாடுதுறை மாரிமுத்து வந்து எடுத்துட்டு போனோம்.
5: அப்ப ரைட் கிட்னி எடுத்துக்கடா.
6: இது ரொம்ப தாமதம்.
5: இது எதுக்கு?
6: அதுக்கு முத வாரம் தான் சீர்காழி சின்ன முத்து வந்து சீஸ் பண்ணிட்டு போனோம்.
5: அப்ப கிட்னியே இல்லையா?
6: கொஞ்சோண்டு சட்னி வேணா தர்றேன், நக்கிட்டு போறீங்க.
3: எப்படி? சோ மக்களே, நீங்க டயலாக் கேட்டிருப்பீங்க. சோ கேட்டிருப்பீங்கன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே நம்மளுடைய கால வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, பேசிடலாம் கலரோடு. ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம்
3: வணக்கம். சோ வணக்கம் சொல்லக்கூடிய அன்பு தோழர் யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
7: அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன்.
3: ஐயப்பன் சார் எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கோம். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நல்லா இருக்கோம்.
4: மேடம் நீங்க வேணா பாருங்களேன், ஐயப்பன் சாருக்குலாம் நீங்க ரிகர்சல் எல்லாம் கொடுக்க வேண்டாம், டைரக்டா டயலாக் தான்.
3: டைரக்டா டேக் தான்.
4: ஆமா.
3: என்ன சார், டேக் போடலாமா?
7: ஓகே ஓகே
3: ஓகே. சோ உங்களுக்காக நானும் கிளாப் போர்டு எடுத்து தட்ட போறேன். கட் கேமரா ரோலிங்.
7: ஏண்டா வெளிய கதவை பூட்டிட்டு உள்ள இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? பூட்டின கதவை உடைச்சிக்கிட்டு உள்ள வரியே, உனக்கு அதை விட வெக்கமா இல்ல? பணம் எப்ப தருவேன்? பணம் வரும்போது தருவேன். பணம் எப்ப வரும்? தரும்போது வரும். ஏ, இவ சரிபட்டு வரமாட்டா, இவ லெப்ட் கிட்னி எடுத்துங்கடா. தாமதம். போன வாரம்தான் நம்ம மாரிமுத்து வந்து எடுத்துட்டு போனா. அப்ப இவ ரைட் கிட்னி எடுத்துருங்கடா. இது ரொம்ப தாமதம். அந்த வச்சே
4: சேவா, என்னங்க உங்க மேல கான்பிடண்டா? நான் உங்க கிட்ட சொல்லியிருந்தேன் பவானி கிட்ட.
7: அது இது ரொம்ப லென்தியா இருக்கு டைலாக்.
3: இது ரொம்ப பெரிய டைலாக்கா.

0: கொடுத்துட்டீங்க மேடம். இல்லைன்னா நான் எப்படி சொல்லக்கூடிய ஆள் தெரியுமா? அறந்தாங்க ஐயப்பன் சார். என்ன சார், கரெக்டா?
1: ஐயப்பன் சார், நீங்க இன்னைக்கு என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க.
2: கடைசியில் உள்ளது மட்டும் தான் தெரியல.
1: சரி, ஓகே,
0: சூப்பரா சொன்னீங்க சார். உங்களால முடிஞ்ச அளவுக்கு அழகா ட்ரை பண்ணீங்க, சூப்பரா இருந்தது.
1: ஆனா உங்க முயற்சியை கண்டிப்பா பாராட்டி ஆகணும். நல்லா ட்ரை பண்ணீங்க.
2: நன்றி.
0: சூப்பர் சார். சார், நிகழ்ச்சியில பங்கெடுக்க நிலத்தின் சார்பாக நன்றிகள்.
2: நன்றி.
0: ஸோ தமிழ் என்ன பாருங்களேன், ஃபர்ஸ்ட் டைலாக லென்த்தியா இருந்தா கூட அழகா நம்ம கலந்து வந்து கேட்டு அழகா ரெப்ளிகேட் பண்ணும்போது கேட்கவே சந்தோஷமா இருக்குல்ல.
1: நிச்சயமாங்க.
0: ஸோ இதே மாதிரி மக்களே, நீங்களும் நிறைய டைலாக்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. ஸோ நீங்களும் மறக்காம நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கணும் அப்படின்னா மறக்காம டயல் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760202752530 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்க வெளியூர் நேரத்தில் வந்தீங்கன்னா மறக்காம 0413 அப்படிங்கிற கோட் நம்பரும் சேர்த்து டயல் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்காக சூப்பர் படம் வந்துட்டே இருக்க ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நேர்களே, நம்ம முதன்மை அலைவரிசையில இன்று மாலை 5 மணிக்கு கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சிங்க இது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் வடலூர் மாவட்ட ஆசிரியர், கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் விரிவுரையாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் கே சம்பத் அவர்களோடு நேர்முகம் நிகழ இருக்கு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இது வீக்கெண்ட்ல ஜாலியா நீங்க பேசணும், என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கட்கேமர் ஒளி நிகழ்ச்சியில் நான் உங்களை அர்ஜய் பவன் உங்களோட பேச வந்தாச்சு. சோ நிகழ்ச்சியில கலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடலாம். கலரோட வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர்.
1: தண்டபாணி.
0: தண்டபாணி சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும் சார். இந்த சண்டே உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு?
1: என்ன மேடம்?
0: இந்த சண்டே உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா இருக்கா?
1: சண்டே உங்களுக்கு எப்பயுமே வர வர சண்டே நல்லா போகுங்க.
0: சண்டே ரொம்ப ஜாலியா இருக்குமா? ஓகே. சோடி காஃபி எல்லாம் குடிச்சிட்டு ரொம்ப வந்து எனர்ஜியோட வந்தாச்சு நம்ம ஷோக்கு. சோ நம்மளோட டயலாக சொல்ல ரெடி ஆயிட்டீங்களா? நடிகரா மாறி
1: சொல்லிட்டீங்களா?
0: சோ நீங்களும் நடிகரா மாதிரி ரெடியா இருந்தா நான் டயலாக சொல்றது இல்ல, நீங்க எங்களுக்கு டயலாக் ஃபர்ஸ்ட் சொல்லணும். சொல்றீங்களா?
1: சொல்றேன் மேடம்.
0: ஓகே. சோ நானும் டைரக்டர் மாதிரி கிளாப் போர்ட்ல உங்களுக்காக அடிக்க போறேன். அடிக்கவா?
1: அடிங்க மேடம்.
0: இதோ கட் கேமரா ரோலிங்.
1: பணம் வரும்போது வரும், எப்ப வரும்? தரும்போது வரும். இவன் சரி வர, இவன் கிட்னி எடுமதம். போன வாரம் தான் காரைக்குடி மாரிமுத்து எடுத்து
0: போயிட்டாப்பிட்டி
1: சீர்காழி சிங்கமுத்தி எடுத்து
0: போயிட்டாரு.
1: இவன் சரி விட்டு வர மாட்டான். இதெல்லாம் சரி வர, சரி வர முடிக்கிறான். கிட்னி இல்லையா உன்ட்ட? கிட்னி இல்ல, வேணா சக்தி இருக்கு, வேணா நச்சின்னு போறியா?
0: ஒரு நடிகன்னா இப்படி இல்ல பாருக்கணும் இல்லையா? டைரக்டர் பாருங்க, என்ன மாதிரி டைலாக் கொடுத்தாலும் நான் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்து தான் பேசுவேன் அப்படிங்கற மாதிரி உங்க ஓன் டைலாக்கையும் அப்படியே கலந்து பேசிட்டீங்க இல்லையா? சூப்பரா இருந்தது சார் நீங்க பேசினது. ஆனா நான் போட்ட டைலாக்ல இருந்து நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீங்களாவே உள்ள அட்டாச் பண்ணிட்டீங்களே. சூப்பர் சூப்பர் சார், நல்லா ட்ரை பண்ணிருக்கீங்க, என்ஜாய் பண்ணுங்க. சோ வீக்கெண்ட் அப்படினாலே ஸ்பெஷல் தான் இல்லையா? போ மிஸ் அதுல நம்ம எஃப்எம் ரேடியோ புதுவையில கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி ரொம்ப ஸ்பெஷல். சோ மறக்காம பங்கெடுத்ததுக்கு நன்றி.
1: நன்றி மேடம்.

0: சேஃபம் ரெயின்போ புதுவை 102.8 கட்கேமர் ஒளி நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சு இருக்கீங்க. நிகழ்ச்சியில பேசிடலாம் கலரோடு. வணக்கம்.
1: வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க
0: சந்திரசேகர் சார்? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன் சார்.
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன் மேம். எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு சண்டே? இன்னைக்கு
0: சண்டே எப்பவுமே நமக்கு ஸ்பெஷல். நம்ம கலரோட பேசும்போது எவ்வளவு ஜாலியா இருக்கும். எல்லா கவலைகளும் மறந்து சிரிக்கிறதுக்கான ஒரு டூல் இல்லையா இந்த சண்டே?
1: ஆமா ஆமா கண்டிப்பா. எப்பொழுதுமே ஹாப்பி ஹாப்பியா தான் இருக்கும். சண்டேனா ஜாலி டே.
0: ஜாலிடே ஹாலிடேன்னு சூப்பரா போயிட்டு இருக்கு சார் சண்டே. சோ நீங்களும் அதே ஜாலி மூடோட வந்திருப்பீங்கன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். சோ உங்ககிட்ட நிறைய நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம்.

0: சந்திரசேகர் சார் வந்து இப்ப முழுக்க முழுக்க நடிகரா மாறி டைலாக் சொல்ல போறாரு, எங்க வடிவேலா மாற தயாரா?
1: சந்திரசேகர்
0: சார் கேட்டு ப்ளே பண்ணாம இருப்போமா? நம்ம காலேஜ்காக கண்டிப்பா திரும்ப ஒரு முறை ப்ளே பண்றோம், கேளுங்க.
2: வெளியில கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள இருக்க உனக்கு வெக்கமா இல்ல?
3: பூட்டின கதவை உடைச்சிட்டு உள்ள வர்றியே, அது உனக்கு காவாலித்தனமா தெரியல? ஆமா, என்ன விஷயம்?
2: பணத்தை எப்ப தருவ? பணத்தை எப்படா தருவ?
3: பணம் வரும்போது தருவோம்.
2: எப்ப வரும்?
3: தரும்போது வரும்.
2: இவன் சரிபட மாட்டாங்க.
3: தாமதம்.
2: ஏன்?
3: போன வாரம் தான் நம்ம மயிலாடுதுறை மாரிமுத்து வந்து எடுத்துட்டு போனோம்.
2: அப்ப ரைட் கிட்ன எடுத்துக்கடா.
3: இது ரொம்ப தாமதம்.
2: இது எதுக்கு?
3: அதுக்கு முத வாரம் தான் சீர்காழி சின்ன முத்து வந்து சீஸ் பண்ணிட்டு போனா.
2: அப்ப கிட்னே இல்லையா?
3: கொஞ்சோண்டு சட்னி வேணா தர, நக்கிட்டு போறீங்க.
4: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
0: நம்ம சந்திரசேகர் சார் வந்து நம்ம கிட்ட டைலாக் என்னன்னு திரும்ப ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க மேம், கேட்டுட்டு நான் எப்படி சொல்றேன் மட்டும் பாருங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. சோ அவருக்கு டைலாக் வந்து பிளே பண்ணியாச்சு. என்ன சார், ரெடியா பேசிடலாமா?
1: பேசிடலாம்.
0: ஓகே சார், பேசுங்க. இது உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் தான். கட், கேமரா, ரோலிங், சொல்லியாச்சு.
1: வெளியில கதவை பூட்டிட்டு வெளியில போற வெக்கம் இல்ல?
0: வெளியில கதவை பூட்டிட்டு தான் வெளியில போக முடியும் சார். வெளியில கதவை பூட்டிட்டு தான் வெளியில போக முடியும், கரெக்ட்டுங்களா? வெளியில கதவு
1: எப்படா தருவ? வரும்போது தருவோம், வரும்போது வரும். உன்னோட லெப்ட் கிட்னி எடுத்துட்டு வேண்டா. போறதா இருந்தா மயிலாடுதுறை மாரிமுத்து வீட்டுக்கு போகணும். அதுக்கு முத வாரத்துலதான் சிதம்பரம் சீர்காழி சீஸ் பண்ணிட்டு போறான். அதுதான்
0: சிதம்பரம் சீர்காழி மாயவரம் கும்பகோணம் நாகு நாகு நாகு நாகப்பட்டினம் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிய சந்திரசேகர் சார்.
1: ஆமா ஆமா ஆமா, சிதம்பரத்துல லென்த் டைலாக் இருக்கா? அதனாலதான் எனக்கு எவ்வளவு வந்ததான் நான் பேசினேன் மேம். அவ்வளவுதான்.
0: ஓகே, அப்ப உங்களுக்கு ஒரு குட்டி டைலாக் போட்டுலாமா?
5: என்ன சந்திரசேகர் சார், உங்க மேல கான்பிடன்ட் வச்சு வேற ஒரு டைலாக் போட்டோம், நீங்க என்ன குட்டி டைலாக் கேட்டிருக்கீங்க?
1: சார், உங்க ரெண்டு பேர் கான்வர்சேஷன் தான் சார் போச்சு, அந்த டைலாகே கேட்கல
5: சார். பாத்தீங்களா, நம்ம பக்கமே திருப்பி விட்டுட்டாரு. நம்ம நேயர்களுக்கு பேச சொல்லி கொடுக்கணுமா என்ன? டிஃபரண்ட் மாடுலேஷன்ல பேசுவீங்க, இன்னைக்கு என்ன ஆச்சு, இரும்புறீங்க வேற?
1: இல்ல, என்ன டைலாக் போச்சு அப்படிங்கறதோட உங்க வாய்ஸ் தான் போச்சு. இன்னொரு வாட்டி ப்ளே பண்ணுங்க.
5: ஓகே, இன்னொரு வாட்டி ப்ளே பண்ணுமா?
2: நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனாதான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எம்ஏ எம்ஏ பிலாசபி பிலாசபி.
5: எங்க இந்த டயலாக்ல வந்துச்சு பாத்தீங்களா? நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர்ற மாதிரி ஒண்ணு சொல்லுவாரு பாத்தீங்கன்னா, அது நம்ம சார் தான் சார். இது உங்களுக்கு தான் பொருந்தும் நினைக்கிறேன் இந்த டயலாக்.
1: ஆமா ஆமா, கண்டிப்பா சார்.
5: ஓகே, இப்ப பேசிடலாமா?
1: பேசிடலாம்.
5: ஓகே, ஆரம்பிக்கட்டுங்களா? கிளாப் தட்டலாமா? கேமரா ரோலிங்.
1: நம்ம ஒண்ணு கேட்டா நம்ம அசர வைக்கிற மாதிரி அவர் வந்து அவர் ஒரு விஷயம் சொல்லுவார் பாரு, அங்கதான் இருக்குது.
5: இன்னொரு டேக் போயிடலாமா?
1: சரி,
5: ஓகே, டேக் டூ.
1: நம்ம ஒண்ணு கேட்டா நம்மளே அசர வைக்கிற மாதிரி அவர் ஒரு பதில் சொல்லுவாரு பாருங்களேன், அங்க இருக்கிறது அவரு. எம்ஏ பிலாசபி பிலாசபி.
5: ஓகே, டேக் டூ. ஓகே ஆயிடுச்சு. சூப்பர் சார், சூப்பர்.
1: ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார்.
5: நன்றி சார், அழைப்புக்கு மிக்க நன்றி சார்.
1: இருவருக்கும் நன்றி.
5: நன்றி.

சோ மக்களே, நீங்களும் நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கலாம். எஸ், உங்க மனசுல இருக்கக்கூடிய நிறைய கவலைகளை எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஜாலியா ஃபன்னா ஒரு ஷோ இருக்கும் அப்படின்னா அது நம்ம எஃப்எம் ரெயின்போல இருக்கக்கூடிய கட் கேமரா ரோல் நிகழ்ச்சி தாங்க. சோ நிகழ்ச்சியில மறக்காம பங்கெடுத்துக்கோங்க, டயல் பண்ணுங்க. இப்ப பிரெயின் போக்கு 2271760 2272752 2303.

0: ஹாய் மக்களே, நேரம் சரியா 4:28. ஐநோடிகளை புதுவை 102.8 இது கட் கேமரா ரோலிங்.
1: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய நேயர்கள் வந்து நீங்க போட்ட டயலாக டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப யாரு வரா, அவரு என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கலாமா?
0: கண்டிப்பா கண்டிப்பா சார், நேரோட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: பாத்தீங்களா, அவரு வணக்கம் மேடம் மட்டும் தான் சொல்றாரு, எனக்கு சொல்லல.
0: இளமாங்கலம் ஆறு முருகன்
1: கேட்டிட்டீங்க இல்லையா?
2: ஆமாங்க சார்.
1: உங்களுக்கு கேப் தட்டிக்கலாமா?
2: பேசிடலாம் சார்.
1: ஓகே, கட் கேமரா ரோலிங்.
2: நம்ம ஒண்ணு கேட்டா அவர் ஒரு பதில் சொல்றாரு பாரு, இங்க புரியாது, வீட்டுக்கு போனாதான் புரியும். எம்ஏ

0: எம்ஏ
1: நன்றி. ஆஹா, ஒவ்வொரு காலர்ஸ் வந்து நம்ம கால் பண்ணும் போதும் ரொம்ப ஹாப்பியான ஒரு மூடோட அழகா வந்து டைலாக் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சந்தோஷமான இந்த நாள் வந்து இன்னும் சந்தோஷமாகணும் அப்படின்னா அது நம்மளோட நேயர்கள் இல்லாம முடியவே முடியாது இல்லையா? ஸோ நீங்க கால் பண்ணும்போது நிகழ்ச்சி வந்து முழுமையே பெறுதுங்க. ஸோ மறக்காம டயல் பண்ணுங்க ரெயின்போக்கு 2271760 2272303 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. FM 90.8 கட் கேமரா ரோலிங்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: வணக்கம்.
1: நேர்களே, நம்ம எஃப்எம் ரேடியோ புதுவை 102.8 கட் கேமரா ரோல் நிகழ்ச்சி கேட்டுருக்க இதே நேரத்தில் நம்முடைய முதன்மை அலைவரிசையில் விடியலை தேடி அப்படிங்கிற நாடகம் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. ஸோ இந்த நாடகத்தை எழுதியிருக்காரு என் தங்கராஜ் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்குங்க. முதன்மை அலைவரிசையில் மறக்காம கேளுங்க. நேரம் சரியா 4:30:59 கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ நிகழ்ச்சியில கலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம் கூறுவது செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். இருவரும் நலமா இருக்கீங்களா?
1: நலம் அறிய ஆவல் அப்படின்னு சொல்ற மாதிரி சூப்பரா இருக்கு உங்களுடைய இன்ட்ரோ. ரொம்ப நல்லா இருக்கு மேம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேம்.
3: ரெடியா இருக்கீங்களா டயலாக்?
1: உங்களுக்காக கட் கேமரா ரோலிங்.
2: ஏண்டா கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? பூட்டின கதவை உடைச்சிட்டு உள்ள வரைய உனக்கு காவாலித்தனமா இல்ல? ஆமா, என்ன விஷயம்? பணத்தை எப்படா தருவ? வரும்போது தருவ, எப்படா வரும்? தரும்போது வரும். சரி, இவன் சரிப்பட்டு வர மாட்டான். இவன் லெப்ட் கிட்னி எடுத்துடுங்கடா. தாமதம், போன வாரம் தான் மயிலாடுதுறை மாரிமுத்து வந்து எடுத்துட்டு போனான். அப்ப ரைட் கிட்னி எடுத்துடுங்கடா. ரொம்ப ரொம்ப தாமதம். ஏண்டா அதுக்கு முதல் வாரம் தான் சீர்காய் சின்ன சின்ன முத்தச்சு கேட்டுங்கள. சரி சரி, சீர்காழி சின்ன முத்து வந்து சீஸ் பண்ணிட்டு போனோம். அப்ப கிட்னியே இல்லையாடா? கிட்னி இல்ல, ஒன்னா சட்னி ஒன்னா இருக்கு, கொஞ்சம் நக்கிட்டு போறீங்களா?
1: இந்த டைலாக் பாருங்க, டைலாக் முடிக்கும் போது பேசி முடிச்ச உடனே கலைவாணியா மாறிட்டாங்க டக்குன்னு.
3: அவங்களுக்கு அந்த சின்ன முத்துல கொஞ்சம் ஸ்டக் அவுட் ஆயிடுச்சு.
1: சின்ன முத்தா சிங்க முத்தா எந்த முத்துடா, அது சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற மாதிரி. ஒவ்வொரு நேரும் நிகழ்ச்சியில பங்கெடுக்கும் போது அவ்வளவு ஆனந்தமான கவலைகளை மறந்து நம்மளுக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி அழகா ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்காங்க, தங்களோட சிரிப்பின் மூலமாகவும் நடிப்பின் மூலமாகவும். இதே மாதிரி நீங்களும் நிகழ்ச்சியில பங்கெடுக்கணும் நினைச்சீங்கன்னா மறக்காம ரெயில் பண்ணுங்க.

0: நேர்லியா நமது எஃப்எம் ரேடியோ புதுவை 102.8 தினம்தோறும் மாலை 6:20 மனம் விரும்புவதே நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியில நேயர்களே நீங்க பங்கெடுக்கலாம். உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டில நீங்க மட்டும் இல்லைங்க, இந்த உலகமே கேட்டு வச்சுக்கிற சூப்பரான சான்ஸ் தான் நம்ம மனம் விரும்புவதே நிகழ்ச்சி. ஸோ நிகழ்ச்சியில மறக்காம பங்கெடுக்க நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே 2271760 2275230 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு டயல் பண்ணுங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டு ஊரே கேட்டு ரசிக்கட்டும். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரேம்ல புதுவை 102.8 நீங்க கேட்டு இருக்கீங்க கட் கேமரா ரோலி நிகழ்ச்சி. ஸோ நிகழ்ச்சியில நிறைய டைலாக்ஸ் வந்து உங்களுக்காக பிளே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் ஒரு சூப்பரான டைலாக் உங்களுக்காக பிளே பண்ண நான் ரெடியா இருக்கேன். ஸோ பிளே பண்றேன்னு கேளுங்க. அந்த டைலாக்கை நீங்க ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா மறக்காம டயல் பண்ணுங்க எஃப்எம் ரெயின் புக்கு.
1: தம்பி, நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க, சும்மா தக தக தக தகனு மின்றீங்க.
2: எம்ஜிஆர் மாதிரி?
1: ஆமா.
2: கலரா?
1: ஆமா.
2: நானு?
1: ஆமா.
2: யோ, பேசாம ஓட்டியா? எம்ஜிஆர் முன்னமுன பாத்துக்கா இல்லையா?
1: என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு.
2: யோ, பங்குனி வெளி பல்ல கட்டிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு, பனி மூட்டம் இருக்கு.
1: அது தெரியுது, நான் நேத்து நடந்தத சொன்னேன்.
0: மக்களே நீங்க டைலாக் கேட்டிருப்பீங்க. சோ நேயர் காத்துட்டு இருக்கார் லைன்ல, பேசிடலாம் நேயரோடு. வணக்கம்.
3: வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
4: வணக்கம். வணக்கம். யாரேங்கிறது பேசுறீங்க?
3: வாழைப்படவனை தலா பேசுறேன். இருவரும் நலமா?
4: நலமா இருக்கிறோமா. டைலாக் கேட்டீங்களா?
3: கேட்டேன் சார், கேட்டேன்.
4: அதாவது பழைய டைலாக, இப்போ ஒரு டைலாக் பிளே பண்ணோம், அதை கேட்டீங்களா?
3: அது நான் கேட்கலீங்க சார், ஃபர்ஸ்ட் ரெண்டு போட்டீங்களா அதே பேசி.
4: அதுதான் கேட்டு. சரி, அதுவே சொல்லுங்க.
3: உங்களுக்கு
4: கிளாப் தட்டலாமா?
3: ஓகேங்க.
4: கலா மேடம் ரெடியா? ஓகே, ரெடின்னு சொன்னோடனே பாருங்களேன், இப்ப நம்ம கட் கேமரா ரோலிங் சொன்னோடனே அப்படியே அந்த ஆர்டிஸ்டாவே மாறி அந்த

0: டைலாக நமக்கு டெலிவரி பண்ண போறாங்க. கட், கேமரா ரோலிங்.
1: கூட்டின வீட்டுக்குள்ள கூட்டு வச்சு வரைய உனக்கு வெக்கமா இல்ல? வீட்டை கூட்டிட்டு உள்ள உள்ள கிரியவனு சாரி மாத்தி பேசுறேன், அவரோட பேசிடுறேன்.
0: மாத்தி பேசிட்டீங்களா? டேக் டூ போடமோ டேக் ஒன்ல ஓகே ஆகியோ
1: என்ன விஷயம்? பணம் எப்ப வரும்? வரும்போது வரும், எப்ப வரும்? தரும்போது வரும். இவன் சரிப்பட்டு வர மாட்டான், இவன் லெப்ட் கிட்னி எடுறா. இப்போ தாமதமா வந்துட்டீங்க, போன வாரம் தான் மயிலாடுதுறை மாறி முத்து வந்து எடுத்தான். அப்ப ரைட்டு கிட்னி எடுத்தா ரொம்ப ரொம்ப தாமதமா வந்துட்டீங்க. ஏன் அதுக்கு முன்னாடி வரம் தான் சீர்காழி சின்னமுத்து வந்து எடுத்தான். அப்ப உனக்கு கிட்னியே இல்லையா? கிட்னி இல்ல, சட்னி தான் இருக்குது. வேணா சாப்பிட்டு வரியா?
2: அப்படியே பேசக்கூடாது இல்லையா? சத்தம் தன்னுடைய வந்து என்னென்ன தனக்குள்ள தோணுதோ அதெல்லாம் உள்ள சேர்ந்தா ஒரு நடிகன் பேசுவான். அதனால வந்து கலா வந்து ஒரு நடிகையா மாறி அதை வந்து பேசிருக்காங்க இல்லையா? சொந்த டைலாக் எல்லாம் உள்ள பாருங்க. சூப்பர் சூப்பர், அழகா ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி மகேஷ்ல பங்கேற்றது. நேயர்களே, சோ நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கெடுக்கும் அப்படின்னா மறக்காமல் பண்ணுங்க. ஃப்ரம் ரெயின்போக்கு 2271760202752530 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஒரு சூப்பர் பாடம் வந்துட்டு இருக்கு. சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் சரியா 4:51, 13 நொடிகள் ஆகியாச்சு. எஸ், நம்ம எஃப்எம் பிரெயின் போல நேரம் சரியா சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆமாங்க. ஸோ நிகழ்ச்சி நிறைவு பக்கத்துக்கு வர மாதிரியே இருக்கு இல்லையா? ஸோ எப்படிடா இந்த ஒரு மணி நேரம் ஓடிச்சு அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது என்னடா இவ்வளவு சீக்கிரம் ஓடிடுமா? ஒரு காமெடி இருந்தாலே நேரம் போறது தெரியாது அப்படிங்கிறது இப்பதான் தெரியுது இல்லையா தமிழ்?
1: கண்டிப்பாங்க. நீங்க டைலாக் கொடுத்ததும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைலாக் அசத்துல வசதில், அதுக்கப்புறம் வந்தது எல்லாம் பாத்தீங்கன்னா அதிரடியா இருக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அதிரடி பாத்தீங்கன்னா சரவெடியா மாற ஆரம்பிச்சிருச்சு.
0: ஸோ இந்த மாதிரி அதிரடி சரவடி எல்லாத்திலையும் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம நேயர்கள் எல்லாம் முடியவே முடியாது. ஸோ நேயர்கள் நீங்க இருந்து டயல் பண்றதுனால தான் நம்மளுடைய ஷோ வந்து ரொம்ப சூப்பரா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஹிட்டான ஒரு சூப்பர் ஹிட்டா மாத்தணும் அப்படின்னா ஸோ நீங்க எல்லாம் முடியாது இல்லையா? ஸோ மறக்காம டயல் பண்ணுங்க. ஃப்ரம் ரெயின்போக்கு நீங்களும் பங்கெடுத்துக்கலாம். கட் கேமரா ரோலிங்.

0: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணா எல்லாம் வைப் ஆயிரும்.
1: டேய் இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
0: மாமா டி அஸ்ஸி.
1: என்னடா திட்டியா?
0: இல்லடா அஸ்ஸினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.
1: உன் சைட்ல ஃபால்ட்டை வச்சு நீ

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
2: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட குடுக்கறாங்க.
1: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
3: கட் கேமரா ஒளி நிகழ்ச்சி நிறைவாக பிகில் படத்திலிருந்து பாடல் வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, வணக்கம், குட் ஈவினிங், வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. நேரம் 5 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு அலையோட விளையாடல எந்த ஆர்ஜே பீச்சுக்கு போயிட்டு இன்னைக்கு ஷோ கண்டக்ட் பண்ண போறாங்க, நம்ம நியர்பைல இருப்பாங்களா அப்படின்னு ஆவலா காத்துட்டு இருக்க அனைத்து அன்பணிஞ்சங்களுக்கும் ஒரு மாலை வணக்கம். உங்களை போலவே இன்னைக்கு எந்த ஆர்ஜே போயிருக்காங்கன்றதை கேட்கறதுக்காக நானும் ஆர்வமா தான் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டுடியோக்குள்ள நம்ம மைக் ஓபன் பண்ணி எந்த ஆர்ஜே இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சிடலாமா? மாலை வணக்கம்.
2: ரெடியா? சரி, அதாவது ஃபர்ஸ்ட் என்ன கேம்ஸோ அப்படின்னாக்கா நம்பரை வந்து ரிவர்ஸ்ல சொல்ல போறீங்க நீங்க. அதாவது எதுல இருந்து வேணாலும் சொல்லலாம். நாங்க வந்து பொதுவா வந்து 50 சொல்லுவோம். 50 என்ன இவ்வளவு நேரம் முத்து லட்சம் முத்து முத்தா சிரிச்சுட்டு கேம்ஸ் அழகா நாங்க என்ன பண்றோம் சொல்லுறேன். சரியா?
3: ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல,
2: எனக்கு ரொம்ப கஷ்டமா
3: இருக்கு. போவா? ஐம்பது, 49, 48, 47, 46, 45, 44, 43, 42,
2: 41.
3: அடுத்து நான் இந்த 40, 39, 38, 37, 36, 35, 34, 33,

0: இருபத்தி ஒன்று, 29, 28, 29, 27, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128, 129, 130, 131, 132, 133, 134, 135, 136, 137, 138, 139, 140, 141, 142,
1: ஒரு சக்கரை வந்து நீங்க வந்து கீப் அப் பண்ணுன்றத ஃபாஸ்டா சொல்லணும்னு சொன்னா அப்ப இந்த ஸ்கூல்ல வந்து டீச்சர் வெயிட் பண்ணாங்க தெரியுமா, சொல்லுங்க ஒண்ணு பசங்களா ஒண்ணு சொல்லக்கூடாது
0: நடிகர்கள் பேர் சொல்றேன். அது சூர்யா ஜோதிகா இவங்க நடித்த ஒரு ஐந்து சொல்றீங்களா?
2: இல்லை யோசிக்கணும், நான்
0: யோசிக்கணும். டைம் வேணா எனக்கு டைம் கொடுத்தனா என் ஷோவே
2: முடிச்சிருப்பா. இது ரொம்ப
0: ஜிந்துன்னு ஒரு காதல், மாயாவி, பேரழகன், பூவெல்லாம் கெட்டுப்பா, காக்கா காக்கா, ஜூன் ஆறு
2: ஏழு
0: அப்படின்ற மாதிரியே ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க பாருங்க. அம்மா நான் வர திரும்பி போயிடவா?
2: வேண்டாம் வேண்டாம், இங்க இருக்கிறவங்களாம் வச்சுக்கிறேன் பண்ணுங்க.
0: என்ன ஒரு மனசு உங்களுக்கு? சரி இப்ப உங்களுக்காக நான் அந்த லைனை சொல்லட்டுமா?
2: என்ன பாட்டு
0: எல்லாமே சைலண்ட் சீக்கிரம்
2: ரொம்ப
0: பாட்டு பாக்குமா? ஆனந்தமா ஆனந்தமா ஒரு கோடை போட்டாச்சு பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்ஸ் மேம்.
2: நிலையத்துல நாங்க எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க.
0: எல்லாரையும் கேட்டதா சொல்லுவோம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: அலையோடு விளையாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஆர்ஜே பாரதி தேவி பீச்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப யார் கூட பேச போறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு அழகான ஃபேமிலி நம்ம கூட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம். பிரபாகர்.
4: பொன்மணி.
2: பொன்மணி.
3: மாப்பிளை கல்யாணம் முடிஞ்சு அதனால சுத்தி பார்க்கணும் வந்தோம். ஆமா,
2: எப்படி இருக்கேன்?
3: அடிக்கடி வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலி கூட வரோம்.
2: அப்படி அவங்க வெளியூர்ல நாங்க தெரியல ஒற்று அப்படின்றது. நீங்க எங்க இருந்து வரீங்க?
4: நான் வந்து ஜிப்மர் போதுமேட்ல இருந்து
2: வரீங்க. எல்லாமே தெரியும்.
4: எல்லாமே தெரியும்.
2: இப்ப வந்து கேம்ஸ் ஒண்ணு நாங்க வந்து கனெக்ட் பண்றோம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரிவர்ஸ்ல சொல்லணும். இப்போ உங்களுக்கு ஒரு 100ல இருந்து கொடுக்கலாமா? நீங்க சொல்றத பார்த்தா நாங்க 50ல இருந்து சொன்னா கம்மியா சொல்லுவீங்கன்னா நாங்க 100ன்னு சொன்னேன். ஆனா நீங்களே வந்து 50 அப்படின்னு சொல்றீங்க. பரவாயில்ல, 100ல இருந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, 50ல இருந்து சொல்றீங்களா? ஸ்டார்ட் பண்றீங்களா? டைமர் வைங்க. யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்கன்னு பாப்போம். முழுமதுன்றதுனால உங்க பேரை வந்து அப்படியே சேர்த்து அந்த பாட்ட பாட்டீங்க. எப்படிங்க இதெல்லாம் செம்மங்க? சான்ஸே இல்ல. வாங்க, சூப்பர் சூப்பர். இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா? டைமர் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி ஸ்டார்ட். 50, 40, 45, 46, 47, 46, 47, 46, 47, 46, 48, 47, 46, 25, 24, 23, 21, 22, 23, 21, 22, 23, 21, 23, 19, 18, 17, 16, 15, 14, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. மூச்சு விடுவீங்களா? விடுவீங்களா? பாக்குறோம். நடுவில் தான் வச்சு டேட் எடுக்கிறீங்க. செம்ம, சூப்பரா சொன்னீங்க. எவ்வளவு நேரத்துல சொன்னாங்க சார்? 28 செகண்ட். சூப்பர். நீங்க சொல்றீங்களா யார் அதை வந்து பீட் பண்றாங்க அப்படின்னு பாப்போம். ஆ, ரெடியா? ஆ சார்.
3: 50, 49, 48, 47, 46, 45, 44, 43, 42, 41, 40, 39, 38, 37, 36, 35, 34, 33, 34, 31, 30, 29, 28, 27, 26, 25, 24, 23, 22, 21, 20, 19, 18, 17, 16, 15, 14, 13.

0: நீங்க
1: எத்தனை செகண்ட் சொல்லிக்கிறீங்க தெரியுமா? 19 செகண்ட். சூப்பர், நீங்க எல்லாம் வின் பண்ணிக்கிங்க. சாம்பேல சூப்பர், எல்லாம் சரி பண்ணுங்க பா. சூப்பர், சரி ஓகே. இன்னொரு கேம் என்ன அப்படின்னாக்கா, நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதுல வரக்கூடிய பாடல்களை நீங்க வந்து பாடணும். ரெடியா? நான் ரொம்ப யோசிக்கிறீங்க. அந்த கடலை பத்தி யோசிச்சுட்டீங்களோ தெரியலையா அப்படின்ற மாதிரியா? சரி ஓகே, நான் உங்களுக்கான வார்த்தைய சொல்லிடலாமா? ஆசை. இந்த வார்த்தையை வச்சு வரக்கூடிய பாடல்கள் ஒரு 5 பாடல்கள். யார் மாட்டோம்பா அப்படின்னு சொல்லி முரசாசி. சரி, நான் வந்து ஒரு பாட்டோட லைன் சொல்றேன், அது என்ன பாட்டு அப்படின்றத சொல்றீங்களா? ட்ரை பண்றீங்களா? செம்ம. விழிகள் பார்த்து தோன்றம் வந்தது வீரல்
0: செய்து
1: பாடவே இல்ல. ஆனா பாருங்க, பூவை எல்லாம் கேட்டு பாருங்க. பாட்டு
0: பாட்டு தான். நீங்க படம் பார்த்தீங்க
1: பாத்தா? என்ன பாட்டு? அதே வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா? யோசிங்க. கூட பேசுறது ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, ஃபேமிலி கூட ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. பேச விடலாம் சார். தொடர்ந்து பேசலாம். இப்ப ரெயின்போ புதுவை 102.2 நேர்கள் தியேட்டர் ரசித்துக் கொண்டிருக்கும் அழகோடு விளையாடு.
2: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட்.

0: சார்,
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நேரம் 5:29 30 ஆயிட்டு இருக்க. இந்த நேரத்துல நீங்க கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. ஆர்ஜே பாரதி தேவி பீச்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததா யார் கூட பேசுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம்,
2: என்ன பண்ணுறாங்க

0: ஒரு வார்த்தை சொல்றேன், அதுல வரக்கூடிய பாடல்கள் நீங்க ஏதாவது ஒரு மூணு இல்ல ரெண்டு அஞ்சு மேக்சிமம் அஞ்சு இவ்வளவு தெரியுதோ அது பாடுறீங்களா? குயில் அப்படின்ற வார்த்தையில வரக்கூடிய பாடல்கள் பாடுறீங்களா?
1: பூங்குயில் குயிலே குயிலே
0: கூட பேசுறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துமா. நன்றி பேசலாம். இது எஃப்எம் ரெயின்போ பகுதியில் 102.2 நேரங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் விளையாடு கேட்டு ரசித்த எஃப்எம் ரெயின்போ இருக்க இன்னைக்கு அவளை இருக்கேன்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 5:41 கேட்டுட்டு இருக்கீங்க அலையோடு விளையாடு.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. இப்ப நம்ம கூட பேசிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம். எம் ஜீவனிலா.
2: வணக்கம். என் பேர் ஹரிஜா.
4: வணக்கம். என் பேர் கிட்டிஜா.
5: வணக்கம். என் பேர் சாந்தினி.
6: வணக்கம். என் பேர் வளர்மதி.
7: வணக்கம். என் பேர் சுதர்சனன்.
2: டைம் வச்சிடலாமா? டைமர் ரெடியா? ஓகேவா? ரெடி. ஸ்டார்ட் பண்ணுங்க. 2, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128, 129, 130, 131, 132, 133, 134, 135, 136, 137, 138, 139, 140, 141, 142, 143, 144, 145, 146, அவங்க சொல்லும் போது ஏதோ வரலாற்று சொல்லிட்டே இருந்துச்சு, அதனால கேட்கறேன். அடுத்து யாரு சொல்ல ரெடியா இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, டக்குன்னு வாங்க, டைம் ஆகுது. சொல்றீங்களா? உங்க நேம் சொல்லுங்க. கீர்த்தனா. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஐம்பது நாற்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு நாற்பத்தாறு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று முப்பது முப்பத்தி இருபத்தொம்பது இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தி எட்டு இருபத்தொம்பது ஐம்பது நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று முப்பது முப்பத்தி ஒன்பது முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இருபது இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று இருபது பத்தொம்பது பதினெட்டு பதினேழு பதினாறு பதினஞ்சு பதினாலு பதினெண்டு பதினொன்று பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு

0: 2-1-0.
1: அடுத்து
0: யாரு சொல்ல போறீங்களா?
1: சொல்றீங்களா?
0: ஐயோ என்னை சரி ஓகே, அடுத்துதான் நான் இன்னொரு கேம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு படத்தோட சாரி ஒரு பாடலுடைய முதல் வார்த்தைய நான் சொல்றேன், அதுல வரக்கூடிய 5 பாடல்கள் நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அதுல வரக்கூடிய ஒரு 5 பாடல்களை நீங்க வந்து சொல்ல போறீங்க சரியா?
1: ஓகே,
0: நான் உங்களுக்குள்ள எதோ செய்திகளை பேசுறேன், ஒண்ணுமே கிடையாது. சரி,
1: மயில்.
0: இதுல வரக்கூடிய ஒரு 5 பாடல்கள் வந்து நீங்க வந்து பாட போறீங்க சரியா? யார் ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு?
1: மயிலாப்பூர்
0: மயில ஒரு எருக போடமா.
1: அடுத்து
0: தோகிலை மயிலாடி வருக. அடுத்து
1: மயிலு போல ரெண்டு
0: பொண்ணு.
1: என்ன காப்பாத்து?
0: அது மயில் போல பொண்ணு ஒண்ணு ரெண்டு பொண்ணு போல. சீக்கிரம் யோசிங்க.
1: மயில் சூப்பர்.
0: ஓகே, இப்போ வந்து இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணிப்பா. நீங்களாம் வந்து ரொம்ப சுத்தியா வந்து வீட்டை சுத்தி பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணுங்க ஓகேவா? உங்க கூட பேசினது ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
1: தேங்க்ஸ்.
0: ஓகே, தொடர்ந்து பேசலாம். பேசும் ரெயின்போ நோட்ஸ் 2 பிள்ளைகள் சீட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம். ஆளுங்க ரெயின்போ புதுவை நோட்ஸ் 2 பிள்ளைகிட்டு இந்த எல்லாமே சமைச்சிட்டு

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: அலையோடு விளையாட கேட்டுட்டு இருக்கீங்க.
2: ஒரே வார்த்தையில பேச தெரியாது சொல்றீங்க. நான் அவங்களை எதுவுமே டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், கவலையே படாதீங்க. சரி, ஒரு கேம் ஒன்ன கண்டக்ட் பண்றோம். நான் ஒரு நம்பர் சொல்றேன், அதை வந்து நீங்க வந்து ரிவர்ஸ்ல சொல்லணும். ரெடியா? யார் ஃபர்ஸ்ட் வந்து சொல்றீங்க? டைமர் வைக்கலாமா முதல்ல? ரெடியா? ஸ்டார்ட் எவ்வளோ வச்சு? நீங்க எவ்வளோ வைக்க வேணாம், அவங்க எவ்வளோ செகண்ட்ல சொல்றாங்கன்றத நம்ம பாக்குறோம். சரியா? சரியா, ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்களுக்கு வந்து நம்பர் வந்து 50. ஆ, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆ, 50, 49, 49, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50, 50,

0: சொல்லி முடிச்சு வரலாம்ன்றீங்களே, என்னங்க லாஜிக்கு? ஏன் இல்ல திடீர்னு 49க்கு பண்ணலாமா? அம்மா எங்க அவங்க பின்னாடி
1: ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதுல வரக்கூடிய ஒரு 5 பாடல்களை நீங்க வந்து பாடணும்.
0: அடுத்து

0: தோன்றும் பேரை பறந்து தோன்றும் அவளிடம் சொல் எங்கே எங்கே கரு என்று.
1: ஓகே அடுத்து
2: நெக்ஸ்ட்
0: மழை வருது மழை வருது கூட
1: ஒரே பாட்டுதான் நாலு பாட்டு இன்னும் ஒரு பாட்டு அந்த பாட்டோட இன்னும் ஒரு பாட்டு செம்ம
0: இன்னும் இன்னொரு பாட்டு
1: நீங்க
0: நெக்ஸ்ட் பாட்டு முதல் மழை என்ன மூடி வச்ச புயல்
1: என்ன சுடிக்கலாம் குட்மை ஊட்டுறேன். சரி ஓகே சூப்பர். நான் வந்து நடுவுல பாடலோடைய நடுவுல ஒரு பாட்டுல இருந்து ஒரு லைன் நான் சொல்லுவேன், அது என்ன பாட்டுன்னு நீங்க கண்டுபிடிக்கும். சரியா
2: சரியா கண்டுபிடிக்கணும். தூங்காத காத்து துணை தேடி ஓடு நீ சார்பு எங்கும் காதல் சொல்வாயம்
1: மிடில்
2: அஜித் அஜித் அவங்க அது ரெண்டு பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரெண்டு பேர்
0: சூப்பர்
1: சூப்பரா ஜாலியா பண்ணா இருந்தது கூட நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன்.
0: ஓகே
1: பாய்.
2: ஓகே தேங்க்யூ
0: தேங்க்யூ தேங்க்யூ
2: பாய் பாய்
1: பாய். இன்னைக்கு ஆலையோட விளையாடு ராக் பீச்ல இருந்தா போச்சு. இன்னைக்கு பேசினவங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியா சந்தோஷமா நம்மள என்டர்டைன் பண்ணாங்க அப்படின்னு நான் நம்புறேன்ப்பா. நான் என்ஜாய் பண்ண நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் ஆர்ஜே பாரதி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
2: சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
1: உங்க போன்ல தேவையில்லாதவர் லிங்க தொடவே தொடாதீங்க.
3: தொட்டா
1: தூக்கிடுவாங்க.
3: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
1: சொல்லவே சொல்லாதீங்க.
3: சொன்னா
1: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
3: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: நேயர்களே, விளம்பரத்தினை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: மருமகளே,
3: என்னம்மா
2: இந்த வீடு?

0: சட்டத்துக்குன்னு சில சட்டம் இருக்கு.
1: அதாவது?
0: அதாவது இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
1: அப்ப கொடுக்கல் வாங்க?
0: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
1: ஓ,
0: அதாவது யுபிஐ ல இருந்து.
1: அப்படியா?
0: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
1: அது என்னம்மா?
0: முகத்தை காட்டுறது கூட யுபிஐ கிட்ட காட்டு.
1: நீங்க வேற அம்மா.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். சர்வதேச எல்லைப் பகுதிகளில் நடைபெறும் நிதி மற்றும் சொத்து பரிவர்த்தனைகள் மீதான கண்காணிப்பை தீவிரப்படுத்துமாறு திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி 2026 பட்டத்தை இந்திய மகளிர் கால்பந்து அணி 6வது முறையாக வென்று சாதனை படைத்துள்ளது. உள்ளூர் தயாரிப்புகள் உலகளாவிய சந்தைகளை அடையும் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டு கால பயண நிறைவையொட்டி ஆந்திரப் பிரதேச ஆளுநர் நீதிபதி அப்துல் நசீர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச எல்லைப் பகுதிகளில் நடைபெறும் நிதி பரிவர்த்தனைகள், கட்டிட கட்டுமானம் மற்றும் சொத்துக்கள் விற்பனை அல்லது கொள்முதல் ஆகியவற்றின் மீது தீவிர கண்காணிப்பை மேற்கொள்ளுமாறு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். அவர் இன்று திரிபுரா எல்லைப்பிரிவு தலைமையகத்தில் நடைபெற்ற எல்லை பாதுகாப்பு படையின் கூட்டத்தில் இவ்வாறு கூறினார். கடந்த 5 ஆண்டுகளுக்கான நில ஆவணங்களை ஆய்வு செய்யவும் உள்துறை அமைச்சர் உத்தரவிட்டார். போதைப் பொருள் மற்றும் ஆயுத கடத்தலுக்கு எதிரான நடவடிக்கைகளை அடிக்கடி மேற்கொள்ள வேண்டும் என்றும், போதைப் பொருள் கடத்தலில் தொடர்புடைய அனைவரையும் மிக கடுமையாக அணுகுமுறையுடன் கையாள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நிலப்பதிவேடு அதிகாரிகள், உள்ளூர் காவல்துறை மற்றும் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களை கொண்ட முகாம்கள் மூலம் போதைப் பொருள் மற்றும் ஆயுதங்களால் ஏற்படும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள எல்லைப்பகுதி மக்களுக்கு பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்தியா மற்றும் இந்தோனேஷியா இடையிலான 8வது கூட்டு ஆணைய கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது. இரு நாடுகளுக்கும் இடையே ராணுவம், கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். இக்கூட்டத்தில் தலைமை விருந்தினர்களில் ஒருவராக கலந்து கொண்ட அவர், இந்தியா மற்றும் இந்தோனேஷியா இடையே நிலவும் இருதரப்பு உறவுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இரு நாடுகளுக்கு இடையே 75 ஆண்டுகால நட்புறவு கொண்டாட்டங்கள் கடந்த ஆண்டு நிறைவு பெற்றதையும் அவர் நினைவு கூர்ந்தார். இக்கூட்டம் 4 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நடைபெறுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி 2026 பட்டத்தை வென்ற இந்திய மகளிர் கால்பந்து அணிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
5: கோவாவின் மார்கோ நகரில் உள்ள பண்டிட் ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான வங்க தேசத்தை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இந்தியா 6வது முறையாக சாம்பியன் பட்டம் என்று சாதனை படைத்துள்ளது. இத்தொடர் முழுவதும் வீராங்கனைகள் தங்களது சிறப்பான திறமை, மன உறுதி மற்றும் கூட்டு முயற்சியை வெளிப்படுத்தி உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். மேலும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளம் பெண்கள் நம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் தங்கள் கனவுகளை நனவாக்க இந்த சாதனை ஊக்கமளிக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியாவில் மகளிர் கால்பந்து விளையாட்டின் வளர்ந்து வரும் வலிமையை இந்த சாதனை பிரதிபலிப்பதாகவும், நாடு முழுவதும் உள்ள விளையாட்டு வீரர்களுக்கு இது உத்வேகம் அளிக்கும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது வாழ்த்துச் செய்தியில், இந்த வெற்றி வருங்காலத்தில் மேலும் பல இளைஞர்களை கால்பந்து விளையாட ஊக்குவிக்கும் என்றும், அணியின் எதிர்கால முயற்சிகளுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார்.
4: மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா புதுடெல்லியில் இன்று காலை நடைபெற்ற 77வது ஃபிட் இந்தியா சண்டேஸ் ஆன் சைக்கிள் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அப்போது செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், மிதிவண்டி பயன்பாடு பூமியை தூய்மையாக வைத்திருப்பதோடு போக்குவரத்து நெரிசல் என்ற பெரும் பிரச்சினைக்கு தீர்வாக அமைகிறது என்று கூறினார். மேலும் சைக்கிள் ஓட்டுவதால் பல்வேறு உடல் நலன்கள் மேம்படுவதாகவும், இந்த திட்டத்தில் இணைந்து ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று டாக்டர் மன்சுக் மாண்டவியா கேட்டுக்கொண்டார். விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு அதிக விலை பெறுவதை அரசு உறுதி செய்வதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநில மாம்பழங்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் திட்டத்தை இன்று தொடக்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் உள்ளூர் தயாரிப்புகள் உலகளாவிய சந்தைகளை அடையும் நடவடிக்கைகளை மத்திய அரசு முன்னெடுத்து செல்வதாக குறிப்பிட்டார். மகளிருக்கான புதிய வாய்ப்பு

0: மற்றும் அங்கீகாரம் கிடைப்பதை உறுதி செய்து நாட்டின் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி அதிகரிக்கப்பட்டு வருவதையும் திரு பியூஷ் கோயல் சுட்டிக்காட்டினார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்பநலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் 90 கோடிக்கும் அதிகமான ஆபா அடையாள அட்டைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் 100 கோடிக்கும் அதிகமான டிஜிட்டல் மருத்துவ பதிவுகள் இந்த ஆபா அடையாள அட்டையுடன் இணைக்கப்பட்டு உள்ளதாகவும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @@news_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. பிரச்சினையிலிருந்து தீர்வை நோக்கி எல்லா இடங்களிலும் பாதுகாப்பான உணவு என்பது இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாகும். உணவு பாதுகாப்பை ஒரு கூட்டு உரிமை மற்றும் பொறுப்பாக இத்தினம் முன்னிலையில் படுத்துவதோடு கூட்டு நடவடிக்கைகளுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பாகவும் அமைகிறது. இது பண்ணை முதல் உணவு மேசை வரை தூய்மை மற்றும் அறிவியல் பூர்வமான நடைமுறைகள் மூலம் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. இந்நாளையொட்டி ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு பாதுகாப்பான மற்றும் சுகாதாரமான உணவை உறுதி செய்வதில் அரசு அக்கறை கொண்டுள்ளதாக சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறினார். ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிக்குமாறும் உடல்நலம் பேணும் மற்றும் சுயசார்பு கொண்ட இந்தியாவை உருவாக்குவதில் பங்களிக்குமாறும் குடிமக்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். சமையல் எண்ணெய் பயன்பாட்டை 10% குறைத்து சமச்சீர் உணவை பின்பற்ற வேண்டும் என்ற பிரதமரின் அறிவுறுத்தல்களை சுட்டிக்காட்டிய திரு நட்டா, அறிவியல் சார்ந்த உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியம் பற்றியும் எடுத்துக் கூறினார். சர்வதேச அளவில் LPG எரிவாயுவின் விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் இந்திய குடும்பங்களுக்கு மிக குறைந்த விலையிலேயே சமையல் எரிவாயு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு இன்று தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
2: பாகிஸ்தான், நேபாளம், பங்களாதேஷ், இலங்கை உள்ளிட்ட அண்டை நாடுகளை விடவும், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் கனடா போன்ற வளர்ந்த பொருளாதார நாடுகளை விடவும் இந்தியாவில் சிலிண்டரின் விலை மிகவும் குறைவு என்று பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் பயன்பெறுபவர் ஓராண்டில் முதல் 4 சிலிண்டர் பெறும்போது 300 ரூபாய் நேரடி மானியம் பெறுவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இன்று முதல் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 29 ரூபாய் உயர்த்தப்பட்டு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பை கணக்கில் கொண்டு எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர்களின் விலையை நிர்ணயிக்கின்றன. கடந்த 3 மாதங்களில் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை 89 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதும் ஈரான், அமெரிக்கா இடையிலான போர் காரணமாக கடந்த சில மாதங்களாக வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவி வருவதும் குறிப்பிடத்தக்கது.
0: ஆந்திரப்பிரதேச ஆளுநர் நீதிபதி எஸ் அப்துல் நசீர் ஆகாஷ்வாணியின் வரலாற்று சிறப்புமிக்க 90 ஆண்டுகால பயணம் நிறைவடைந்ததையொட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்திய பொது ஒலிபரப்பு வரலாற்றில் இது ஒரு மைல்கல் நிகழ்வு என்று குறிப்பிட்ட ஆளுநர், கடந்த 90 ஆண்டுகளாக சமூகத்திற்கு ஆகாஷ்வாணி ஆற்றியுள்ள மதிப்புமிக்க பங்களிப்புகளை பாராட்டினார். நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான மக்களுக்கு தகவல், கல்வி மற்றும் பொழுதுபோக்கை வழங்குவதில் இந்த ஒலிபரப்பு நிறுவனத்தின் பங்கை நீதிபதி நசீர் எடுத்துரைத்தார். மக்களை ஒன்றிணைப்பதிலும் பொது விழிப்புணர்வை மேம்படுத்துவதிலும் ஆகாஷ்வாணி முக்கிய பங்காற்றியுள்ளதாக அவர் கூறினார். அனைவரின் நலன், அனைவரின் மகிழ்ச்சி என்ற ஆகாஷ்வாணியின் குறிக்கோள் பற்றி குறிப்பிட்ட ஆளுநர், வரும் ஆண்டுகளிலும் இந்த பொது ஒலிபரப்பு நிறுவனம் மிகுந்த உற்சாகத்துடனும் அர்ப்பணிப்புடனும் நாட்டிற்கு தொடர்ந்து சேவையாற்றும் என தாம் நம்புவதாகவும் கூறினார். மேலும் பொது சேவை ஒலிபரப்பு பணியில் ஆகாஷ்வாணி தொடர்ந்து வெற்றி பெற அவர் வாழ்த்தினார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் மற்றும் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சுகாதாரத்துறை, தேசிய சுகாதார இயக்கம், தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம், தேசிய வாய் சுகாதார திட்டம் மற்றும் புதுச்சேரி நகராட்சி இணைந்து ராக் பீச் கடற்கரையில் மாபெரும் கடற்கரை தூய்மைப்படுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. மாநில புகையிலை கட்டுப்பாட்டு அதிகாரி டாக்டர் வெங்கடேஷ் நிகழ்ச்சி தொடக்கி வைத்தார். கடற்கரையை புகையிலை மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளிலிருந்து பாதுகாப்பதுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களிடையே ஏற்படுத்துவதே இந்நிகழ்வின் நோக்கமாகும். நிகழ்வில் பங்கேற்ற NSS மாணவர்கள், நகராட்சி தூய்மை பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து கடற்கரையில் கிடந்த புகையிலை கழிவுகள், பிளாஸ்டிக் குப்பைகள், உடைந்த கண்ணாடி பொருட்கள் உள்ளிட்ட மக்காத கழிவுகளை அகற்றினர். மாநில வாய் சுகாதார திட்ட நோடல் அதிகாரி டாக்டர் கவிப்பிரியா, மாநில ஆலோசகர் டாக்டர் சூரியகுமார் மற்றும் நகராட்சி சுகாதார அலுவலர் டாக்டர் ஆர்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மாஹே பிராந்தியத்தில் இயங்கும் அனைத்து பள்ளி பேருந்துகளுக்கும் தகுதி சோதனை நடத்தப்பட்டது. பள்ளி பேருந்துகள்

0: கல்லூரி பேருந்துகள் மற்றும் மாணவர்களுக்கான அரசு போக்குவரத்து பேருந்துகள் உட்பட சுமார் 40 வாகனங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச எல்லைப் பகுதிகளில் நடைபெறும் நிதி மற்றும் சொத்து பரிவர்த்தனைகள் மீதான கண்காணிப்பை தீவிரப்படுத்துமாறு திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி 2026 பட்டத்தை இந்திய மகளிர் கால்பந்து அணி 6வது முறையாக வென்று சாதனை படைத்துள்ளது. உள்ளூர் தயாரிப்புகள் உலகளாவிய சந்தைகளை அடையும் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகால பயண நிறைவையொட்டி ஆந்திர பிரதேச ஆளுநர் நீதிபதி அப்துல் நசீர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
2: அட காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கவுண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
1: பேங்க் அக்கவுண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
2: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
1: உத்கம்ல இருந்து RBI யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கவுண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கி அணுகி உங்க அக்கவுண்ட மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
2: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
1: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மக்களே, நேரம் சரி 6:22 மனம் பெறுமுத நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜி பவானி உங்களோட பேச வந்தாச்சு. எஸ், இந்த நிகழ்ச்சி உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க மட்டும் இல்லைங்க, இந்த உலகமே கேட்டு ரசிக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே 2271760 2275 3 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு டயல் பண்ண வேண்டியதுதான். சோ உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை எல்லாருமே கேட்டு ரசிக்கட்டும்.

0: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுமை 102.8. இது மனம் விரும்பிய நிகழ்ச்சி நேரம். சரி, 6:59:53 ஆகியாச்சு. பேசிடலாம் நேயரோடு. வணக்கம்.
1: வணக்கம் மேம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் இருக்கீங்க மேம்.
0: சந்திரசேகர் சார், ரொம்ப நலமா இருக்கும். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன படத்தில் என்ன பாடல் வேண்டும்?
1: இன்னைக்கு வந்து புன்னகை மன்னன், இது திரைப்படத்தின் பெயர் மேம். இதுல இருந்து ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன். The song would have music and lyrics and picturization romba romba superba irukum and the song kekkumbodhu oru go with the flow va irukum man. Adhanaley enakku romba romba pidikum. Padagarum padagin summa ultimate and the paadal paadi irupanga. Adhanal the song select panni irukken man.
0: Idhudan and manam virumbi show oda vandha mukkiyamaana vandha concept eda illaya. So enna paadal eppadi pidichirukku appingire neriye solumba adada and paata kekkano aasiya irukke. So kettidlama?
1: கண்டிப்பா. மனம் விரும்பதேனா காரணத்தோட அந்த பாடல் கேட்கும்போது இன்னும் சுவையா இருக்கும் இல்லீங்களா?
0: சூப்பர் சூப்பர் சார். நன்றி நன்றி.
1: Thank you, ma'am.
0: Thank you.

0: நேரம் சரியா 6:35 ஐந்து நொடிகள்ல எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது மனம் விரும்புதே நிகழ்ச்சி. சோ நிகழ்ச்சியில உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை எல்லாரும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ண வேண்டியதாங்க. சோ காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, பேசிடலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கங்க.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: ராஜேந்திரன்
0: சார், எப்படி இருக்கீங்க?
1: நன்றி.

0: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்க ரசிச்சுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. சோ மனம் விரும்புதே நிகழ்ச்சியில கலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, பேசிடலாம் நேயரோடு. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: விழுப்புரம் மாவட்டம் சின்ன புதுப்பட்டுல இருந்து ராஜா.
0: ராஜா சார் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லமா இருக்கும் சார். சொல்லுங்க, இன்னைய நாள் உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு?
1: சிறப்பா போகுது மேடம்,
0: சிறப்பா போயிட்டு
1: இருக்கு. வானொலியில பேசுறதே ரொம்ப மகிழ்ச்சி.
0: உங்களோட குரல்ல வந்து இந்த உலகமே கேட்டுட்டு இருக்கு, நாங்களும் கேட்டுட்டு இருக்கணும் போது இன்னும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுமா நேயர்கள் தான் இல்லையா, நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டரே. சோ அந்த வகையில சொல்லுங்க, உங்க விருப்ப பாடல் என்ன? நம்ம ராஜாவுக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான பாடல பிளே
1: பண்ணலாம். நல்லவன் படத்துல இருந்து சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைச்சது அந்த பாட்டு போடணும்.
0: ஆஹா, என்கிட்ட பேசிட்டு இருக்கிறது இசைஞானி இளையராஜாவா இல்ல கே ஜே ஜேசுதாசான்னு தெரியலையே.
1: உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு மேடம்.
0: சூப்பர் சார், ரொம்ப அழகா உங்களுடைய குரல்ல வந்து அந்த பாடல பாடி காமிச்சீங்க. சோ ஜேசுதாசா மாறிட்டீங்கன்னு நினைக்கிறேன். காட்டிடலாமா பாடல?
1: கேட்டுடலாம் மேடம்.
0: நன்றி, உங்க ஃபீட்பேக்கு நன்றி. தேங்க்யூ.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேர்களை நம்ம முதன்மை அலைவரிசையில இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில ஆடு வளர்ப்பு குறித்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வி நல்லாவளம் எஸ் சங்கர் அவர்களோட நேர்முகம் நிகழ்வு இருக்கு. நேர்முகம் காண்றாங்க ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர் நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி இடம்பெறும் இருக்கு. நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. சோ நம்ம எஃப்எம் பிரேமா புதுவை 102.8 மனம் விரும்பி நிகழ்ச்சி கிட்ட பேசிடலாம் நேயரோடு. வணக்கம்.
2: மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் சொல்லக்கூடிய என்னுடைய அன்பு தோழர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா?
2: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்திக்கு போ.
1: அபுசாலி சார், எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கு மேடம். தாங்க நலமா இருக்கீங்களா மேடம்?
1: ரொம்ப நலமா இருக்கும் சார். சொல்லுங்க, உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: படம் அழகி படம் மேடம்.
1: ஒவ்வொருத்தவங்களோட நேரோட மனசுல இருக்கிற அந்த விஷயங்கள், அந்த பிடித்த பாடல் என்ன காரணம் அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஷோவே. சோ அந்த வகையில உங்களுடைய பாடல், உங்க விருப்ப பாடல் ஒளிபரப்பாக போகுது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: மிக்க நன்றி மேடம்.

0: நேரம் 6:54 பத்து நொடிகளை பிரேம புதுமை 102.7 மனம் விரும்பதே நிகழ்ச்சிகள் ரசிச்சுட்டு இருக்கீங்க. பேசிடலாம் நேயரோடு. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்கா இளமங்கலம் 6 முருகன் ஈராமா முருகன் இளமங்கலம்.
0: ஈராமா முருகன் இளமங்கலம். சோ உங்களுக்கு விருப்ப பாடல சொல்லுங்க, ப்ளே பண்ணிடலாம்.
1: தசாவதாரம் படம் வந்து பாடல் வந்து கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, அந்த பாடல் வேணும் மேடம்.
0: என்னோட பேசுறது முருகனா இல்ல அறிகரனான்னு தெரியலையே, யாரு பேசுறது?
1: மேடம் நன்றி மேடம். வணக்கம். மாலை வணக்கம். நன்றி
0: மாலை வணக்கம். நன்றி சொல்றேன் நானும். சோ உங்க விருப்ப பாடல் வந்துட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி மேடம்.

0: தொடர்வது இரவு 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். மக்கள் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என்றும், உடல்நலம் பேணும் மற்றும் சுயசார்பு கொண்ட இந்தியாவை உருவாக்குவதில் பங்களிக்க வேண்டும் என்றும் சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி

அவர் இவ்வாறு கூறினார். நாடு முழுவதும் இன்று முதல் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 29 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 3 மாதங்களில் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை 89 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதும் ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் காரணமாக கடந்த சில மாதங்களாக வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவி வருவதும் குறிப்பிடத்தக்கது. உலக புகையிலை ஒழிப்பு தினம் மற்றும் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சுகாதாரத்துறை, தேசிய சுகாதார இயக்கம், தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம், தேசிய வாயு சுகாதார திட்டம் மற்றும் புதுச்சேரி நகராட்சி இணைந்து ராக் பீச் கடற்கரையில் மாபெரும் கடற்கரை தூய்மைப்படுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. ஆந்திர பிரதேச ஆளுநர் நீதிபதி எஸ் அப்துல் நசீர் ஆகாஷ்வாணியின் வரலாற்று சிறப்புமிக்க 90 ஆண்டுகால பயணம் நிறைவடைந்ததையொட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். ஏனாம் மாவட்ட கிரிக்கெட் சங்கம் சார்பில் GMC பாலயோகி மைதானத்தில் கடந்த 3 மாதம் முதல் நடைபெற்று வந்த இலவச கோடைக்கால கிரிக்கெட் பயிற்சி முகாம் இன்றுடன் நிறைவடைந்தது. இதில் 6 முதல் 19 வயதுக்குட்பட்ட 106 மாணவர்கள் பங்கேற்றனர். தேசிய விருது பெற்ற மலையாள நடிகர் சலீம்குமார் நேற்றிரவு கொச்சியில் காலமானார். அவருக்கு வயது 57. 350 திரைப்படங்களுக்கு மேல் நடித்துள்ள சலீம் சிறந்த துணை நடிகருக்கான மாநில விருதையும் சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருதையும் பெற்றவர். மங்கோலியாவில் நடைபெற்ற உலான்பாதர் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்திய வீரர்கள் ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் தீபக் மற்றும் தினேஷ் தலா 1 தங்கப்பதக்கமும் மோஹித் குமார் மற்றும் விக்கி தலா 1 வெண்கலப்பதக்கமும் வென்றனர். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் மக்களே, நேரம் சரியாக 7:02:59 நொடிகளே. எஃப்எம் ரெயின்போ புதுபை 102.8 நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியை மனம் விரும்புதே. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நேயர்களே, உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே 2271760202752 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு டயல் பண்ண மூலமாக உங்கள் விருப்ப பாடல் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல் படம் நீங்கள் யார் என்ன அப்படிங்கிறது டயல் பண்ணி சொன்னால் மட்டும் போதும், உங்கள் பாடல் உள்ள விருப்பம் இது ஒன்று. நான் ஆர்ஜி பவானி ரெடியாக இருக்கேன். ஸோ சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: நேரம் சரியா 7:08 45 நொடிகள் புதுவை 102.8 இது மனம் விரும்பதே நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியில் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்க செய்ய வேண்டிய எல்லாமே எஃப்எம் ரெயின்போக்கு டயல் பண்ணது மட்டும்தாங்க. சொல்லி முடிக்கும் போது நேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, பேசிடலாம் நேயரோட. வணக்கம்.
2: வணக்கம். இனிமையாக தொகுத்து வழங்கும் பவானி மேடத்துக்கும் மற்றும் உடன் இருக்கும் அறிவிப்பாளர் எனது அன்பார்ந்த மாலை வணக்கம்.
1: அன்பார்ந்த மாலை வணக்கம் சொல்லக்கூடிய என்னுடைய அன்பு தோழர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ராஜாக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.
2: நன்றி. நன்றிமா. நன்றிமா.
1: நன்றி. நன்றி. பாடலை தொடர்ந்து கேட்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
0: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
3: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
4: என்னமோ பெருசா கழனி காட்ட பத்தி படிக்க வச்சீங்களே, பாத்தீங்களா?

0: அப்பவே சொன்னேன், ஒரு டாக்டருக்கோ என்ஜினியருக்கோ படிக்க வைங்கன்னு. கேட்டீங்களா?
1: ரஞ்சனா சரிவா, இப்ப படிக்க வச்சதுல என்னடி குறைஞ்சு போச்சு? நீ சொல்ற டாக்டர், அந்த டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் ஏன் இந்த உலகத்துக்கே சோறு போடுறோம் யார் தெரியுமா? யாரு யாருன்னு?
2: விவசாயி விவசாயி

கலையை பத்தி புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க எஃப்எம் ரெயின்போ புதுவை நிகழ்ச்சி 2.7 தினந்தோறும் கலையிட்டு 2 ஒளிபரப்பாகும். நம்ம புதுவை நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டார். விண்வெளித்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகளை அவர் பட்டியலிட்டார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் உள்ளதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட இந்த நடவடிக்கைகள் உதவிடும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசியினை 14 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் செலுத்திக் கொள்ள வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய பிரதேசத்தின் விதிஷாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக இந்த தடுப்பூசி திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த தடுப்பூசி பாதுகாப்பானது மட்டுமன்றி புற்றுநோய் இல்லாத வாழ்விற்கான உத்தரவாதமாகவும் உள்ளது என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். சினிமாவின் ஆன்மா என்ற தமது நூலை 24 மொழிகளில் மொழிபெயர்க்க மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உறுதியளித்துள்ளதாக எழுத்தாளர் திரு சீனு ராமசாமி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக மத்திய இணையமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். சிறார் ரசனை கல்வி என்ற மைய கருத்தோடு தாம் எழுதிய இந்த நூலை மத்திய இணையமைச்சருக்கு வழங்கியது தொடர்பான புகைப்படங்களையும் திரு சீனு ராமசாமி வெளியிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக நிறைவேற்றிய திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் பயனடைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து குடியிருப்புகளுக்கும் மின் இணைப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு மாதந்தோறும் இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் 12 கோடிக்கும் அதிகமான எண்ணிக்கையில் கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டத்தின் கீழ் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் பிஜேபி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம் சர்வதேச அளவில் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. குஜராத் மாநிலம் காந்தி நகரில் செயல்பட்டு வரும் இந்த பல்கலைக்கழகம் தடய அறிவியல் தொடர்பாக உலக அளவில் ஒரே பல்கலைக்கழகம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. இந்த பல்கலைக்கழகத்தில் 96 நாடுகளின் பிரதிநிதிகள் பயிற்சி பெற்றுள்ளது சர்வதேச அளவில் அதற்கான அங்கீகாரத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று அந்த பல்கலைக்கழகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள 13 இடங்களில் இந்த பல்கலைக்கழக வளாகங்கள் செயல்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக ஆந்திர மாநில ஆளுநர் திரு அப்துல் நசீர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 90 ஆண்டுகளாக சிறப்பான சேவையை ஆகாஷ்வாணி வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் நலனுக்காக ஆகாஷ்வாணி அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருவதாகவும் திரு அப்துல் நசீர் கூறியுள்ளார். கடல்சார் பொருளாதாரத்தில் கேரளாவிற்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். சர்வதேச கடல் தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி எழுதியுள்ள கட்டுரையில் முதலமைச்சர் இதனை தெரிவித்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. துறைமுகங்கள் மற்றும் கடல்சார் கட்டமைப்பு பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு வி டி சதீசன் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்கத்தில் நகர்ப்புற கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அமைச்சர் திருமதி அக்னிமித்ரா பால் கூறியுள்ளார். இன்று சிலிகுரியில் பல்வேறு மாவட்டங்களின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நகர்ப்புறங்களில் வாகனங்கள் நிறுத்தப்படுவது ஒழுங்குபடுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தூய்மைப் பணிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் திருமதி அக்னிமித்ரா பால் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வுக்கான தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் மாணவர்கள் தங்களுடைய விண்ணப்ப எண்ணை சமர்ப்பித்து இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அந்த முகமை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் இந்த மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறுகிறது. வங்கி முறைகேடு தொடர்பான வழக்கில் சிபிஐ தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள 6 இடங்களில் இன்று சோதனை நடத்தியது. சண்டிகர், பஞ்ச்குலா, தில்லி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசு அதிகாரிகள் வங்கி அதிகாரிகளுடன் இணைந்து 668 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் சிபிஐ இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக அவர் மேலும் கூறுகிறார். இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் கூறியுள்ளது. 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஷிர் கனால் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க நல்லுறவை இரு நாடுகளும் கொண்டுள்ளதாக அவர் கூறினார். எரிசக்தி, வர்த்தகம் மற்றும் சுற்றுலா துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த நேபாளம் விரும்புவதாகவும் திரு ஷிர் கனால் தெரிவித்தார். பெருவில் அதிபர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் திருமதி கெய்கோ ஃபுஜிமோரி, திரு ராபர்டோ சான்சஸ் ஆகியோர் களத்தில் உள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற தேர்தலில் 33 பேரை பின்தள்ளி இவர்கள் இருவரும் தற்போது களத்தில் உள்ளனர். இருப்பினும் அந்த தேர்தலில் 20% கூடுதலான வாக்குகள் இவர்களுக்கு கிடைக்காததன் காரணமாக தற்போது மீண்டும் தேர்தல் நடைபெற்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. ரஹமத் ஷா 43 ரன்னுடன் களத்தில் உள்ளார். மானவ் சுதார் அபாரமாக பந்து வீசி 3 விக்கெட்களை வீழ்த்தினார். முன்னதாக 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. சுப்மன் கில் 126 ரன்னுக்கும் KL ராகுல் 100 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். வாஷிங்டன் சுந்தர் 52 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரித்து மாண்டல் 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். லாத்வியா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. சீன தாய்பே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் நீளம் தாண்டுதலில் ஷைலி சிங் தங்கப்பதக்கத்தையும் ஆடவர் 110 மீட்டர் தடை ஓட்ட பிரிவில் தேஜா சிர்சி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டத்தில் அனிமேஷுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக கர்ப்பப்பைவாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25.
1: இசையோடு என்றும் நீங்கள்
0: எஃப்எம் பிரேம்ல புதுவை 102.8 நீங்கள் ரசித்து இருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கூலி செய்தார் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேரம் சரியா 7:31, 39 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது மனம் பெறுமதே நிகழ்ச்சி. பேசிடலாம் நேயரோடு. வணக்கம்.
1: எங்கள் தோழிக்கு வணக்கம்.
0: தோழிக்கு வணக்கம் சொல்லக்கூடிய அன்பு தோழர் யாரு, எங்க இருந்து பேசுறாரு தெரிஞ்சுக்கலாமா? நல்லா பாளையம் கலையரசு சொல்லுங்க சார், உங்க விருப்ப பாடல சொல்லுங்க, பிளே பண்ணிடலாம்.
1: முன்னிரவு நேரம் சின்ன குருவியோடு கொஞ்சம் மகிழ வரும் வஞ்சி இவள் செல்லக்கண்ணுவுக்காக ஒரு பாடல். இதுவும் எமது இன்றைய வானொலியில் இந்த பாடல் அதிகமா ஒளிபரப்பாவது ஒரு பாடல்.
0: அதனால மனம் பெருமித நிகழ்ச்சியில உங்க விருப்ப பாடலாம் கேட்க போறோம் எல்லாரும்.
1: இது மாதிரி பாடல்களை உங்ககிட்ட கேட்டு வாங்க முடியும்.
0: நீங்க கேட்டா நாங்க போடாம இருப்போமா?
1: அதுதானே. நன்றி
0: நன்றி நன்றி சார். சோ தனக்கோடைய விருப்ப பாடல ஒரு கவிதை நடையில அழகா கேட்டிருக்காரு. அவருக்கு பிடித்த பாடல போட்டுடலாம். கலையரசுக்காக ஒரு விருப்பமான பாடல் வந்துகிட்டே இருக்கு. செல்லக்கண்ணு திரைப்படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: குருவி ரெண்டு புன்னா மரக்களையில் ஒன்னா குடியிருக்க கூடு கட்டிச்சான்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேர்கள் நமது முதன்மை அலைவரிசையில் நாளை காலை 10 மணிக்கு என்னைத்தானும் நல்லவே கேட்க நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில் உடலினை உறுதிசை அப்படிங்கிற தலைப்பில் முனைவர் தில்லைவனம் அவர்களுடைய தொகுத்து வழங்குறாரு. ஸோ படைப்பு புதுச்சேரி வானொலியம் நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. உடலினை எப்படி உறுதியாக வைத்துக் கொள்ளும் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நாளை காலை 6:10 நம்ம முதன்மை அலைவரிசையில் மறக்காம நிகழ்ச்சியை கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.

நேரம் சரியா 7:37 50 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியை ரசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியை நேயர்களே, நீங்க உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல் லைவா கேட்டு ரசிக்கலாம். நீங்க செய்ய வேண்டிய எல்லாமே 2271760 2275230 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு டயல் பண்ணுங்க. உங்க விருப்ப பாடலை இந்த உலகமே கேட்டு ரசிக்கட்டும்.

0: சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேயர்களே, நாளை காலை 7:25 எஃப்எம் ரெயின்போ 102.8 மற்றும் முதன்மை அலைவரிசையில் நலமாய் வாழ நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கு. இந்த நிகழ்ச்சியில கர்ப்பகாலத்தில் 3rd month ஏற்படும் ரத்தப்போக்கு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் டாக்டர் RL ஜெயவாணி அவர்கள். நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது மனம் விரும்புதே நிகழ்ச்சி.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM

புயல் முத்துக்கள், ஹப்பில் விண்வெளி தொலைநோக்கி குறித்த சில செய்திகள் வழங்குறாரு மயிலாடுதுறை தாசி திலகுர்மா அவர்கள். தொடர்ந்து விண்மீன் குறித்து அதிசய செய்திகள் குறித்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் நெய்வேலி எஸ் பாலகுருநாதன் அவர்களுடைய நேர்முகத்தின் முதல் பகுதி ஒளிபரப்பாக இருக்கு. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தாசி திலகுமார் அவர்கள். நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க, அறிவியல் பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கோங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேரம் சரியா 7:57, 45 நொடிகளில் மனம் விரும்பிய நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம். கச்சேரி ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சரவணகுமார். கடந்த 12 ஆண்டுகளில் வாய்ப்பு, கண்டுபிடிப்பு, தன்னம்பிக்கையால் இயக்கப்படும் லட்சிய நாடாக இந்தியா மாறியுள்ளது என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தற்போது சுமார் 9 பில்லியன் அமெரிக்கன் டாலர் மதிப்புள்ள இந்தியாவின் விண்வெளி பொருளாதாரம் அடுத்த 7 முதல் 8 ஆண்டுகளில் சுமார் 45 பில்லியன் அமெரிக்க டாலராக வளரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தார். இந்தியா இந்தோனேஷியா இடையிலான 8வது கூட்டு ஆணைய கூட்டம் இன்று புதுடெல்லியில் நடைபெற்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் மற்றும் முதலீடு, மருந்துகள் மற்றும் சுகாதாரம், டிஜிட்டல் தொழில்நுட்பம், எரிசக்தி, விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு நாட்டு வெளியுறவு அமைச்சர்களும் விவாதித்தனர். ஐக்கிய நாடுகள் சபையின் இந்த ஆண்டிற்கான சிறந்த ராணுவ விருது வழங்கப்பட்ட மேஜர் அபிலாஷா பரங்கிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் பணியில் ஈடுபாட்டு குழு தளபதியாக பணியாற்றி வருகிறார். ரஜோரி மாவட்டத்தில் கம்பீர் முகலான் பகுதியில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது ஆழமான பள்ளத்தாக்கு

பள்ளத்தாக்கில் தவறி விழுந்து இறந்த லெப்டினன்ட் பிரேஸ்வர் கோஸ்வாமிக்கு ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா இன்று அஞ்சலி செலுத்தினார். மாஹே பிராந்தியத்தில் இயங்கும் அனைத்து பள்ளி பேருந்துகளும் தகுதி சோதனை நடத்தப்பட்டது. பள்ளி பேருந்துகள், கல்லூரி பேருந்துகள் மற்றும் மாணவர்களுக்கான அரசு போக்குவரத்து பேருந்துகள் உட்பட சுமார் 40 வாகனங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. கிரிக்கெட்டில் புது சண்டிகரில் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆப்கானிஸ்தான் அணி தனது முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் என்ற வலுவான நிலையில் டிக்ளேர் செய்தது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:02:55. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேயர்களே, நாளை காலை 6:35 உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் குதிரை வாளி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:16, 10 நொடிகளில் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்ததே வானம். தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒரு தொடக்க முட்டையிலிருந்து பாடல் கேட்கலாம். அநேகன் திரைப்படத்திலிருந்து.

மனசது மசியாது, ஆத்துல விழுந்தா கூட என் நிழலானது நனையாது, உள்ளுக்குள் இருக்கும் உள்ள கிறுக்கு எப்பவும் என்னை சும்மா விடாது. பாடல் கேட்கலாம், பவதாரணி திப்பு மற்றும் தனுஷ் அபியா ஜோதப்கர் பாடிய பாடல்.

0: நேர்களை நமது முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கு. இந்த நிகழ்ச்சியில உடலினை உறுதி செய் வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. உடலினை உறுதி செய்வதன் அவசியத்தை தெரிஞ்சுக்கோங்க. நேரம் சரியா 9:27:23 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். நனைந்து கொள்ளவா மழை இல்லாமலே, இணைந்து கொள்ளவா உடல் இல்லாமலே, மிதந்து செல்லவா மேகத்துண்டு போல, கரைந்து செல்லவா இந்த காற்று வீதியில் என்று குறிட வரும் பாடல் கேட்கலாம். ஷாஷா திருப்தி மற்றும் கார்த்திக்கின் குரல், ஏ ஆர் ரகுமாரின் இசையில் வரும் பாடல்.
1: Just like

நேர்களில் நமது முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை காலை 6:35 உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியை ஒளிபரப்பாக இருக்கு. இந்த நிகழ்ச்சியில குதிரைவாளி சாகுபடி குறித்த காத்தமுத்துவின் கருத்துமுத்துவின் உரையாடல் இடம்பெறும். பங்கு பெறுவோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க, உழவின் மகத்துவத்தை தெரிஞ்சுக்கோங்க. புதிதாய் மயக்கம் முழுதாய் தொலைந்தேன் முதல் பார்வையிலே, இலை ஒன்றை நீணிக்க இமைக்காமல் நான் பார்க்க இழுத்தாயே உயிரை கொஞ்சம் என்று கூறிட வரும் பாடல் கேட்கலாம். எஸ் ஜே சூர்யாவின் இசையில், சின்மையின் குரலில், இசை திரைப்படத்திலிருந்து.

சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை காலை 11:02 வளமான பாரதம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கு. இந்த நிகழ்ச்சியில மத்திய அரசின் பழங்குடி இனத்தவர்களுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த சித்திரம் இடம்பெறுது. அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. மத்திய அரசின் பழங்குடி இனத்தவர்களுக்கான மேம்பாடு திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நேரம் சரியாக 9:48 தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கேன். நிகழ்ச்சிகளோட பேசிட்டு இருக்கேன் ஆர்ஜி பவானி. பாடல் கேட்கலாம். சாமி சிலை போல பிறந்து பூமியிலே நீ நடந்தாய், தூசியென கண்களில் விழுந்து ஆறுயிரில் நீ கலந்தாய், கால் முளைச்ச ரங்கோலியா நீ நடந்து வாரப்புள்ள, கல்லுப்பட்ட கண்ணாடியா நான் உடஞ்சி போறேன் உள்ள, ஜாடையில தேவதையா மிஞ்சிடுற அழகா பார்வையில வாசனைய தூவிடற என கூட வரும் பாடல் கேட்கலாம். விஷால் தல்தானி மற்றும் அனிருத் ரவிச்சந்தர் இசையில் வரும் பாடல் கத்தி திரைப்படத்திலிருந்து.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்லே நமது முதன்மை அலைவரிசையில் நாளை நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கு. இந்த நிகழ்ச்சியில அறிவியல் முத்துக்கள் என்ற தலைப்பில் ஹப்பில் விண்வெளி தொலைநோக்கி குறித்து சில செய்திகள் வழங்குகிறார் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து விண்மீன்கள் குறித்து அதிசய செய்திகள் குறித்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் நெய்வேலி எஸ் பாலகுருநாதன் அவர்களுடன் நேர்முகத்தின் முதல் பகுதி ஒளிபரப்பாக இருக்கு. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள், படைப்பு ஆகாஷ்பாணி புதுச்சேரி. நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க, அறிவியல் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நேரம் சரியாக 9:59 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்ததே வானம். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், வினா. வினா 1000, அதன் விடையெல்லாம் உன் விழியில். விடை முடிந்துவிட்டால் பல வினாக்கள் வந்தால் அது காதலா? தனியே நீ வீதியில் நடந்தால் அது பேரழகு. ஒரு பூகோர்த்த நூலாக தெருவே அங்கு தெரிகிறது. காய்ச்சல் வந்து நீச்சல் போட ஆராய் மாறினேன் நான். பாடல் கேட்கலாம், சாகர் மற்றும் ஸ்ரேயா கோஷலின் குரலில்.

நேரில் நமது எஃப்எம் பிரேம்ல புதுவை 102.8 தினந்தோறும் காலை 7:30 வணக்க மக்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில் அந்த தினத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காம நிகழ்ச்சியை கேளுங்க, அன்றைய நாளின் புது புது தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. நேரம் 10:09:55 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். எதற்காக உன்னை நான் எதிர்பார்க்கிறேன், எனக்குள்ளே நாளும் தினம் கேட்கிறேன், இனிமேல் நானே நீயானால் இவன் பின்னாலே நான் போவேன், இனி நீயும் நானும் ஒன்றால் சேர்ந்தால் காதல் இரண்டு எழுத்துதான் என கூறிட வரும் பாடல் கேட்கலாம். சைந்தவி மற்றும் அபய் ஜோத்பூர்கர் குரலில், நிவாஸ் கே பிரசன்னாவின் இசையில் வரும் பாடல். தெகிடி திரைப்படத்திலிருந்து.

நேர்கள் நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினந்தோறும் காலை 8:02 நம்ம புதுவை நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில ஆர்ஜிஸ் நம்முடைய பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய நிறைய பிளேஸ்க்கு நேர்லயே விசிட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய மக்களோட பேசி அந்த பகுதிகள் எப்படி இருக்கு, அந்த பகுதிகள் ஒரு காலத்துல எப்படி இருந்து இப்ப எப்படி இருக்கு, வளர்ச்சிகள் என்ன நிலையில இருக்கு, எப்படிப்பட்ட தொழில்கள் அங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பல விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிப்பாங்க, மக்களோட பேசுவாங்க. ஸோ புதுவையை பத்தி புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம புதுவை நிகழ்ச்சி கேளுங்க. தினந்தோறும் காலை 8:02 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மட்டும். நேரம் சரியாக 10:53 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சி கேட்டு வச்சிருக்கீங்க. நிகழ்ச்சி அடுத்த பாடல் கேட்கலாம், திவ்யா ரமணி சீன் ரோல்டன் குரலில் சந்தோஷ் நாராயண் இசையில் வரும் பாடல்.

வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். விட்டு விட்டு மின்னல் வெட்டும் சத்தமின்றி இருவர் மட்டும் நனையும் மழையடிக்கும். இது காலமழை அல்ல, காதல் மழை.

நேர்லேயே நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினம்தோறும் காலை 9:20 இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை ஒளிபரப்பாகிட்டு இருக்குங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நேர்லேயே உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக கேட்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், உங்களுக்கு பிடித்த படம் இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 7598501505 என்ற இந்த நம்பருக்கு.

நேரில் நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினம்தோறும் காலை 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஆர்ஜிஎஸ் ஒவ்வொரு டாப்பிக்ல நிறைய கொஷின்ஸோட வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ மறக்காம டயல் பண்ணுங்க, உங்களுக்கு திறமை வளர்த்துக்கு ஒரு சூப்பரான சான்ஸ் இல்லையா இது. ஸோ மறக்காம கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 2275 3 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு தினந்தோறும் காலை 10:02 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மட்டும் கெட் செட் கோ.

நேரம் சரியாக 10:48:59 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். ஸ்ரேயா கோஷாவின் குரலில் தேசிங்கு ராஜா திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. இதில் உடலினை உறுதி செய் வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. காலை 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் குதிரைவாளி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கு பெறுவோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். காலை 6:55 சூழல் அறிவோம். இதில் பசுமை இந்தியாவிற்கான இளைஞர்கள், சிறிய செயல்கள் பெரிய மாற்றங்கள். வாசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ. எட்வின் அவர்கள். காலை 7:02 புதுவை புதுமை. இதில் விளையாட்டுக் களம், சாப்ட் பால் விளையாட்டு குறித்து பயிற்சியாளர் ஆர். ஸ்டாலின் அவர்களுடன் நேர்முகத்தின் முதற்பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். காலை 7:25 நலமாய் வாழ, கர்ப்ப காலத்தில் 3 மாதத்தில் ஏற்படும் இரத்தப்போக்கு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர். எல். ஜெயவாணி அவர்கள். காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02 மற்றும் 8:30 நம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர். ஜே. ரத்னவள்ளி. காலை 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 இணையவழி நேய விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 வளமான பாரதம். இதில் மத்திய அரசின் பழங்குடி இனத்தவர்களுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த சித்திரம், அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். காலை 11:30 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். பகல் 1:02 ஹாய் ஸ்நேகிதியே குக்கரி ஷோ, சமையல் குறிப்புகளை வழங்குகிறார் ஆர். ஜே. பூஜா. பகல் 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3 மணிக்கு ஹலோ டாக்டர், தீங்கற்ற கருப்பை கட்டிகள் மற்றும் கருப்பை நார்திசு கட்டிகள் குறித்து நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் மகளிர் நல மருத்துவர் டாக்டர் வி. பிரியதர்ஷினி அவர்கள்.

மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங், 5 மணி முதல் 6:10 மணி வரை அலையோடு விளையாடு நிரலில் இணைகிறார் ஆர்ஜே ஆஷா. மாலை 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 மணி வரையிலும், மீண்டும் 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இரவு 8:05 மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 செய்திச் சுடர் சென்னை அஞ்சல், 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஒளிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கமும் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.